கோடை பண்பலை 100.5 அருள்மாலை. ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும், ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும். முயற்சித்து பார்த்தால் முடியாதது என்று எதுவுமே இல்லை.

நல்ல எண்ணங்களை விதைக்கும் மனம் ஒரு நாள் மகிழ்ச்சியை அறுவடை செய்யும். யாவும் நலம் தரும் என்ற நம்பிக்கை வேண்டும். நன்மை ஒன்றையே மனதுக்கு சொல்லி வைப்போம்.

பூந்தோட்டத்தில் ஒரு நீரோட்டம் கோடி பண்பலை 100.5 இன்று ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள். 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வசந்த விடியல், இதில் கோவில் விழா தகவல்களை கேட்கலாம். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், இன்றைய தொழிலாக உசிலம்பட்டி ஜான்விகா. 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையிலாக. 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், போமக்ஸ் பானியங்கள் ஜோட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இனர்வேரின் இன்று அன்று இவை இடம்பெறும். 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதூடராகும் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக. 8:10 போமக்ஸ் பானியங்கள் ஜோட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் மணின்சன் பிரீவ்ஸின் மனதூடராகும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்க தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகையின் வானவில் இன்றைய வண்ணம் யோசிக்காம செஞ்சுட்டேன். 9:30 மங்களன் மங்கள திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் ஒரே நபரின் பாடல்களோடு. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை. 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீளவள்ளி. காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கும் புற்றுநோய் சிகிச்சை

மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல். 2:15 வேன்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் அகிலா அவர்கள். நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள்.

பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் நாமக்கல் மாவட்டம் திருப்பதி அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் வீசன் சூரியன்பிரன் அரிசி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம். இடைக்கால இணை கீதங்களோடு மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:10 பந்தாடும் பந்தாட்டம், 5:30 வைக்கிங் பனின்சன் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 கேட்கலாம் நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு திரையிசை பாடல்களோடு கதம்ப மலர்கள், 6:50 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை, 6:40 பொன்னியின் செல்வங்கள். கட்சவி மற்றும் குறுந்தகவல் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்களை நேயர்களின் குரலோடு கேட்டு ரசிக்க 7:00 ஆசையிலூர் குக்கு, 7:30 சொந்த பந்தம், 7:55 சேவை செய்திகள்.

இன்று இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு 9 மணிக்கு தவழ்ந்து வருகிறது கொடைத்தின்றல். 10 மணிக்கு நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக.

இடைவிடாத பாடல்களோடு 11 மணிக்கு இரவு சிறகு அவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று மலரவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகநிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி

துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. சூரிய கதிர்கள் பனித்துளிகள் மேல்பட்டு வைரம் போல ஜொலிக்க, மரக்கிளைகளில் பறவைகளின் சங்கீதம் இனிக்க, மெல்ல வீசும் தென்றலில் சுகமான சந்தோஷம் பிறக்க, கோடை பண்பலையின் 1.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியோடு ஜி மீரி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 1103.

0: நாம் காணாத தாமரை கண்ணானுடைய உலகம் தாம் விரும்புகின்ற காதலியரின் மெல்லிய தோளின் மீது துயிலுகின்ற இன்பத்தை விட இனிமையானதோ? குறள் எண் 1103 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தன்.
1: தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு.
0: நாம் காணாத தாமரை கண்ணானுடைய உலகம் தாம் விரும்புகின்ற காதலியரின் மெல்லிய தோளின் மீது துயிலுகின்ற இன்பத்தை விட இனிமையானதோ? குறள் எண் 1103 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தன்.

0: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் ஹாலில். 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
2: ₹3,000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்.
3: இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் தென்னாங்கூர் பாண்டுரங்கா பண்டரிநாதா.

இறை வழிபாட்டுடன் பக்தர்களின் இறை தேவையை, அதாவது உணவு தேவையை தீர்ப்பதையும் தன் தினசரி கடமையாக கொண்டிருந்தான் பக்தன் ஒருவன். அவனுடைய பொது

மணிமேகலனை பாராட்டும் வகையில் அவன் வழிபடும் இறைவனாம் பாண்டுரங்கன் அவனுடைய வீட்டிற்கே வந்து அவன் அளிக்கும் பூஜைகளையும் பிரசாதத்தையும் நேரடியாகவே ஏற்றுக்கொள்வார் என்று ஒரு புராண கதை இருக்கிறது. ஒரு முறை அவ்வாறு முறையாக பூஜையை ஆரம்பித்த போது வாசலில் அன்னதானம் பெற வேண்டி காத்திருந்தவர்கள் பக்தனின் கவனத்தை ஈர்த்தார்கள். உடனே அவன் பாண்டுரங்கனிடம், கொஞ்சம் அப்படியே நில்லுங்க சாமி, நான் அவங்களை கவனிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வாசல் பக்கம் போய்விட்டான். அவன் சொன்னானே என்பதற்காக பாண்டுரங்கன் நின்றபடியே காத்திருந்தார். தன்னை கூட கவனிக்காமல் தன் அடியார்கள் மீது அன்பை பொழியும்

நடுநாயகமாக பிரம்மாண்டமான ஆலயமாக திகழ்கிறது இந்த பாண்டுரங்கன் ரகுமாயி ஆலயம். வட இந்திய பூரி ஜெகநாதர் கோவில் வடிவமைப்பை போன்று பின்னை முட்டும் கோபுரம் பார்ப்போரை பிரமிக்க வைக்கிறது. கோபுரத்தின் உயரம் 95 அடி. கோயிலின் உள்ள கதவுகள் எல்லாம் தேக்கு மரத்தால் அழகிய வேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்பட்டவை. மூலவர் குழுவிருக்கும் கருவறை கதவுதான் உலகத்து கோவில்களிலேயே வெளியினால் செய்யப்பட்ட மிகப்பெரிய கதவு என்கிறார்கள். நுழைவாயிலை அடுத்து 3 மண்டபங்களும் அதற்கு பின்னால் கர்ப்ப கிரகமும் அமைக்கப்பட்டுள்ளன. கர்ப்ப கிரகத்தில் ஆளுயர வடிவில் மூலவர்களான பாண்டுரங்கன் மற்றும் ரகுமாயி இருவரும் வேத ஆகமப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர்.

0: ஆலயத்தின் முகப்பு மண்டபத்தில் சித்திரங்கள் புதுமையான முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. பகவான் கிருஷ்ணனின் லீலா வினோதங்களை சித்தரிக்கும் ஓவியங்கள் மனதை கொள்ளை கொள்கின்றன. மண்டபத்தின் மேற்கூரையில் தசாவதார காட்சிகளை வட்ட வடிவ ஓவியங்களாக அமைத்துள்ளார்கள். மியூரல் என்கிற நவீன பாணையில் உருவாக்கப்பட்ட ஓவியங்கள் இவை. கேரள மாநில கோவில்கள் பலவற்றில் கருவறையை சுற்றி இதுபோன்ற ஓவியங்களை காணலாம். விஸ்வரூப மூர்த்திகளாக விளங்கும் பாண்டுரங்கன் ரகுமாயிக்கு கீழே தனியாக அலங்கரிக்கப்பட்ட அவர்களுடைய மிகச்சிறிய விக்கிரகங்கள் விளங்குகின்றன. இவைதான் இக்கோயிலின் உற்சவ மூர்த்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது. கோயிலை ஒட்டி அமைந்துள்ளது ராம சங்கீத மண்டபம். இந்த மண்டபத்தில் ஒரே சமயத்தில் பல நூறு பேர் அமர்ந்து கொண்டு ஆன்மீக கச்சேரிகளை கேட்க முடியும். மண்டப உட்சுவர்களில் மீரா, ஞானேஸ்வரர், ராமதாசர், போதேந்திரர் என இறைவனின் புகழ்பாடிய பக்தர்களின் திருவுருவங்கள் பளிச்சிடுகின்றன. பக்தர்கள் இங்கே வந்து தங்கி பாண்டுரங்க சேவையில் ஈடுபட பல குடியிருப்புகள் உள்ளன. இந்த கோயிலுக்கு கொடிமரம் இல்லை. ஒரு காவி கொடியை கையில் ஏந்தி ராமா ராமா என்று உரக்க சொல்லியவாறு கோயிலை சுற்றி சுற்றி வருகிறார்கள் பக்தர்கள். இது ஒரு வகை பிரார்த்தனை என்கிறார்கள். இல்லை இல்லை, பக்தி வெளிப்பாடு என்கிறார்கள் வேறு சிலர். நேரம் காலம் பார்க்காமல் பக்தர்கள் கால் நோக்காமல், மனம் சலிக்காமல், வாய் வலிக்காமல் ராமஜபம் சொல்லியபடி மணிக்கணக்காக சுற்றி வருகிறார்கள் என்றால் இது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான பக்திதான் என்றே நெகிழ்ச்சியுடன் உணர முடிகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் தென்னாங்கூர் பாண்டுரங்கா பண்டரிநாதா.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
2: வழங்கும் வசந்த விடியல்.
6: கொஞ்சும் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
7: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இணைப்பும் தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம். உங்கள் பேர் என்ன?
1: ஜான்விகா.
0: ஓ, ஜான்விகாவா? ஜான்விகா, அழக வளையல் பட்டுக்கீங்களே, இது யார் வாங்கி கொடுத்தது?
1: எங்கள் அம்மா.
0: என்னென்ன கலர் இருக்கு?
1: ரோஸ் கலர்.
0: அப்புறம் நிறைய கலர் இருக்கு இதில்.
1: ப்ளூ கலர்.
0: ப்ளூ கலர் இருக்கா? அப்புறம்
1: பச்சை கலர்.
0: இதெல்லாம் இருக்கா? உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் பிடிக்கும்?
1: ரோஸ் கலர்.
0: சரி, இந்த கம்மல் அப்போ வெள்ளை கலரில் இருக்கே, அதை நான் வச்சுக்கவா? வச்சுக்கவா? சரி, நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் வளையல. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: சொக்கத்தவன் பட்டி.
0: அங்கே
1: ஊராட்சி.
0: அங்கே படிக்கிறீங்களா? சரி சரி, அழகாக நெயில் பாலிஷ் அடிச்சிருக்கீங்களே, என்னென்ன கலரில் அடிச்சிருக்கீங்க?
1: ரோஸ் கலர்.
0: அப்புறம் ஒரு கலரில் ரோஸ் கலரில் இருக்குது. இல்லையே, அது வேறு கலராக உள்ள இருக்குது.
1: பச்சை கலர்.
0: பச்சை கலரு. அப்புறம்
1: விளையாட்டா
0: சொல்லுங்க.

0: துள்ளிக்கிட்டு.
1: வாவ், ரொம்ப அழகா இருக்கு. இத யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: மிஸ்.
1: எந்த மிஸ் சொல்லி கொடுத்தாங்க? அவங்க பேர் என்ன?
0: ராணி.
1: ஓ, ராணி மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? அவங்கள பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்காதுன்னு சொன்னாங்க ராணி மிஸ் என்கிட்ட.
0: பிடிக்கும்.
1: பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்?
0: ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க ஆத்தா, எங்க தம்பி.
1: அப்படியா? தம்பி பேர் என்ன?
0: காசி.
1: காசி தம்பி என்ன பண்றாரு?
0: தூங்குறான்.
1: சரி, அம்மா பேர் என்ன?
0: சரி,
1: அப்பா பேரு?
0: அசோக்.
1: அசோக் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? தெரியலையா? சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலைக்கு போவீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் வேலைக்கா? டாக்டர் என்ன செய்வீங்க?
0: ஊசி.
1: யாருக்கு ஊசி போடுவீங்க? அப்படியா? சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்புலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
4: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 தேதி

0: வரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்.
2: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கி கன்வென்ஷன் ஹாலில். 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
3: இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
9: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சு வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
0: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ரா சவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மாமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 தேதி வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்.
11: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
12: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
2: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கி கன்வென்ஷன் ஹாலில். 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
13: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
14: புதுசுதான்.
13: எப்படி வாங்கின?
14: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
13: அது எப்படி?
14: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
13: தங்க விலை ஏறினா?
14: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
13: அப்ப விலை குறைஞ்சா?
14: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
13: ஹே சூப்பர்.
14: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
13: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
15: Ladies and gentlemen, are you ready?
16: உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் காலை 9
17: வானவில்.
18: ஏங்க இன்னும் வானவில் இருக்கீங்க? வானவில் அறிவிச்சிருக்கக்கூடிய பரிசை பத்தி சொல்லுங்க.
17: பரிசா? என்ன பரிசுங்க?
18: வர ஜூலை 11 வரைக்கும் வானவில் பேசக்கூடிய அத்தனை பேத்துக்கும் பரிசு இருக்கு.
17: இப்ப பாருங்க, உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் மாலை 4 வண்ணத்தூரிகை. இப்ப என்ன சொல்லுவீங்க? எல்லோருக்கும் பரிசு அப்படின்னு தானே சொல்லுவீங்க?
18: அதுதான் இல்ல, வண்ணத்தூரிகையில பேசக்கூடிய அனைவருக்கும் பரிசு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெற்றி பெறக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு பரிசும் இருக்கு.
17: அப்ப வானவில்ல பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும்
18: பரிசு,
17: வண்ணத்தூரிகையில பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும்
18: பரிசு, வெற்றி பெறக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு

0: பரிசும் இருக்கு.
1: சூப்பருங்க. அப்ப என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, அட்ரஸை வாங்கிக்கோங்க, பரிசை வீட்டுக்கு அனுப்பிச்சு
0: விட்டுருங்க. அதான் இல்லை, நேரில் வரணும்.
1: சரி வந்துடுவோம், என்னைக்கு பண்பலைக்கு வரணும்னு சொல்லுங்க.
0: பண்பலைக்கெல்லாம் வர வேண்டாம், அதுக்கு பண்பலை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு இல்லையா?
1: ஆமாம், வரும் ஞாயிற்றுக்கிழமை July 12 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்தின் அரங்கில் உதய விழா நடக்க இருக்கு அப்படின்னு நாம் அறிவிச்சிருக்கிறோம் இல்லையா?
0: அந்த கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமாக பரிசுகளும் வாங்கிட்டு போகலாம். இது 27th உதய விழாவை சிறப்பிக்கின்ற ஒரு பரிசு.
1: எல்லோரும் வானவிலுக்கு வாங்க,
0: வண்ண தூரிகையில சிறப்பா பேசுங்க,
1: பரிசை அள்ளிட்டு போங்க.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாட உள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர்

0: வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குனர் திருமகள்.
2: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்லா உள்ளார்ந்து அதை உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது. இது வரைக்கும் 2009 இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரெய்னிங் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
3: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40-ல் இருந்து ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்

0: ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்திவரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராட்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா, பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்களின் இதயங்களை இசையால் நனைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடைப்பண்பலை 100.5. நாம் இணைந்திருப்பது வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
0: வழங்கிய வசந்த விடியல்.

நடக்க வேண்டிய பாதையானது நமக்காக காத்திருக்காது, நாம் நடக்க ஆரம்பித்தால்தான் அது உருவாகும் என்று சொல்லி நினைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் வசந்தமாகும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் ஜி மேரி. நன்றி நேர்களே, இனி சுகமான காலை.

வண்ணம் விரித்த நீல போர்வை பையம் முழுவதும் அழகிய ஓவியமாகிறது. மலையும் ஆறும் கைகோர்த்து செல்ல தென்றல் சாமரம் வீசுகிறது. தேனி ராகம் மீட்ட மலர்கள் எல்லாம் சிரித்தபடி ஆடுகிறது. மண்ணிலிருந்து வானை நோக்கி வண்ண பறவைகள் வட்டமிட கண்களுக்கு கண்கொள்ளா காட்சி காலை பொழுதில். என்ன, காலையிலே கவிதை சொல்றேன்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்களா? புரியுதுங்க ஏன் கவிதை சொன்னேன்னு. நம்ம மனசு அமைதியா இருக்கவும் மகிழ்ச்சியா இருக்கவும் புத்துணர்ச்சியா இருக்கவும் இல்லை இல்லை நம்ம அப்படியே வச்சுக்கவும் ஒரு காரணம் இருக்குங்க. இயற்கை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க சின்ன விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பித்தாலே நம்ம மனசு அழகாகிடும்ல. அந்த மாதிரி இன்னைக்கு காலையில் அவசரமாக நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, நிறைய பேர் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னு படபடன்னு கிளம்பிட்டு இருப்பாங்க.

சில பேர் ஐயோ லேட் ஆயிடுச்சு இன்னும் நம்ம பஸ்ஸை பிடிக்கலையே அப்படிலாம் யோசித்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே அந்தந்த இடத்துல இருந்தே என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் ரசிச்சு பாருங்க. அப்போ தான் காலை பொழுது வந்து ரொம்ப அழகாக தொடங்கும், இன்றைய நாளும் அழகாக இருக்கும். அந்த அழகான பொழுதோடு புத்துணர்ச்சியான உள்ளத்தோடு புன்னகை ததம்ப ஆரம்பிக்கலாமா? கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

7:06 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 சுகமான காலை. என்ன நேர்களை, நான் சொன்ன மாதிரி பாட்டை கேட்டுட்டே அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி, இன்றைக்கி என்னென்ன பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. பறவை அப்படின்னு வந்தாலே எல்லாம் பறவை பாட்டாக தான் வரப்போகுது. அடுத்த பாட்டு என்ன, எந்த பறவையாக இருக்கும் யோசிச்சுட்டே அப்படியே பாடலை கேளுங்கள்.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 10ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பினாயில், சோப்பு ஆயில் மற்றும் சோப்பு பவுடர் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.

0: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
1: ஏழு மணி 12 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்மலை 100.5 சுகமான காலை. ஏனுங்க, நல்லா இருக்கீங்களா? என்ற ஊருக்கு வந்திருக்கீங்களா? என்ன சாப்பிட்றீங்க? இப்படின்னு ஒரு ராகத்தோட மரியாதையோட பேசுகிற ஊர் எது தெரியுமா? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஊர் தாங்க. பெரிய ஊர் திருப்பூர். இந்த பக்கம் அந்த பக்கம் ஈரோடு, இப்படி சுற்றி சுற்றி பெரிய மாவட்டங்களாக இருக்க, நடுவில் அழகாக இருக்க பெரிய மாவட்டம் எந்த ஊர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, கோவைன்னு சொல்கிற கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது. இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். வாங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க. கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களே, உங்களுக்காக காத்திருக்கிறது இன்று காலை 8 மணிக்கு நமது கோடை பண்மலை 100.5. அடுத்த பாடல் என்ன, என்ன பறவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அமைதிக்காக பறக்க விடுற ஒரு பறவை தான், கேட்டலாமா?

0: உறவும். என்னங்க பறவைகள் பாடல்களாக கேட்டுட்டு அப்படியே யோசித்துட்ருக்கீங்களா? நமக்கு எந்த பறவை பிடிக்கும், அந்த பறவை பாடல் போடுவாங்களா இப்படிலாம் யோசித்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக போடுவேங்க, எல்லா பறவைகள் பாடலும் போடுவேன், அதனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச பறவை பாடலும் வரும். சரி, மனதோட ராகம் சொல்லிட்டேன், அப்போ நினைவே சுகம்னு சொல்லணும்ல, அதுவும் நேயர்களோட விருப்பப்படல் தானே. எனக்கு சக்கை ரொம்ப பிடிக்கும். சக்கை பாயாசம் செஞ்சால் நான் சக்கை போடு போடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. மரம் உங்கள் ஊரில் நிற்கிதா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து மரம் இருக்கான்னு கேட்போம், ஆனால் அவங்க வந்து மரம் நிற்கிதா அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஊர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஸ்லாங் பேசுகிற ஒரே ஊர் எது அப்படின்னா நாகர்கோவில் பக்கத்தில் இருக்க ஊர் தான். அது என்ன ஊர்? ஆமாங்க, கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக தான் வர காத்திருக்கிறது இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். வாங்க கன்னியாகுமரி நேர்களே, உங்களோட அந்த ஸ்லாங்கு, உங்களோட மொழியை வந்து கேட்க நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். உங்கள் மொழியில் பேசி உங்கள் விருப்பப்படலை கேட்டு ரசிக்கலாம் இன்றிரவு 10 மணிக்கு நமது கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: பாட்டும் பதமும்
1: பாட்டும் பதமும் நிகழ்ச்சியில் கூட கன்னியாகுமரியை ஒத்துதான் ஒரு பாடல் வந்துச்சு பார்த்தீங்களா. அதாவது நாகர்கோயில் அப்படின்னாலே அந்த பக்கம் வந்து கேரளா, இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு. நடுவில் இருக்கிறனால தமிழும் மலையாளமும் கலந்த கலவையாக அந்த மொழியை கேட்குறதுக்கே ஒரு இனிமையாக இருக்கும்ல. அதே மாதிரி பாட்டும் பதமும் வந்துச்சு, நான் சொன்ன நினைவே சுகம் வந்துச்சு, எவ்வளோ ஒத்துமை பார்த்தீங்களா. சரி, அதெல்லாம் விடுங்க. நமக்கு இப்போ தேவை பறவைகள் பாடல். என்ன பாடல் வரப்போகுது? எல்லாருக்கும் பிடிச்ச பறவைங்க. இதுக்கு சில நேரம் பேசும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நான் பேசி கேட்டிருக்கேன். எங்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த ரீல்ஸ்லாம் வருவாங்க, அக்கா சாப்பாடு கொடு அப்படின்லாம் பேசும். அது என்ன பறவை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக கிளி இல்லைங்க, இன்னொரு பறவை. கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கும். அது பறக்கிறப்ப, அது மேயிறப்ப, அதை நம்ம பார்த்து அப்படியே

வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் இலவச மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி மற்றும் சர்தோசி பயிற்சி வரும் ஜூலை 15 முதல் துவங்க உள்ளது. 18 நிரம்பிய வேலையில்லா கிராமப்புற பெண்கள் விண்ணப்பிக்கலாம். பயிற்சி, தங்குமிடம் மற்றும் உணவு இலவசம். தினமும் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை 31 பயிற்சி நடைபெறும். பயிற்சியில் தேர்ச்சி பெறுவோருக்கு மத்திய அரசு சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் தொழில் துவங்க வங்கி கடன் ஆலோசனை அளிக்கப்படும். விருப்பமுள்ளோர் தங்களது புகைப்படம், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றோடு ஜூலை 15 முன்பாக நேரில் வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம்.

0: மத்திய அரசு சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் தொழில் துவங்க வங்கி கடன் ஆலோசனை அளிக்கப்படும். விருப்பமுள்ளோர் தங்களது புகைப்படம், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றோடு ஜூலை 15 தேதிக்கு முன்பாக நேரில் வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை தரப்படும். பயிற்சி நடைபெறும் இடம் கனரா வங்கி, ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம், வட வீரநாயக்கன்பட்டி சாலை, தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் அருகில், கருவில் நாயக்கன்பட்டி, தேனி. தொலைபேசி எண்கள் 94 42 75 83 63.
1: இனிய காலை பொழுதை இன்பமாய் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 9 வர காத்திருக்கிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் பானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் பானவில். பானவில் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, யோசிக்காம செஞ்சிட்டேன். நம்ம யோசிக்காமல் நிறைய விஷயம் செஞ்சுருவோம், அதுக்கப்புறமா யோசிப்போம், சரி யோசிச்சிருக்கலாம், யோசிச்சிருந்தா இன்னும் நல்லா செஞ்சுருப்போம்ல. சரி யோசிக்காமல் இன்றைக்கி வந்து நான் வரேன்னு சொல்லிட்டேன், ஆனால் போக முடியலையே. சரி யோசித்துருக்கலாம், ஒரு நிமிஷம் யோசித்திருந்தோன்னா நம்ம முதலே அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாம், அவங்க நமக்காக காத்திருப்பாங்களே. இப்படி யோசிக்காமல் நம்ம நிறையா விஷயம் செய்வோம், ஆனால் அதை யோசித்து செஞ்சுருந்தா இன்னும் சிறப்பாக செஞ்சுருப்போம், இன்னும் அது மாறி இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்ருப்போம், ஆனால் செஞ்சு முடிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமா, இன்பமான விஷயமா இன்றைக்கி காலையில் 9 சொல்லுவாங்க, யோசிக்காமல் செஞ்சுட்டேன் ஆனால் அது நல்லதாக அமைஞ்சிச்சு, இருந்தாலும் நான் இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் செஞ்சுருந்தேன்னா எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும், அப்படி யோசிக்கிற யோசிக்காமல் செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க இன்று காலை 9.

0: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் வரும் சனிக்கிழமை வரை வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நேயர்களுக்கு பரிசும், வண்ணத்தூரிகையில் வெற்றி பெறும் நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கி கௌரவிக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நேயர்களே, பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். வாருங்கள் நேயர்களே, சந்திப்போம் கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில்.
1: நேரம் சரியாக காலை 7:30 ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு பிடிச்ச பறவை பாடல் வரலையே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பறவை இருக்குங்க. வீட்டில் வளர்க்கக்கூடியது எல்லார் வீட்லேயும் ஓரளவு இருக்கும். அதோட முட்டையை நம்ம சாப்பிடுவோம். அதுவும் குழந்தைகளுக்கு வந்து அதோட குஞ்சு ரொம்ப பிடிக்கும். ஐயோ கோழி குஞ்சு கோழி குஞ்சு அப்படின்னு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதை விட அந்த கலர் கலராக வரும் பாருங்க. அதை பார்த்தா தான் பச்சை கலரில் இருக்குது, ரோஸ் கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில், இந்த கலர்லலாம் இருக்குமானு. ஆனால் ஒரு வாரத்திலே சாயம் போய் வெள்ளை கலராக மாறிடும். அந்த மாதிரி ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி கேட்போமா?

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் விருதுநகர், புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
3: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
2: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
3: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959. AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
3: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
11: பண்பலை 100.5 போமாக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள்.

0: வரவேற்கிறீர்கள். வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள், டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள், டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மண்ணா வணக்கம்.
4: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
3: என்ன மண்ணா காலையிலேயே குறித்து கொண்டிருக்கிறீர்கள்?
4: அது அது அது தேங்காய் சில்லுகள் அமைச்சரே.
3: எந்த கோவிலுக்கு மண்ணா சென்று வந்தீர்கள்
4: அமைச்சரே? கோவிலுக்கு சென்றாலே தேங்காய் சில்லுகளுக்காகத்தான் செல்வேன் என்று நீங்களே முடிவு செய்து விட்டீர்களா?
3: அப்படி சொல்ல வரவில்லை மண்ணா. நீங்கள் காலையில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்திருப்பீர்கள், அப்படியே லேசாக உங்களுக்கு பசித்திருக்கும். அருகில் இருந்த கோவிலை நோக்கி உங்கள் கால்கள் நடந்திருக்கும். அங்கே உடைக்கப்பட்டிருந்த தேங்காய் சில்லுகளை, அங்கே வழங்கப்பட்ட தேங்காய் சில்லுகளை வாங்கி கொண்டு வந்திருப்பீர்கள் என்று
4: சொல்லுகிறீர்கள். எதற்கு அவையெல்லாம் பயன்பட போகின்றன?
3: என்னமண்ணா இப்படி சொல்லிவிட்டீர்கள்? தேங்காய் ஓடுகளை வைத்து எத்தனையோ கலை பொருட்கள், மதிப்பு கூட்டு பொருட்களை என்ன செய்து வருகிறார்கள் நம்முடைய மக்கள். அதை நாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். அதே போல தேங்காய் நார்களை வைத்து கூட எத்தனையோ வகையான கலை பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்களை செய்யலாம் என்கிறார்கள் தெரியுமா?
4: தேங்காய் நாரை வைத்து எப்படி அமைச்சரே?
3: அண்ணா, இந்த தேங்காயிலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிப்பதற்கென்றே நாடு முழுக்க 23,000 தொழிற்சாலைகளும், தமிழகத்தில் மட்டும் 7,000 தொழிற்சாலைகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நம் இந்திய நாட்டிற்கான 85% தேங்காய் நார் உற்பத்தியை நம் அண்டை மாநிலமான கேரளா செய்து வருகிறது. அதைத் தொடர்ந்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம், மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களும் தேங்காய் நார் உற்பத்தியில் முதன்மை வகிக்கின்றன. உலக அளவில் கிட்டத்தட்ட 110 நாடுகளுக்கும் மேல் நம்முடைய இந்தியா தேங்காய் நார்களை ஏற்றுமதி செய்து வருகிறதா?
4: அடே அப்பா, சரி அமைச்சரே, இந்த தேங்காய் நார்களை வைத்து என்னென்ன பொருட்களை தயாரிக்கலாம்?
3: நான் இந்த தேங்காய் நார்களை வைத்து பாத்திரம் விளக்கும், ஸ்கிரப்பர், தரை விரிப்பான், பாய், தூரிகை, மீன் வலை என்று எத்தனையோ பயனுள்ள பொருட்களை தயாரிக்கலாமா? மேலும் இந்த தேங்காய் நார்களை வைத்து பல மதிப்பு கூட்டு அழகு சாதன பொருட்களை கூட செய்ய முடியும்
4: என்கிறார்கள்.
3: தேங்காய் நாரை உபயோகித்து தயாரிக்கப்படும் பொருட்கள் நம்முடைய உடலுக்கும் இயற்கைக்கும் கேடு விளைவிக்காதவை என்பதால் அவற்றை அதிகமாக பயன்படுத்த துவங்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள்.
4: நாமும் அதை வழிமொழிவோம் அமைச்சரே.
3: மேலும் இந்த தேங்காய் நார் மட்டுமல்ல, தேங்காய் நார் தயாரிப்பின் போது வீணாகும் இந்த தேங்காய் நார் துகள்களை கூட பயனுள்ள முறையில் பயன்படுத்தலாம் என்கிறார்கள்.
4: அமைச்சரே, தேங்காய் நார் துகள்களை எப்படி அமைச்சரே பயன்படுத்த முடியும்?
3: மண்ணா, கோகோபி துகள்கள் என்று சொல்லப்படும் இந்த தேங்காய் நார் துகள்கள் மண்ணிற்கு சிறந்த உரமாக பயன்படுகிறது. ஏன், சில இடங்களில் மண்ணிற்கு மாற்றாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
4: ஓ, அப்படியா அமைச்சரே?
3: இந்த தேங்காய் நார் துகள்களை மண்ணில் கலந்து செடியை வளர்க்கும் பொழுது அது நன்றாக வளரும் என்கிறார்கள்.
4: ஓ, பரவாயில்லையே.
3: ஒரு பூச்செடியின் உள்ளே தேங்காய் நார்களை போட்டு வைக்கும் போது அவை நாம் ஊற்றும் நீரை உறிஞ்சி பாதுகாத்து வைத்துக் கொள்ளுமாம். வேருக்கு தேவையான போதெல்லாம் அந்த தேங்காய் நாரிலிருந்து நீர் சென்று கொண்டே இருக்குமாம். இந்த யுக்தி நாம் 2-3 நாட்கள் ஊருக்கு செல்லும் பொழுது மிகவும் பயன்படும் என்கிறார்கள் மன்னா.
4: ஓ, அருமை, சிறந்த யோசனை அமைச்சரே.
3: தேங்காயிலிருந்து தேங்காய் நாரை பிரித்தெடுப்பதற்கென்றே பிரத்யேக இயந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது நம்முடைய புதுக்கோட்டையில் அதிகமாக கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள். மொத்தத்தில் நாம் வேண்டாம் என்று தூக்கி எறியும் எந்த ஒரு பொருளாயினும் அதன் மகத்துவம் அறிந்து அதை மாற்று வழிகளில் பயன்படுத்த துவங்கினால் நிச்சயம் அது நமக்கு ஆரோக்கியமும் பன்மடங்கு லாபமும் தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மன்னா.
4: சபாஷ் சபாஷ், அருமையாக சொன்னீர் அமைச்சரே. சரி அமைச்சரே, எனக்கு ஒரு சந்தேகம்.
3: என்னமண்ணா?
4: நான் சிறிய அளவில் தேங்காய் சில்லை கொடுத்ததனால் தானே நீங்கள் நான் தேங்காய் சாப்பிடுவதில்லை என்று சொன்னீர்கள். அதற்கு பதிலாக இந்த தட்டு நிறைய இருக்கிற தேங்காய் சில்லுகள் அனைத்தும் உங்களுக்குத்தான் என்று நான் கொடுத்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்?
3: சட்டோடு தூக்கி சென்றிருப்பேன் மண்ணா.
4: என்ன
0: கோடை நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள், டிராயர்கள் வழங்கிய தக்குமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள், டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர், ராதா.

0: கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
10: 7:44 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 இனிய கானங்களோடு சுகமான காலை. சில பேருக்கு வந்து காலையில் வேலை செஞ்சுட்டே பாடல் கேட்க ரொம்ப பிடிக்கும். இதமான பாடல் கேட்க பிடிக்கும், கொஞ்சம் அதிரடியாக இருக்க பாடல் பிடிக்கும். சில பேருக்கு வந்து அப்படியே வாயில் முணுமுணுத்துக்கிட்டே வேலை செய்கிறது பிடிக்கும். ஏன் அப்படின்னா வேலையோட அலுப்பு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இது மாதிரிலாம் செய்வாங்க. சில பேர் இயல்பாகவே எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து தனியாக ரூம்லேருந்து நான் கத்தி கத்தி பாடணுங்க, ஆடணுங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தர் மனசும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஆனால் எல்லாருக்குமே பிடிச்சது இசை. அந்த இசை வந்து பாடுறதும் பிடிக்கும், கேட்கறதும் பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு முற்பகல் 11 மணிக்கு எனக்கு பாட தெரியுங்க, நானும் பாடல் பாடுவேன், எனக்கு அந்த பாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்துருங்க முற்பகல் 11 மணிக்கு கோடை பன்மலை 100.5 தொலைபேசி வழியாக. அதை வந்து கேட்க பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ரேடியோவில் வந்து கேட்டுகிட்டே இருங்க. முற்பகல் 11 மணிக்கு வந்து பாட்டு பாடலத்தில் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரே நபரின் பாடல்கள். யார் அந்த நபராக இருப்பாங்க? இயக்குனராக இருப்பாரா, இல்லை இசையமைப்பாளராக இருப்பாங்களா, நடிகராக இருப்பாங்களா? நடிகையாக இருப்பாங்க, தெரியும் இல்லைங்க. ஆனால் முற்பகல் 11 மணிக்கு தான் சொல்லுவாங்க யார் அப்படின்னு. அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து பாட ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா பாடலுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நடிகர், நடிகை, இல்லை இசையமைப்பாளர், இயக்குனர் அதில் யாராவது தான் இருப்பாங்க. அதனால் வந்துருங்க முற்பகல் 11 மணிக்கு தொலைபேசி வழியாக, நீங்கள் வந்து பாடலாம், நாங்கள் வந்து கேட்க தயாராக இருக்கோம். இப்போ கேட்கலாம் என்ன பாடல் கேட்க போகிறோம். ஓரளவு பறவைகள் பாடலாம் போட்டாச்சு, ஆனால் எங்களுக்கு பிடிச்ச பறவை போடவே இல்லை அப்படின்னா இது வந்து பல வண்ணத்தில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். பச்சை கலர்னோடனே ஞாபகம் வந்துருங்க. ஆமாங்க, கிளி பேச்சு கேட்கவா? அந்த கிளியோட பேச்சு கேட்க எவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு கொடு, எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறதே அப்படியே நமக்கு கொடுக்கணும், மனசே கொடுக்கணும் அப்படின்னு தோணும். ஆமாங்க, இப்போ வந்து கிளியோட பாடல் தான் கேட்க போகிறோம்.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
7: பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஜூலை 9
0: 1816
2: அர்ஜென்டினா
0: ஸ்பெயினிடம் இருந்து
2: விடுதலை அறிவித்த நாள்
0: இன்று. பச்சை பசேல் புல்வெளி மைதானங்கள்
2: வெண்ணிற வேங்கைகளாக,
0: வீரர்கள்
2: வீராங்கனைகள்,
0: டென்னிஸ் வரலாற்றின்
2: மிக பழமையான போட்டிகள்,
0: வீரர்கள் அணிய வேண்டும்
2: வெள்ளை நிற ஆடைகள்
0: கூடாது, விளையாட்டு மைதானங்களில்
2: விளம்பர பதாகைகள்,
0: 1877
2: விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள்
0: முதன் முதலில்
2: தொடங்கப்பட்ட நாள்
0: இன்று. இயக்குனர் இமயம் என்று
2: இவருக்கு பெயருண்டு.
3: கண்ணிலே என்ன உண்டு, கண்கள் தானறியும்.
0: இவரால் திரையுலகில் இயக்கப்படாதோர்
2: சிலரே உண்டு.
0: படைப்புகளில் பல பக்கங்கள் இருக்கும்
2: சமூகத்திற்கு என்று
0: வந்தார் இவரும் சினிமாவிற்கு.
2: நாடகத் துறையில் இருந்து
0: சொந்த ஊர்
2: நன்னிலம் அருகே உள்ள
0: நல்லமாங்குடி,
2: பெற்றோரின் பெயரோ
0: கைலாசம்
2: காமாட்சி அம்மாள்.
0: திரை சாதனைகளை எழுதலாம்
2: பல வரிகள்
0: இவரின் புகழை கொண்டு செல்கின்றனர் வாரிசுகள்.
3: நான் உன் நிஜத்தை

0: நேசிக்கிறேன்.
1: 1930
2: தமிழ் திரைப்பட இயக்குனர்
1: கே பாலச்சந்தர் பிறந்த நாள்
2: இன்று. ஹாலிவுட் நடிகர்களில்
1: நல்ல பெயர் பெற்றவர்.
2: இருமுறை சிறந்த நடிகருக்கான
1: ஆஸ்கார் விருதுனை தனதாக்கிக் கொண்டார்.
2: முதல் விருது தந்தது
1: பிலடெல்பியா.
2: மறு வருடமே விருந்தாக வந்தது
1: ஃபாரஸ்ட் கம்ப்.
2: திரை வரலாற்றில்
1: செய்து கொண்டிருக்கிறார்
2: பல சாதனைகள்.
1: சில நேரங்களில் விடவில்லை
2: அவரை
1: பல சோதனைகள்.
2: 2014 மட்டும்
1: அவரின் படங்களால் லாபம் கிட்டியது
2: பல பில்லியன்கள்.
1: பெற்றது இவரின் பெயரையே
2: 12,818 என்ற சிறுகோள்.
1: 1956
2: அமெரிக்க ஹாலிவுட் நடிகர்
1: டாம் ஹாங்ஸ் பிறந்த நாள்
2: இன்று. ஆடைகள் நம் அன்றாட வாழ்வின் அத்தியாவசியங்கள்.
1: கைகளால் தைத்த ஆடைகளை அணிந்தோம் அன்று.
2: கலையான ஆடைகளை அணிகின்றோம் இன்று.
1: கை வேலைப்பாடுகள் தான் சிறப்பு அன்று.
2: எந்திர வேலைப்பாடுகள் தான் நவீனம் இன்று.
1: கைகளால் தைத்து கால தாமதம் ஆனது அன்று.
2: எந்திரங்களின் உதவியால் தையல் வேலை எளிமையானது இன்று.
1: தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த
2: அமெரிக்க எலியாஸ் ஓவே பிறந்த நாள்
1: என்று.
2: ஆண்டு
1: 1819.
2: கேரளம் பாலக்காடு மாவட்டத்தில்
1: ராதாகிருஷ்ணன் ஹரிணி இணையாருக்கு மகனாக தோன்றியவர்.
2: தன் 12 வயதில் கற்றுத் தேர்ந்தார் கர்நாடக சங்கீதம்.
1: இசை அமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானால் அறிமுகமானார் திரையுலகிற்கு.
2: குரலின் இனிமையால் பலரின் இதயங்களில் இடம் பிடித்தவர்.
1: என்றும் மனதை விட்டு நீங்கா கானங்களை பாடியவர்.
2: கலைமாமணி,
1: இசைப்பேரொளி,
2: யுவ கலாபாரதி,
1: இசை செல்வம்,
2: சங்கீத கலாசாரதி,
1: சங்கீத சக்கரவர்த்தி என பல விருதுகளை பெற்ற
2: கர்நாடக இசைப்பாடகர் பி. உன்னிகிருஷ்ணன் பிறந்த நாள்
1: என்று.
2: ஆண்டு
1: 1966.
2: மீனாட்சி சுந்தரம் ரேணுகாதேவி இணையாருக்கு பிறந்த இசை நாயகி.
1: அன்னையும் பின்னணி பாடகி.
2: தன் 6 வயதில் இசை பயிற்சியை தொடங்கினார்.
1: 12 வயதில் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் பல இசை நிகழ்ச்சிகளை
2: வானொலி தொலைக்காட்சிகளில் கச்சேரி செய்தவர்.
1: நியூயார்க்கில் ஓப்ரா இசையை கற்று தன் இளங்கலை முதுகலை படிப்பின் போது பெற்றார் தங்கப்பதக்கம்.
2: 1995 இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்த
1: இப்பாடல் வழியே அறிமுகமானார்.
2: இந்திரா திரைப்படத்தின்
1: பாடல்தான் தனித்து பாடிய முதல் பாடல்.
2: மின்சார கனவு திரைப்படத்தின்
1: இப்பாடல் அசைத்தது அனைவரது ஆழ்மனதையும்.
2: அடிக்கடுக்காய் அவர் பாடிய பாடல்கள் இன்றும் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கின்றன பலரின் செவியோரங்களில்.
1: பின்னணி பாடல்களுக்காகவும்
2: சிறந்த இசை தொகுப்பிற்காகவும்
1: பல்வேறு விருதுகளை பெற்ற
2: கர்நாடக இசைக்கலைஞரும்
1: தமிழகத்தைச் சார்ந்த பின்னணி பாடகி
2: அனுராதா ஸ்ரீராம் பிறந்த நாள்
1: என்று.
2: ஆண்டு
1: 1970.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நேரம் இன்னைக்கு எப்படி போச்சுன்னே தெரியல இல்லை. ஆமாங்க, நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், நம்ம செய்கிற வேலையாக இருக்கட்டும், நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நேரம் போகிறதே தெரியாது. இந்த அவசரமான யுகத்தில் கொஞ்சமாவது நிறுத்தி நிதானமாக எல்லாத்தையும் ரசித்தோன்னா நம்ம மனசும் அமைதியாயிரும், அழகாயிரும். நிகழ்ச்சி தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் தீபா நடராஜன். சரி, எல்லா பாடலும் போட்டேன். பறவை பாடலில் முக்கியமானது நம்ம தேசிய பறவை பாடல் போடாமல் இருக்கலாமா? ஆமாங்க, இப்போ மயில் பாடல் தான் கேட்க போகிறோம். அதையும் கேட்டுட்டு நான் அப்படியே கிளம்புறேன். நன்றி நேர்களே.
5: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே, மயிலிறகே மயிலிறகே, மனம் வருட வந்தாயா?

இனி கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் மும்பை. செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மெல்போர்னில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸும் உரையாற்றினர். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசியின் நேரம் காலை 8:03 நிமிடம்.
2: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, தேன்றல் தேரில் இசை உலா கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சி யாருக்காக அப்படின்னா, ஈஷா யோகா மையம் மருதமலை முருகன் கோவில் இருக்கிற மாவட்டங்க ஆழியார் அணை சிறுவாணி நீர்வீழ்ச்சி மாவட்டத்தில் இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்ட அன்பர்களை வரவேற்க காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி. அறிமுக நிகழ்வுகளுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, மற்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் 24 24 26, மற்றும் ஒரு எண் 290 313. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நிகழ்ச்சியோடு ஜி மீரி. இப்போ முதல் நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் செய்து இந்த பாரத திருநாட்டை பசியலால் ஆடாக்கிய விவசாயிகளில் அடியேனும் ஒருவர் என்று கூறிக்கொள்ளும் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் எம்.கே. கந்தசாமி.
2: கந்தசாமி ஐயா எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா, நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: இருக்கும்.
3: கொடைக்கானல மழையெல்லாம் உண்டுங்களா?
2: இப்ப மழை இல்லைங்க, காத்துதான் வீசுது பயங்கரமா.
3: இது காத்து லேசா மழை.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கயா?
3: விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
2: சரிங்க, என்ன விவசாயம் பண்ணிருக்கீங்க? தோட்டத்துல
3: விவசாயம் பாக்கு மரம் 7 ஏக்கரா.
2: மரங்கள் மட்டும்தான் வச்சிருக்கீங்களா?
3: பாக்கு மரங்கள் விவசாயம் செஞ்சு சலிச்சு 1 ஏக்கரா விற்று காட்டி பணப்பயிரா பண்ணிட்டு இருந்தேன்.
2: ஓஹோ, சரி.
3: அது போக 5 ஏக்கரா இலை வாழை
2: போட்டிருக்கேன். சரிங்க, நீங்க தோட்டத்துக்கு கிளம்பலையா?
3: தோட போயிட்டு வந்தாச்சு, மறுபடியும் போகணும்.
2: பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
6: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற July 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் ஹாலில். 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
7: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் கையாடு நடிக்கும் இதயம்.

0: முரளி நாளை முதல்
1: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
2: PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல்.
3: கவுன்சிலிங் கோட் 2612.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
8: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
8: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
11: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு மனிதன் சொந்தமாக சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே, அதாவது அவன் வேலைக்கு போய் அவனாக பணம் சம்பாதிக்கிறான் பார்த்தீங்களா, அப்படி சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே வாங்க வேண்டிய ஒரு சிறந்த பரிசு பொருள், தனக்குத்தானே வாங்கி கொள்ள வேண்டிய சிறந்த பரிசு பொருள் எது தெரியுங்களா? கடிகாரம். ஏன் அப்படின்னா, அது வந்து வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஆபத்தான ஒரு கருவி. கடிகாரத்தை பல பேர் வந்து வலது கையில் கட்டுறதா, இடது கையில் கட்டுறதா, வட்டமான கடிகாரமாக, சதுரமான கடிகாரமாக, ஓவலாக இருக்கிற கடிகாரமாலாம் பார்க்குறாங்க. நேரம் கரெக்டாக காட்டுமா, அதான் முக்கியம். அது ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாது, ஸ்லோவாகவும் போகக்கூடாது, விரைவாகவும் போகக்கூடாது, மெதுவாகவும் போகக்கூடாது. ஒரு அழகான பொன்மொழி சொல்கிறேன் பாருங்கள், தவறாக நேரம் காட்டுகிற விலை உயர்ந்த கடிகாரத்தை விட, தவறாக நேரம் காட்டுகிற விலை உயர்ந்த கடிகாரத்தை விட சரியான நேரம் காட்டுகிற விலை குறைந்த கடிகாரம் மேலானது. தவறான நேரம் காட்டுகிற விலை கூடிய கடிகாரத்தை விட சரியான நேரம் காட்டுகிற விலை குறைந்த கடிகாரம் மேலானது. என்ன அர்த்தம்? கடிகாரம் என்பது மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு கருவி. மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களை அது நிர்ணயிக்கிறது. நான் உங்களை 6 மணிக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அந்த 6 மணிங்கிறது ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு ஒப்புதல். அதனால் மணியை காப்பாற்றுறதுக்கு நாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார்னு பாடுறோம். ஆனால் எவ்வளோ பெரிய உண்மை தெரியுங்களா அது? இன்றைக்கி இளம் பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் தெரியுமா? காலையில் எந்திரிக்க முடியல. ஏன் எந்திரிக்க முடியல? காலையில் ஏன் எந்திரிக்க முடியல? ராத்திரி சாப்பிட்ட சாப்பாடு, அப்புறம் ராத்திரி பார்த்த ஏதோ ஒரு அந்த டிவி ப்ரோக்ராம், அப்புறம் ராத்திரி நிறைய நேரம் டெலிஃபோனில் செல்ஃபோனில் மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அரட்டை, இப்படி ஏதோ ஒரு காரணம். ராத்திரி நம்முடைய பொழுது கழிகிறது, நம்முடைய மூளை ஓய்வெடுக்க முடியாதபடி ஏதோ துன்பப்படுகிறது. அப்படி இருந்தால் காலம்பறை எந்திரிக்க முடியுமா? முடியாது. நீங்கள் இரவு சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் தூக்கத்தை நிர்ணயிக்குது. இரவு நேரத்து உணவுங்கிறது இப்படித்தான் இருக்கணும். ரொம்ப அதிக காரம் இருக்கக்கூடாது, அதிக புளிப்பு இருக்கக்கூடாது, அதிக எண்ணெய் இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரியான ஒரு சரியான உணவை நாம் ஒரு 7-7.5 மணிக்குள்ளே சாப்பிட்ருவோம் அப்படின்னா காலையில் எந்திரிக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு ரவுண்டு கட்டி சாப்பிட்டான்னு வச்சுங்க, அப்புறம் 3 ரவுண்டு தூங்க வேண்டியது தான். காலையில் எந்திரிக்கலைன்னா என்னன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுங்களா? அதிகாலை எழுந்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் சம்பாதிக்கிறார்கள். கடிகாரத்தை சரியாக பேணுகிறவர்கள் மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் சந்திக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், ஒரு மனிதன் சம்பாதிக்க தொடங்கிய உடனே முதலாவதாக வாங்க வேண்டிய மிகச்சிறந்த பரிசு பொருள் கடிகாரம் தான். ஏன் அப்பா வாங்கி கொடுக்கூடாதான்னா, சில அப்பா வாங்கி கொடுப்பாங்க, சில அப்பா அப்பெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தபோது எங்கள் அப்பாட்டெல்லாம் வாட்சு கேட்டோன்னு வச்சுங்க, வாங்கி கட்டணும். எது வாட்சை வாங்கி கட்ட முடியாது, திட்ட வாங்கி கட்டணும். உனக்கு என்னத்துக்கு வாட்சு? எதுக்காக வாட்சு? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலைக்கும் சேர்ந்துட்டார், சம்பளத்தை அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. பள்ளிக்கூடத்து வாத்தியாராக ஒரு வேலைக்கு சேர்ந்தார், சம்பளத்தை கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்குறாரு. அப்பாட்ட கேட்குறாரு, அப்பாவை வாட்சு வாங்கி கொடு அப்படின்னு. எப்போ 3 மாதம் சம்பளத்தை கொடுத்து

0: வந்து 4ஆம் மாதம் கேட்குறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு லேட்டாகிடக்கூடாது, வாட்ச் வாங்கி கொடுன்னு. அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள், எதுக்குடா வாட்ச்சு, தெருவில் அவன் கட்டிக்கிட்டு அலையிறான், எவனை கேட்டாலும் டைம் சொல்வான்டா, மணி என்னன்னா சொல்ல மாட்டான், தெருவில் இறங்கு, மணிக்கூண்டு இருக்குது, பள்ளிக்கூடத்துக்கு போனால் பள்ளிக்கூடத்தில் இருக்குது, அவங்க வாட்ச் கட்டியிருக்கிறான், அப்போ நீ என்னத்துக்கு கட்டுறது. பாருங்கள், ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்க அந்த காலத்தில் அவ்வளோ யோசிச்சிருக்கேன். நேரத்தை தயவு செய்து வீணாக்காதீர். நேரம் பொன்னை விட மேலானது, கடிகாரம் அதற்கான ஒரு கருவி. எனவே நேரத்தை நேசியுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் 3 சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.
9: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriTech 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
10: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
9: AgriTech 2026, கொடிசியா, கோவை.
11: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
13: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
14: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
15: பண்பலை படைப்பாளிகள்.
16: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
14: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 பண்பலை படைப்பாளிகள்.
17: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
14: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
15: கோடை பண்பலை 100.5
14: பண்பலை படைப்பாளிகள்.
18: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
15: நிலைய இயக்குனர்,
18: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
15: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-1-0-1.
14: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: ஊர்கோலம்.
1: ஊர்கோலமா? எங்கப்பா போற? சொல்லவே இல்ல.
0: நான் போறது இருக்கட்டும், இவ்ளோ நேரம் நீ எங்க போயிட்டு வந்த?
1: ஆமாப்பா, இந்த வானவில் நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலையில பேசிட்டு வந்தேன்.
0: அப்ப சேர்ந்து போவோமா ஊர்கோலம்?
1: இப்ப இவ்ளோ நேரம் ஊர்கோலம் போறேன்னு பண்ண, இப்ப என்னையும் கூப்பிடுற சேர்ந்து போலான்னு சொல்லி
0: வானவில் நிகழ்ச்சியில பேசிருக்கல்ல.
1: ஆமா,
0: பரிசு உனக்குதான்.
1: அப்படியா, பரிசு தரங்களா?
0: ஆமா, வர ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்துல 27வது உதய விழா கொண்டாட்டமா நடக்க இருக்கு. அதுல

0: வர ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் வானவில் நிகழ்ச்சியில பங்கேற்கிற நேயர்கள் அனைவருக்கும் பரிசு. அது மட்டும் இல்ல, வண்ணத்துறைகள சிறப்பா பங்கேற்கிற நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் காத்திருக்கு.
1: அப்ப எனக்கு கண்டிப்பா பரிசு இருக்கு.
0: நாமக்கல் வந்தாதான் அந்த பரிசு கிடைக்கும்.
1: அப்ப போயிடலாம்
0: சேர்ந்து.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: நேயர்களின் இதயங்களை இசையால் நனைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 8:24. கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக இன்னைக்கு மனதோடராகும் நிகழ்ச்சி. அடுத்த நேருக்கு வணக்கம்.
3: காலை வணக்கம்.
2: உங்களுக்கும் காலை வணக்கம். பேர் சொல்லுங்க.
3: குள்ளக்காப்பள சித்ரா மாணிக்கப்பா.
2: சித்ரா மாணிக்கம், ஆமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கும்.
3: கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கு? கோவை மாவட்டம் போட்டதே நான் வந்துட்டேன்.
2: ஆ
3: இல்லைன்னா 9 மணிக்கு தான் வருவேன் வானவிலுக்கு.
2: அப்படிங்களா?
3: சரி, இன்னைக்கு கோயம்புத்தூர் போட்ட வரைக்கும் நாங்க போடாம போகாம இருந்தா நல்லா இருக்காது.
2: அதனால
3: வந்துட்டேன்.
2: இணைப்பு கிடைச்சு வந்துட்டீங்க.
3: ஆமாப்பா.
2: சரிங்கம்மா, கோயம்புத்தூர் எப்படி இருக்கு?
3: என்ன
2: பாடல் கேக்கலாம்?
3: எனக்கு கனா படத்துல இருந்து போடுங்கப்பா, ஒத்தையடி பாதையிலே, அந்த பாட்டு போடுங்கப்பா.
2: உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5 இதுல இருந்து.

0: நேர்களின் கோடிப்பண்பலை இன்னொரு பிள்ளை ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு வருகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகையின் வானவில். இன்றைய வண்ணம் யோசிக்காம செஞ்சுட்டேன்.
1: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
2: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில், யோசிக்காம செஞ்சிட்டேன் அப்படிங்கிற தலைப்புல வர இருக்கு. இப்ப மனதோட ராகம் நிகழ்ச்சியில யாருங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க.
1: நான் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் தஞ்சம்பட்டியில் இருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க.
0: சண்முகானந்தம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க மேடம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: எங்களுக்கு கைத்தறி நெச வேலைங்க. அந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கேன்.
0: சொந்தமா பாத்துட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்க. ஆமாங்க.
0: சரிங்க. எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க இந்த
1: வேலையை? எங்களுக்கு ஒரு 45 வருஷமா தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறோம்.
0: சரிங்க. இந்த வேலையை வந்து யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க?
1: எங்க பாரம்பரியமா இல்ல செஞ்சிட்டு இருக்கிறீங்களா?
0: பாரம்பரியம் செஞ்சிட்டு இருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: சரிங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: சிங்கம் படத்துல இருந்துங்க, நானே இந்திரன் நானே சஞ்சரியன் அந்த பாட்டு கேட்கலாம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.
2: என்னாலு காலு பச்சலில ரெண்டு கண்ணே மேச்சலில எட்டு தசை கூச்சலில கை தட்டுகிற ஓசையில சுத்தி வர்றா சுழண்டு வர்றான் புயல போல எங்கும் அடம்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் ஹாலில். 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
2: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிக்கும் இதய முரளி நாளை முதல்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானம்.

0: சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: திருந்தி நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
3: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி. நேரம் வந்து 8:40 ஆயிடுச்சு. அடுத்த நேருக்கு வணக்கம். வணக்கங்க.
6: கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்கா சின்னவான் செலவராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
5: ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
5: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: கைத்தறி நெசவுறேன் மேடம்.
5: சரிங்க. நீங்களும் சொந்தமா பண்ணிட்டு இருக்கீங்களா?
6: ஆமா, நாங்க சொந்தமா பண்ணிட்டு இருக்கோம் மேடம்.
5: சரிங்க சரிங்க. நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
6: போன மாசம் வந்துட்டேன் மேடம். அப்ப வந்து இந்த மழை எழுதிங்க, இப்ப கிடைக்கல ஒரே மழை சொன்னீங்களா மேடம்?
5: நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு கேக்குது.
6: இப்பங்க
5: சொல்லுங்க.
6: இல்ல, போன மாசம் நிகழ்ச்சிக்கு வந்துதாங்க மேடம்.
5: சரி. சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப மனதோட ராகம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, இனிப்புல வந்திருக்கீங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
6: பாடல் வந்துட்டே இருக்கு.
5: நன்றிங்க.

இப்படி சூடு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். காற்றினில் காந்தமாளி கொடை பண்பலையின் ஒரு பிள்ளையா இந்து. இன்னைக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேயருக்கு வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க.
1: வணக்கம் மேடம், கோவை மாவட்டம் நெகம் பக்கம் எம்ஏ கவுண்டபாளையத்துல இருந்து கூப்பிடுறேன் மேடம்.
0: உங்க பேருங்க?
1: மகாலிங்கம்.
0: மகாலிங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கைத்தறி நெசவு மேடம் நெசிட்டு இருக்காங்க.
0: இன்னைக்கு வரவங்க வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் கைத்தறி நெசவு தான் சொன்னாங்க.
1: ஆமாங்க மேடம், குளக்கவளை சித்திரா செல்வராஜ் எல்லாமே கொடைக்கானல் வந்துட்டாங்க. வந்து நிலையத்துல பாத்துட்டு வந்தாங்க.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: திருச்செங்கோடு வரங்க மேடம், உதய விழாவுக்கு.
0: சரிங்க,
1: ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: சரிங்க சரிங்க, அப்ப வந்து நாமக்கல்ல வந்து ரொம்ப நலமா இருக்கோங்க.
1: நிலையத்துல இருக்கும் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க.
0: கண்டிப்பா சொல்லிடலாம். நிகழ்ச்சியில இப்ப என்ன பாடல் கேட்கலாம்?
1: அது வழி நடை காட்டும் இல்லைங்க மேடம்,
0: விடுதலை படத்துல இருந்து.
1: ஆமாங்க மேடம்,
0: கேட்கலாமா? நன்றிங்க.

0: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 சைபால்.
4: முகத்தில் அருவா சைபால், சரியா கிளங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
5: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய 9 வயசு மகனை அழைச்சார். மகனே, உனக்காக இந்த உலக பொருள்கள் எதையும் நான் விட்டுட்டு போகலை. ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி. வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உபயோகப்பட்ட ஒரு கருத்து. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது. அதை இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு இது புரியாது, ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை. ஆனால்

0: இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்கறத நீ பத்திரமா வச்சிரு, பிற்காலத்தில் அது உனக்கு உபயோகப்படும். இது ஒரு திறவுகோல் மாதிரி, பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார். மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல, ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுதான். சரி, அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எளிமையான ஒரு கருத்து தான். அவர் என்ன கருத்து சொன்னார்னா, மகனே, யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளவுதான் அப்படின்னாராம். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடணும், அவ்வளவுதான். இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து. சின்ன வயசில் இது என்ன பேர்பட்ட ஒரு பெரிய ரகசியமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான். ஆனால் அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மனசில் பதிய வச்சுருந்தார். அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவரானார் ஒரு காலத்தில். அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஐயா, இதை பற்றி நான் 24 மணி நேரம் தியானிக்கணும், அப்படித்தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அவர் இப்போ இல்லை, அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுக்குங்க, 24 மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டு போச்சான். அதாவது சில நேரங்களில் அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான். அதாவது அவன் அப்படி பேசினதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நாமளும் அப்படி தானே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் அந்த ஆளுகிட்ட போனார். ஐயா, நன்றி, நீங்கள் சொன்னது சரிதான், அது ஒரு அவமதிப்பு இல்லை, உண்மையான பேச்சு தான். நீங்கள் என்னை முட்டாள்னு சொன்னீங்க, யோசித்து பார்க்குறப்போ அது சரிதான்னு எனக்கும் தோணுது, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னாராம். சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பே ஒரு பொய் அப்படின்னு புரியும். அதுவே பொய்ங்கிறப்போ அதுக்காக நாம் எதுக்கு மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, அது ஒரு பொய்ன்னு சொல்கிறதுக்கு கூட அந்த ஆளுகிட்ட போக மாட்டார். பொய்யன்னா அது பொய் தானே, அதுக்காக ஏன் கவலை பண்ணும்? கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார் அவர். மௌனமாக உட்கார்ந்துருக்கிறதில்ல தியானம், மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பதில்ல தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ள ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறகுது. அது மனசிலிருந்து பிறக்கிறதில்ல, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்துலேயும் ஒரு அப்பா இருந்தார். கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார். மகனே, உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான். இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது, இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரான். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலேருந்து யார் யாருக்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ளே
1: இருந்ததான்.
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து விருப்ப பாடல்களையும் தந்து நிறைவு பெறுகிறது இன்றைய மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜெய் மேரி. நன்றி நேயர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி விரிகிறது வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கிணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வைத்திருந்த 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காளான் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஓர் உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: இனிய காலை வணக்கம் நேர்களே. கொடை பண்மலை 100.5 வானவில் நாளொரு வண்ணமாய் வரும் வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு யோசிக்காம செஞ்சிட்டேன். யோசிக்காம செஞ்சிட்டேன். அவசரமான யுகத்தில் அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கும் வேலையில் அவதி அவதியா எல்லாமே செஞ்சு முடிச்சிடுறோம். ஆனா செய்வது அனைத்தும் சரியா என யோசிச்சு பார்த்தா பாதி தவறாதான் இருக்கும். காலையில எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை ஒரே பரபரப்பு. அமைதியா யோசிச்சா பரபரப்பு நம்ம வாழ்க்கையே மாத்தி போட்டிருக்கோம். ஒரு நகைச்சுவை கூட இருக்குங்க, எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி பண்ணலைனா இப்படிதான். எதையும் பிளான் பண்ணி பண்ணணும், அப்படி பண்ணலைனா இப்படிதான். அப்போ நம்ம எல்லாத்தையும் யோசிக்காம செய்கிறோமா, செய்து முடிச்சுட்டு யோசிக்கிறோமா? ஒரே குழப்பமா இருக்குல்ல. சில நேரங்களில் சில மனிதர்கள்னு சொல்வாங்க, சில வேளைகளில் சில ஆசைகள், சில வேளைகளில் சில அவசரங்கள். நம்ம ஆசையினால் கூட அவசரப்பட்டு யோசிக்காம செஞ்சிருப்போம். யோசிக்காம செஞ்சிட்டேன் கொஞ்சம் நகைச்சுவையா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். வாங்க நேயர்களே, அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 வானவில் நிகழ்ச்சியில் எப்போதும் பங்கு பெறும் நேயர்கள் 24 24 26 மற்றும் எண் 290 333 முன்னிணைப்பாக 0 45 42. நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைத்து நேயர்களுக்கும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூலை 12 நமது கோடை பண்பலையின் 27 உதய விழாவினை முன்னிட்டு நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி வளாகத்தில் நேயர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியில் சிறப்பாக பேசும் ஒரு நேயருக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ தங்கநகை மாளிகையின் பரிசும் காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களுடன் தீபா நடராஜன்.

0: ஒன்றும் புரியலைதாங்க, சொல்லவும் தெரியலை, யோசிக்காமல் செஞ்சுட்டே இப்போ நான் புலம்பு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. சரி, யோசிக்கிறத அப்படியே வந்து பண்பலையில் சொல்லுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் நேயர் வணக்கம்.
1: உங்க தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியாவ
0: நலமா இருக்கும்.
1: அதாவதுமா யோசிக்காம சில விஷயங்களை செஞ்சுட்டு பிறகு முடிஞ்சுக்கிட்டு எதுவுமே பாத்தீங்கன்னா நான்

0: யாராவது ரொம்ப விரும்பி கேட்டா, ரொம்ப நண்பர்களோ உறவினர்களோ கேட்டா கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பழைய ரேடியோ ஒண்ணு, நல்ல வெளிநாட்டு ரேடியோ, எல்லா இதையும் எடுக்கும், அதான் வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து வெளியூர்ல இருந்து வந்து கேட்டு ரொம்ப விரும்பி கேட்டாரு, யோசிக்காம
1: கொடுத்துட்டேன்.
0: நான் ரேடியோவுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன், கிடைக்க
1: மாட்டேன். நட்பின் காரணமா நீங்க கொடுத்துட்டீங்க.
0: வாங்கிருங்க.
1: சரியா,
0: நன்றிமா,
1: நன்றிங்க. நேரம் 9:09. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: கோடை பண்பலை வானொலிக்கு 27வது உதய நாள் மற்றும் பிறந்த நாள் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைவது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சலமன்றம். வணக்கம், நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் மேடம். மேடம், யோசிக்காம செஞ்சுட்டேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் 11-12 படிக்கும் போது மேடம் நல்லா கொஞ்சம் ஹைட்டா இருப்பேன் மேடம். நான் என்னோட வளர்ச்சியை பார்த்துட்டு நீங்க போலீஸ்க்கு ட்ரை பண்ணு, மிலிட்டரிக்கு ட்ரை பண்ணு, நீ கண்டிப்பா உள்ள போயிடுவ, செலக்ட் ஆயிடுவ அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அப்ப அதை நான் பெருசா நான் எடுத்துக்கல. ஆனா எனக்கு கப்பல் படையில நேவியில வந்து ஒரு வாய்ப்பு எனக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல எனக்கு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தையும் வந்து தெரியப்படுத்தாம போட்டதுனால எனக்கு அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஆனா படித்த படிப்பு, தேர்ந்தெடுத்த படிப்பு வந்து MA BEd பிளஸ் வந்து DTET ஆசிரியர் படிப்பை தேர்ந்தெடுத்து ஆசிரியர் ஆகணுங்கிற ஒரு ஆசையில அந்த படிப்பு தேர்ந்தெடுத்தாச்சு. இன்னைக்கு போட்டிகள் நிறைந்த உலகமா இருக்கிறது இல்ல, வேலை வாய்ப்புகள் வந்து ஆசிரியர் படிப்புகள் கொஞ்சம் குறைவானதுனால இன்னைக்கு நான் யோசிக்கிறேன், ஆஹா, ஒருவேளை அந்த சொன்ன டயத்திலேயே நம்ம ஏன்னா கப்பல் படையில இருந்து ஒரு வாய்ப்பு வந்ததை நான் நல்லா விட்டுட்டேன். அந்த ஜூட்டோட ஜூட்டா நம்ம ஒரு போலீஸ்க்கோ அல்லது மிலிட்டரிக்கோ ட்ரை பண்ணியிருந்தா இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கலாமே அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு யோசனையா வருத்தமா இருக்கு. யோசிக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு எனக்கு.
1: அது வந்து வாழ்நாள் ஃபுல்லாமே இனி யோசிச்சுட்டு இருக்கீங்க.
2: ஆமா, கண்டிப்பா மேடம்.
1: யோசிக்காம செஞ்சு இப்ப யோசிக்கிறீங்க பாத்தீங்களா?
2: ரொம்பவே யோசிக்கிறேன்.
1: சரி, இனி அது மாற எதுவும் மாற்றம் நடக்காது. நம்ம வந்து இதுல கொஞ்சம் மேம்படலாம் அப்படின்னு யோசிங்க. சரியா, வடிவேல் கூட வந்து சொல்லுவார், சோனமுத்தா போச்சா
2: அப்படின்னு.
1: சோனமுத்தா போச்சா, போச்சே
2: போச்சு.
1: அதே மாதிரி நம்ம கொஞ்சம் யோசிப்போம், இனியாவது யோசிப்போம். சரியா, சரி, நன்றிங்க. இது கோடி பண்பலை 100.5 மாணவில் இப்ப இனிப்பில் காத்திருக்கும் நீங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில இருந்து புஷ்பலதா மேடம்.
1: சொல்லுங்க புஷ்பலதா. நலமா இருக்கோம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்தேதான் இருக்கும், யோசிக்காம செஞ்சிருவோம். இப்ப பஸ் வருதுன்னு வர ஆட்டோல ஏறாம இருப்பேன், அப்புறம் பஸ்ஸே வராது, ஆட்டோலயே போயிருக்கலாமே அப்படின்னு தோணும். இப்படி நான் வாழ்க்கையில இப்ப வந்து நான் பெரிய யோசிக்காம நடந்தது என்னன்னா, இப்பதான் மேடம் யோசிக்கிறேன் அத. ஏன்னா 30 வருஷமா நாங்க வந்து ஒன்னா கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்ப ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஒரு 50 ரூபாய் எடுத்து நீ தனியா போடுப்பா உனக்காக அப்படின்னு வாங்க. அப்ப எனக்கு அது பெருசா தெரியல, எல்லாம் ஒன்னா தானே செலவு பண்றோம், நல்லா தானே பாக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு மேடம். ஆனா ஒரு காலகட்டம்னு வரையில நம்மள அவங்க ஒதுக்கும் போது, ஆகா நம்ம இப்படி வாழ்ந்துட்டோமே அப்படின்னு தோணுது. இப்ப நான் 4 வருஷமா தனியா கடை வச்சு கொஞ்சம் சேமிக்க பழகிருக்கேன் மேடம். இது ஆரம்பத்துல இருந்து இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் இப்ப யோசிக்கிறேன் மேடம்.
1: இப்ப ஆனா சேமிக்கிறீங்களா இல்லையா?
3: இப்ப சேமிக்கிறேன் மேடம், சீட்டெல்லாம் போட்டு எனக்குன்னு ஒரு வருமானத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த யோசனையே அப்ப இல்ல, நம்ம எல்லாரும் பார்ப்பாங்க, நம்பவே கூடாது மேடம். இது வாழ்க்கையில ஒரு பெரிய பாடம் எனக்கு.
1: இந்த சொல்லுவாங்கல்ல, குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நிழல் கூட நம்ம கூட துணைக்கு வரும், அதுக்கப்புறம் வராதுன்னு சொல்லுவாங்க.
3: இப்பயும்
1: காலம் கடந்து போகல, இப்ப நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இனி வந்து சிறுக சிறுக சேமிச்சா கூட நமக்கு பிற்காலத்துல நம்ம குழந்தைகளுக்கோ இல்ல நமக்கோ ஒரு பயனுள்ளதா இருக்கும். சரியா, நன்றிங்க.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
8: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ

0: ஸ்ட்ராங்கா இருக்கு.
1: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-515-1.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
9: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
11: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
12: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
11: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
13: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா நடிக்கும் தமன் இசையில் இதயம் முரளி, நாளை முதல்.
14: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
15: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
14: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
15: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
16: கவுன்சிலிங் கோட் 4959.
14: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
17: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆட்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
18: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
19: புதுசுதான்.
18: எப்படி வாங்கின?
19: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
18: அது எப்படி?
19: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
18: தங்க விலையேறா?
19: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
18: அப்ப விலை குறைஞ்சா?
19: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
18: ஹே சூப்பர்.
19: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
18: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறினா
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: நினச்சது நடந்துடும், நினச்சது கிடச்சிரும், இப்படி நம்பி தான் நம்ம யோசிக்காமல் எல்லாமே செஞ்சிடறோம். சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஏங்க நான் யோசிக்காமல் கல்யாணம் முடிச்சிட்டேங்க, அப்போயே யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக தப்பிச்சிருப்பேன் அப்படின்னு நிறையா பேர் இப்போ வரைக்கும் நம்ம குடும்பத்தில் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அப்பா அம்மா அப்பா சொன்னோடனே சரின்னு அப்படியே கழுத்தை கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா இப்போ தான் ஐயோ யோசிக்காமல் செஞ்சிட்டோமே, நம்ம வாழ்க்கை இப்படி ஒப்படைச்சிட்டோமே அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி தான் யோசிக்காமல் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு நேயர்கள்ட்ட கேட்டுட்ருக்கோம். வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: ஈஸ்வரி, புதுக்கோட்டை மாவட்டம்ல இருந்து பேசுறேன் மேம்.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம்.
0: ம்,
1: 2 வருஷமா ட்ரை பண்ணி இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம்.
0: ஓ, உதய விழா பரிசுக்காகவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிதானே?
1: ஆமா மேம், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம்.
0: சரி, யோசிக்காம என்ன செஞ்சீங்க?
1: யோசிக்காம வந்து பிள்ளைகளை வந்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டதுதான் மேம்.
0: ம்,
1: முத வந்து ஒரு ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்த்து விட்டுருந்தோம்.
0: ம்,
1: அப்புறம் குடும்ப
0: ஒரு வருஷம் போயிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலான் இருக்கீங்களா, இப்ப பாதியிலே சேர்த்து விடலான் இருக்கீங்களா?
1: இல்ல, இப்ப ஒரு வருஷம் விட்டுட்டோம்,
0: அதனால இருந்தா உங்களோட கல்வியில பாதிப்பு வந்துடாதா?
1: அதான் பாதி மாத்திரம் சூழ்நிலை மாத்திட்டான், ஆனா பிள்ளைகளோட படிப்பு ஆகுது, அதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்றாங்க. ஸ்கூல் எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கவே இல்ல அப்படின்னு. ஆனா நம்ம என்னதான் சொன்னா
0: யோசிக்காம நீங்க செஞ்சு இப்ப ஸ்கூல் திரும்ப திரும்ப மாத்திர மாதிரி இருக்கு.
1: மாத்திர மாதிரி இருக்கு மேம்.

0: சரி, நீ அது யோசித்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். இந்த ஸ்கூல்லே கஷ்டப்பட்டால் படிச்சிடுறாங்க அப்படின்னா சரி, இல்லை அந்த ஸ்கூலுக்கே மாத்திரனாலும் சரி, நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். சரியா ஈஸ்வரி? நன்றிங்க. நேரம் 9:24. இப்போ என்ன பில் காத்திருக்கும் நேயர்?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர வட்டம் புங்கமுத்துலேருந்து பால்ராஜ் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க பால்ராஜ் ஐயா.
1: சின்ன வயசுல படிச்சுட்டு இருந்தேங்க மேடம். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக அப்படி நின்னுட்டுங்க. அப்ப பாத்தீங்கன்னா டீச்சர் ரெண்டு பேரும் வந்து வீட்டுல வந்து சொன்னாங்க, நல்லா படி பார்த்தி, நீ நல்லா படிக்கிற பையன்
0: தானே,
1: ஏன் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வராம நின்னுட்ட அப்படின்னு வந்து வீட்டுல சொன்னாங்க மேடம். அப்ப நான் யோசனை பண்ணாம வீட்டிலேயே இருந்துட்டு சும்மா விவசாய வேலையை கவனிச்சுட்டு இருந்துட்டுங்க. இன்னைக்கு வந்து அது கவலையா நினைச்சு அது தினம் தினம் பார்த்து
0: படிச்சிருந்தா இன்னும் நல்ல நிலைமைக்கு போயிருக்கலாமே அப்படி யோசிக்கிறீங்களா?
1: என் கூட படிச்சவங்களா இப்ப நல்ல நிலைமையில இருந்து சம்பளம் நல்லா வாங்கி நல்லா இருக்கிறாங்க மேடம்.
0: இருந்தாலும் அவங்க இன்னொருத்தட்ட வேலை செய்யறாங்க, நீங்க வந்து சுயமா விவசாயம் செய்றீங்க, எது சரி நீங்க யோசிக்கிறீங்க? எது சரி?
1: விவசாயம் பார்க்கறது பரவாயில்லன்னு நினைக்கிறேன்
0: மேடம். இருந்தாலும் அவங்கள மாதிரி ஒரு கோட் ஷூட் போட்டுட்டு ஒரு கார்ல போகல அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: படிப்புக்கு
0: வயசு இல்லங்க, மனசு தாங்க முக்கியம். நம்ம மனசு நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், அதனால முயற்சி பண்ணி பாருங்க. சரியா? சரிங்க, நன்றிங்க. இது கோடை பெண்பிள்ளையின் உறுப்பிள்ளை இந்தியின் வானவில். இன்னைக்கு வானவில்ல யோசிக்காம செஞ்சிட்டேன், அதை தான் கேட்டுட்டு இருக்கோம். வாங்க. வணக்கம்.
2: நல்லோர்கள் உன்னை பாராட்ட வேண்டும், நலமோடு நூறாண்டு நீ வாழ வேண்டும்.
0: கோடை பெண்பிள்ளை சொல்றீங்களா, என்னைய சொல்றீங்களா?
2: எல்லாரையும் சொல்றோம். தீவாமா நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோமா.
2: நலமா இருக்கும் அம்மா இல்ல ஐயா?
0: ஓ ஐயாவா, எனக்கு அம்மா குரல் கேட்டுச்சா, அதனால நான் அம்மா நினைச்சிட்டேன். சரி சொல்லுங்க உங்க பேரு.
2: ரத்த சம்பந்தமே இல்லாம இருக்காங்கல்ல, ரொம்ப தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க இருக்காங்கல்ல, சொந்த வட்டம்லாம் கைய விட்டுட்டு அவங்கள கை விட்டுறாங்க. அப்ப சம்பந்தப்பட்டவங்க பாஸ்புக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போனா எனக்கு ஒண்ணும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தெரிஞ்சவங்களை கையெழுத்து போட சொல்லி போட்டோ எடுக்க சொல்றாங்க. அப்ப அந்த விஷயத்துல நம்ம யோசிக்காம நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் தான் கையெழுத்து போடணும், போட்டோ எடுக்க ஆரம்பிக்கணும். இதனால பிரச்சனை ரொம்ப வருது. ரத்த சம்பந்தமே இல்லாதவங்க சாட்சி கையெழுத்து போடுறதோ போட்டோ எடுக்கிறதோ ரொம்ப தப்புமா? அதாவது ரத்த சம்பந்தம் உள்ளவங்க கைப்பாங்க.
0: இப்பெல்லாம் ரத்த சம்பந்தம் உள்ளவங்களே கையெழுத்து போட்டு ஏமாத்திடுறாங்க, இதில் ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க கையெழுத்து போடணும்னு சொல்கிறீங்க. சரியா? யாருக்கும் எது செய்கிறதுனாலும் ஒரு 4 தடவை யோசித்து செய்யுங்க. அதுவும் கையெழுத்து போடுற விஷயத்தில் ரொம்ப யோசித்து செய்யணும். ஏன்னா நம்ம கையெழுத்தை இப்போ நிறைய பேர் போட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 4 தடவை யோசிக்கலாம். நம்மளோட சொந்தக்காரங்க நம்ம பிள்ளைகிட்டையெல்லாம் கேட்டுட்டு போடுங்க. இப்போ கேட்கலாம் கொடைப்பன்மலை 100.5.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
6: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் சிடி ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
5: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: வழங்கும் வானவில்.
2: நம்ம கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு மற்றும் மாலை 4 மணிக்கு வலம் வரும் வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில பங்கு பெறும் அத்துணை நேயர்களுக்கும் பரிசுகள் இருக்கு. வானவில் நிகழ்ச்சியில சிறந்த கருத்தினை பகிர்ந்து கொள்ளும் நேயர் ஒருவருக்கும், வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில சிறப்பாய் பதில் கூறும் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் உண்டு. பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பு வர சனிக்கிழமை வரைக்கும் தான். ஒரு நேயருக்கு ஒரு பரிசு மட்டும்தாங்க. பரிசு பெற அறிமுக அன்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த பரிசு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வர 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருக்கிற கோடை பண்பலை 100.5 உதய விழா நிகழ்வு அப்ப தரப்படும். வாங்க கொண்டாடலாம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை.
3: இனிய பண்பலை கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். இது வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சியில யோசிக்காம செஞ்சுட்டேன் அந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம நிறைய நேரம் யோசிப்போம், நமக்கு பிடிச்சதை படிக்கணும், பிடிச்ச இதுக்கு வேலைக்கு போகணும்னு. ஆனால் பெற்றோர்கள் வந்து இல்லை, இது படிக்காம அது படிச்சுன்னா நீ நல்ல வேலைக்கு போவ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க விருப்பத்தின் பேரில் படிப்போம், பிடிச்சோ பிடிக்காமையோ படிப்போம், நமக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கிது போகிறோம். ஆனால் நம்ம இப்போ யோசிப்போம், நமக்கு பிடிச்சதை படிச்சிருந்தா நம்ம இன்னும் நல்லா இருந்திருப்போல, அப்போ யோசிக்காமல் விட்டுட்டோல, அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டோல அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் இப்போ இருக்க 2K கிட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். அந்த மாதிரி யோசிக்காமல் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படி தான் நேயர்கள்ட்ட கேட்டுட்ருக்கோம். வாங்க, வணக்கம்.
4: தீபாமாவுக்கு காலை வணக்கம்.
3: வணக்கம். சொல்வது
4: கோயிலா பழனிச்சாமி பேசுறேங்கம்மா, தொட்டமலையத்துல இருந்து.
3: சொல்லுங்கய்யா.
4: எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. 27வது உதவி விழாக்கு பரிசு நிகழ்ச்சிக்கும் லைன் கிடைச்சிருக்கு. நேற்று எனக்கு பேத்தி பிறந்திருக்காங்க.
3: ஓ, வாழ்த்துக்கள்.
4: ஆமா, அதனால ரெண்டு மகிழ்ச்சி இருக்கீங்களா? யோசிக்காம செஞ்சுட்டேன். அம்மா ஒரு 40,000 ரூபாய் பைக் வாங்கறதுக்கு ஆசைப்பட்டு 20,000 ரூபாய் லேண்ட் வாங்குறதுக்கு விட்டுட்டேங்கம்மா.
3: அன்னைக்கு இப்ப அந்த லேண்டோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு.
4: இன்னைக்கு 22 லட்சங்கம்மா, அன்னைக்கு 20,000 ரூபாய் ஒரு இது 3.5 சென்ட். அன்னைக்கு மனைவி பேச கேட்டிருந்தா இன்னைக்கு மாணிக்க மாட்டிருந்திருக்கலாம்.
3: இதா சொல்லுவாங்க, மனைவி சொல்லே மந்திரம்.
4: பெட்ரோல் செலவுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கேன்.
3: அந்த பைக்கோட விலை இப்ப எவ்வளவு? அதே 40,000க்கே இருக்கா?
4: 10,000 கூட போகாதுங்க. 2010 வாங்கினதுங்க. இப்ப அந்த 2010 அந்த இடம் வாங்கினதா இன்னைக்கு 22 லட்சம் ஆயிடுச்சுங்க. அத கொஞ்சம் யோசிக்காம இருந்துட்டு அப்பவே தலையால் அடிச்சாங்க வீட்டுல. பாடுறதுக்கு வழியப்பா.

0: அது கெட்டு போறதுக்கு வழி பாக்காது. வண்டி வாங்கணும் முயற்சியிலேயே இருந்து கடைசியில இங்க வந்து மாட்டி. வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா இப்பதான் தெரியுது, ஏன் சொல்லல. இப்ப அத நம்ம பசங்களுக்கு சொன்னோம்னா நீ அன்னைக்கு கேக்கல, நான் கேக்கணுமா?
1: அதாவது ஆண்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குமா, நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு. அந்த மாதிரிதானே நிறைய ஆண்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடிமா ஐயோ மனைவி சொன்னது கேட்டிருக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க.
0: எனக்கு
1: தெரியல, முயற்சி பண்ணுங்க. சரிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: நான் நாமக்கல் மாவட்டம் நடந்தே சாலப்பாளையம் லட்சுமி மனோரமா.
1: சொல்லுங்க லட்சுமி அம்மா.
2: தீபாமாவுக்கு காலை வணக்கம்.
1: உங்களுக்கும் காலை வணக்கம்.
2: சந்தோஷமா இருக்குதுப்பா.
1: எதுக்கு வானவில்ல பேசுறதுக்கா, பரிசு வாங்குறதுக்கா?
2: பரிசு வாங்குறதுக்கு எங்களுக்கு எப்ப மனதும் எனக்கு சந்தோஷம்.
1: ஓ சரி சரி.
2: சரிப்பா, நான் சொல்லலாமாப்பா?
1: சொல்லுங்க.
2: இது நாங்க வந்து 2020 ஒரு ரேடியோ வாங்கினோம். வாரம் 10 ரூபா போட்டு 700 ரூபா சேர்த்து ஒரு ரேடியோ வாங்கினோம். அதுல வந்து இவற்றி சொன்னாங்க எப்பமா கேக்குது, நீ கேளுங்க அது வச்சு கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்ப வந்து நாங்க இது கேட்டுட்டு இருந்தோம், எது என்னமோ மாட்டேன் இலங்கை வானொலி. அப்புறமேல அவரு வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு 700 ரூபா வாங்கிட்டு போயிட்டு ரேடியோ கொண்டு வந்தே கொடுக்கலமா. அப்புறம் என்ன பண்றது, மடி ஒண்ணு வாங்கி இப்பதான் இப்போ வாங்கி 2 மாசம் இப்பதான் எப்பமா வாங்கிருக்கான் செலுத்துதான் கேட்போம்.
1: அவர் சரி பண்ணுவார் நினைச்சு குடுத்தீங்களா இல்ல யோசிக்காம நீங்க குடுத்துட்டீங்களா?
2: இல்ல இல்ல, அவர் சரி பண்ணி கொண்டு வந்து தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு அந்த பையனை மாதிரி பார்க்கவே முடியலமா.
1: ஆனா நம்பிக்கையின் பேர்ல நீங்க குடுத்தீங்க.
2: ஆமா ஆமா கண்ணா, ஆமா கண்ணா.
1: சரி விடுங்க, அவர் ஏமாத்திட்டாரு, இனி அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வச்சிருக்கதை வச்சு சந்தோஷப்பட்டுக்குவோம் சரியா? இனியாவது யார்ட்டையும் நம்பிக்கையின் பேர்ல கொடுத்து ஏமாறாம இருங்க சரியா? சரிங்க லட்சுமி மனோகரன், நன்றிம்மா. இன்னைக்கு யோசிக்காம செஞ்சுட்டே தான் நேயர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்ல போறாங்க வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், கரூர்ல இருந்து நாசர் பேசுறேங்க.
1: சொல்லுங்கய்யா,
3: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்குங்க மேடம். 27வது ஆண்டு விழா வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றிங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்
3: மேடம். நாங்க யோசிக்காம செஞ்சது, நாங்க கிராமத்துல வில்லேஜ்ல இருந்தோம் மேடம், லொயல்ங்கிறதுல. அங்க நாங்க தள்ளுவண்டி எல்லாம் போட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடெல்லாம் கட்டினங்க மேடம். அப்புறம் பிள்ளை படிப்புக்காக நாங்க கரூருக்கு வந்து நீ 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு மேடம். இப்ப சரி கரூருக்கு வந்துட்டோமே, குழந்தைங்க 2 பேர் படிக்கிறாங்களே, எதுக்கு அந்த வீடுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அதை வித்துட்டேங்க மேடம். இன்னைக்கு யோசனை பண்றேன் மேடம், அந்த வீட்டு ஏரியா பக்கம் போனோம்னா இன்னைக்கு அந்த இடத்துல வாங்க முடியாதான் இருக்கு மேடம் வீடு, அந்த அளவுக்கு இருக்குதுங்க மேடம் இன்னைக்கு. தெரியாம
1: இப்ப வந்து வாடகை வீட்டுல இருக்கீங்களா, சொந்த வீட்டுல இருக்கீங்களா?
3: வாடகை வீட்டுல இருக்கிறேங்க மேடம்.
1: ரொம்ப
3: அதான் யோசிக்காம செஞ்சுட்டேங்க மேடம்.
1: அதான் நம்ம இந்த மாதிரி பெருசா இழந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல, இழக்கிறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும்.
3: கண்டிப்பாங்க மேடம், கண்டிப்பாங்க மேடம். இன்னைக்கு அந்த கிராமத்துல அந்த சூழ்நிலை கிடைக்காதுங்க மேடம்.
1: இருந்தாலும் அங்க போறப்ப எல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும்ல, நமக்கு இங்க ஒரு வீடு இருந்துச்சு இப்ப அதுல யாரோ இருக்காங்கன்னு.
3: கண்டிப்பாங்க மேடம், அந்த பக்கம் போக வேண்டிய வேலையும் இருக்குங்க மேடம், பாத்துட்டே போவாங்க.
1: சரி கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறும் சரியா? நன்றிங்க.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் கையாடு நடிக்கும் இதய முரளி நாளை முதல்.
7: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8 7 6 8 7 8 6 8

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
4: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன் டெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரீன் டெக் 2026, கொடிசியா, கோவை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11
8: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
9: நாம் இணைந்திருக்கிறோம். கொடைப்பன்மலை 100.5 வானவில் யோசிக்காம செஞ்சிட்டேன். நேயர்கள் வரலாம். அறிமுகம் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 பொதுவான நேயர்கள் 24, 24, 26 மற்றும் அறியன் 290, 333 முன்னிணைப்பாக 0, 45, 42 இணைத்து யோசிக்காம செஞ்சிட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நண்பரோ இல்லை தெரிஞ்சவங்களுக்காகவோ பணம் வாங்கி கொடுக்குறேன் ஜாமீன் கையெழுத்து போட்டுருவாங்க. அந்த நண்பர் எங்கே போனார்னே தெரியாது, மாயமாக போயிடுவார். இவங்க கழுத்தை பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வருஷம் ஃபுல்லாக இவங்க பணம் கட்டணும். இவங்க வாங்கியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் யோசிக்காமல் செஞ்சிட்டோமேன்னு வாழ்க்கை ஃபுல்லாக பணம் கட்டிக்கிட்டு இன்னமும் குடும்பத்துக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு நிறைய ஆண்கள் பெண்கள் இருக்காங்க. இந்த மாதிரி தாங்க யோசிக்காமல் நீங்கள் என்ன செஞ்சீங்க கேட்டிருக்கோம். வாங்க, வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
9: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கய்யா.
10: எனக்கு இனிய காலை வணக்கம். சுப்பிரமணியபுரம் கருப்பசாமி, மாவட்டம். மேடம், 5வது படிக்கும் போது படிப்பே வரல மேடம். அப்படிலாம் கடையில வேலைக்கு போயிட்டேன். அப்ப வேலைக்கு போய் செஞ்சுட்டு அப்ப கூட சத்தம் போட்டாங்க வீட்டுல, ஏன்டா இப்படி படிக்காம இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வேலை வந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் மேடம், என்னடா படிக்காம இப்படி வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்ப நல்லா தொழில் கத்துக்கிட்டு கடை வச்சுட்டேன் மேடம், மளிகை கடை வச்சிருக்கேன். அது ஒரு சந்தோஷம் மேடம், மளிகை கடை வச்சு ஓனர் ஆயிட்டேன் மேடம்.
9: அப்ப நீங்க யோசிக்காம செஞ்சது நன்மையாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா?
10: ஆமாங்க மேடம், ரொம்ப யோசிக்காம படிப்பே வரலன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்ப வீட்டுல எல்லாம் சத்தம் போட்டாங்க, ஏன்டா இப்படி படிக்காம போயிட்டேன்னு
9: சத்தம் போட்டாங்க. நீங்க ஒரு தொழில் அதிபர் ஆயிட்டீங்க. இன்னும் பெரிய தொழில் அதிபரா வரணும். இப்ப VIP இருக்கீங்க, அடுத்து VVIP ஆகணும். சரியா, நன்றிங்க. வணக்கம்.
11: வணக்கம், நான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமர தாலுகா திருமதியில இருந்து அசோசியா இருக்கேன். மனைவி
9: என்ன பேரு? உங்க பேரு சத்யா?
11: சத்யா.
9: அசோக் குமார் அவங்க வீட்டுக்கார பேரு. அசோக் குமார் சொல்றப்ப ஒரே குரல் நடுக்க வந்துருச்சு, அதனாலதான் கேட்டேன்.
11: எங்க வீட்டு

0: பாப்பா வித்ரா அப்பானே கூப்பிட்டு அவரு பேர் வரல,
1: மறந்துருச்சு
0: மறந்துருச்சு.
1: சரி, மித்ரா அப்பா என்ன பண்றாரு?
0: மித்ரா அப்பா வந்து டிசைனரா இருக்காரு.
1: சரிங்க சத்யா, சொல்லுங்க.
0: ஏன்னா வந்து எங்க அம்மா அப்பா சொன்னாங்கிற தாயா கல்யாணம் பண்ண ஒரே விஷயம் வரது யோசிக்கவே இல்லை. அந்த இடத்துல அம்மா அப்பா சொல்றாரு, ஏன் போய் நம்ம யோசிக்கிற தப்பு பண்றோமோ அப்படின்னா யோசிச்சிருக்கோம். ஆனா அம்மா அப்பா சொன்னாங்க கண்டி பண்ணிட்டோம், பரவாயில்ல நல்லா இருக்கும். இப்ப நினைச்சு பாப்பேன்,
1: நன்மையா முடிஞ்சிருச்சு. அப்படி வச்சு
0: எனக்கு
1: சரிங்க, சந்தோஷமா வாழுங்க, நன்றிங்க. நேரம் 9:45 ஆயிடுச்சு. இப்ப இன்னப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
2: ஹலோ, ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் மாணிக்கு பேசுறேன், சேலம் ரெசிப்ட்ல.
1: சொல்லுங்கய்யா.
2: நான் வந்து விசிட்டரி ஓட்டிக்கிட்ட விவசாயத்திலயும் கொஞ்சம் ஆர்வமா. அப்புறம் நாங்க வந்து முதலாம வருஷம் வந்து ஒரு மானாவரி குச்சி கிழங்கு போட்டிருந்தோமா, ஒரு 2 ஏக்கரு. அப்புறம் நம்ம முதல் வருஷங்கிறதுனால நம்ம அனுபவம் அதுல இல்ல. அப்புறம் ஏரி பக்கமா இருக்கிறதுனால தண்ணி வந்து ஏரிக்கு தண்ணி வந்துட்டு அந்த வருஷம் வந்து மழை அதிகம். அது போறீங்களா சொன்னாங்க, கிழங்கு அழிவிரும் நீங்க பிடிங்கிருன்னு சொன்னாங்க. அது அப்பாவும் சொன்னாரு, நாங்க அது நாம இத்தனை மாசம் 11 மாசத்துல தான் பிடுங்க சொன்னாங்க. 9 மாதம் ஆயிடுச்சு இதுல கிழங்கு இருக்காது. முதல்ல வருஷங்கிறதுனால கிழங்கு நல்லா ஊர் இருக்கும், ஒரு 3-3.5 கிலோ வரைக்கும் வந்துருக்குது. நாங்க அது கவனிக்கல. அப்புறம் தண்ணி வந்து எல்லாம் ஏறி தண்ணி பூந்து எல்லாம் ஓட்டம் ஏறி 2 ஏக்கரா கிழங்கும் அப்படி அழிவு இருக்கணும். தண்ணி வராதுன்னா
1: நீங்க ஒரு செடிய புடிங்கி பார்த்திருந்தீங்கனா கூட தெரிஞ்சிருக்கும்ல விளைஞ்சிருக்கா
2: இல்ல. 1-2 புடுங்கணுமா, அது கிழங்கு நல்லா இருந்துச்சு. ஆனா மத்த புல்லாவே இதெல்லாம் 1-2 நல்லா இருக்குது. நீங்க எல்லாம் அப்படி அந்த செடி வாடத்துலதான் நாங்க கிழங்கு அழிவிருக்கு. ஏன்னா முதல் வருஷங்கிறதுனால அதுல அனுபவம் இல்ல. நம்ம கிட்ட குச்சி கொடுத்தவங்க வந்து 11 மாசத்துக்கு தான் கிழங்கு வரும் வியாபாரிங்க காரணம் சொல்லியிருந்தாங்க.
1: யோசிக்காம செஞ்சுட்டேன். நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வரவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் பாக்கியலட்சுமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கீங்க. நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இங்க வந்து லெட்டின் பாத்திரம் எங்கேயுமே இல்ல. அப்ப வந்து இப்ப பெண்களுக்கு லெட்டின் பாத்திரம் வேணும்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எல்லாரும் கேட்டு இருக்கும் போது என்னோட இடத்த நான் குடுத்துட்டேன். கொடுத்து 10 வருஷம் ஆச்சு பாத்துக்கோங்க. லெட்டின் பாத்திரம் எல்லாம் கெட்டி எல்லாம் இருக்கு, ஆனா அது யூஸ் பண்ணாம அப்படியே கிடக்கு. இப்ப நான் யோசிக்கிறேன், ஏன்டா அதை கொடுத்தோம், நம்ம பிள்ளைகளுக்குனால அத யூஸ் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லி இப்ப நினைச்சு நான் வருத்தப்படுகிறேன். அதனால வந்து நம்ம வந்து அப்படி எல்லாம் நிறைய பேர் சாகுறாங்க. அதனாலதான் வந்து நான் என் இடத்த குடுத்து மக்களுக்காக ஒரு சேவை செஞ்சேன்.
1: சரி, நீங்க யோசிக்காம செஞ்சதுனால அது சிறப்பு தான். இதை வந்து நம்ம இப்போ நிறைய பேர் கேட்டிருப்பாங்க விருதுநகர் திருத்தங்கல்ல. அதனால விருதுநகர் மாவட்டத்தில் யார் கேட்டாலும் பாக்கியலட்சுமி சொன்னதுக்கு கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கூட அந்த பெண்களுக்கு நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றிங்க. நேரம் 9:49. இது கொடைப்பண்மலை 100.5 வானவில். யோசிக்காமல் செஞ்சுட்டே பாக்கியலட்சுமி யோசிக்காமல் செஞ்சாலும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இப்போ இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.

0: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனாங்கம்பேட்டிலிருந்து ஜெயச்சந்திரன் பேசுறேங்க மேடம். நிலையத்துல நலமா இருக்கீங்களா?
1: அனைவரும் நலமா இருக்கோங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நலமா இருக்கேங்க மேடம். மேடம், எங்க பையன் வந்து கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப வந்து நம்ம கையில காசு இல்லாதனால நம்ம மிஸ்ஸஸோட நகை ஒரு 3.5 பவுன், என்னோட ஒரு 1.5 பவுன் செயின் எல்லாம் போட்டு கார் வாங்கிட்டோம். அது என்னாச்சுன்னா, அதை நிறுத்துறதுக்கு இடம் இல்லாம மழை வரும்போது அந்த படுதா கட்டையில எங்க வீட்டுக்காரம்மா பாப்பாங்க பாருங்க ஒரு பார்வை. ஏண்டா இந்த கார் வாங்கணும், நகை இருந்திருந்தனா இன்னைக்கு 3 மடங்கு ஆயிடுச்சது. 36,000 ரூபாய்க்கு வித்தன், இன்னைக்கு எவ்வளவு விக்குது? 1,00,000 ரூபாய்க்கு மேல விக்குதுங்க.
1: 1 பவுன் 1,08,000 ரூபா.
0: உண்மையாவேங்க மேடம், எனக்கு இப்ப அவங்கள ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போகையில அடுத்தவங்க நகை போட்டு வர்றாங்களே, இப்படி நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னாலுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம சம்சாரத்தை கூட்டிட்டு கார்ல போறோமே அப்படிங்கிற ஒரு பெருமையத்தோட தான் இருக்கிறாங்க மேடம். இருந்தாலும் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு.
1: இருந்தாலும் காரை வெளியே நிறுத்திடுவோம், நகை உள்ள வரைக்கும் போட்டு போலாமே.
0: நிறுத்துறதுக்கு இப்ப நம்ம வீட்டிலேயே நிறுத்துறதுக்கு வெளியே நிறுத்தி இருக்கிறோம், அவ்வளவு காசு போட்டு வாங்கி.
1: இன்னொன்னு என்னன்னா, காரை வெளியே நிறுத்துறப்ப பாப்பாங்க, ஆனா உள்ள வந்தோடனே உங்க மனைவி என்ன போட்டிருக்காங்க, இவர் எவ்வளவு நல்லா வச்சிருக்காருன்றது அந்த நகையில தானே இருக்கு.
0: அதுதாங்க மேடம், இப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க வீட்டுக்காரமா லைன் பிடிக்கும் போது இதை போய் சொல்லிட்டு இருக்கிறியாப்பா வேண்டாம் அப்படின்னாங்க.
1: சரி, ஒரு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். உங்க பையனுக்கு நீங்க கார் வாங்கி கொடுத்தீங்கல்ல, உங்க பையன் வந்து உங்க அவங்க அம்மாவுக்கு நகை வாங்கி தர சொல்லுங்க.
0: மேடம், எடுத்துட்டு தாங்க இருக்காங்க அப்பப்ப. இது என்னன்னா, இப்ப முதல்ல நினைச்ச உடனே எடுத்துருவோம், இப்ப போய் அந்த மாதிரி எடுக்க முடியறது இல்லைங்க. ரொம்ப கிடுகிடுன்னு ரேட் போயிட்டு இருக்கா.
1: ஆமா, இப்பதான் நிறைய பேருக்கு நகையெல்லாம் வித்தவங்களுக்கு எல்லாம் கவலையா இருக்கும்.
0: நகை வித்துட்டுதான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க மேடம். எங்க மிஸ்ஸஸ் ரேடியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: சரி, கவலைப்படாதீங்க, உங்க மனைவி வந்து உங்களுக்கு தங்கம், நீங்க வந்து அவங்களுக்கு தங்கம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துருவோம். சரி மேடம், நன்றிங்க.
0: அங்க நாமக்கல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க.
2: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
7: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: That's right. வசந்தன்கோ, சரி சரி.
9: இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன்கோ.
8: That's right.

நிறைய நேரம் நம்ம யோசிக்காமல் செய்கிறது மட்டும் இல்லைங்க, யோசிக்காமல் பேசிடுவோம். சில வார்த்தைகள் பேசிவிட்டு அப்புறம் யோசிப்போம், ஐயோ தப்பாக பேசிட்டோமோ, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம். ஆனால் அதை வாங்க

0: அந்த வாழ்க்கை ஃபுல்லாக யோசித்து யோசித்து யோசித்து யோசித்து அவங்க நொந்துட்டுருப்பாங்க. அதனால் யோசிக்காமல் செய்கிறது மட்டும் இல்லை, யோசிக்காமல் பேசக்கூட செய்யக்கூடாது. நம்ம யோசித்து பேசணும் ஒவ்வொரு வார்த்தையும். இதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆடோர் வட்டம் நெட்டேந்திலிருந்து வினோத் பேசுகிறேம்மா. இனிப்பில் நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும் வினோத் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்கய்யா.
1: யோசிக்காமல் பண்ணுறது ரெண்டு விஷயம் பண்ணிவிட்டேன் மேடம். ஒன்று, ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு கடன் வாங்குற வாங்கி அது தலைக்கு மேலே போயிருச்சு மேடம். அது மாதிரி செலவுங்க நிறையா பேர் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒரு பொருளை வந்து வாங்கணும்னா கடன் வாங்கி வாங்கி பண்ணுறாங்க, அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறாங்க.
0: கடன் குட்டி போட்டுருச்சு,
1: கடன் குட்டி போட்டு வட்டி போட்டுருங்க மேடம்.
0: வட்டி போட்டு குட்டி போட்டு அதை குட்டியை கட்ட முடியாம கடைசியில நம்ம வந்து என்ன செய்யறதுன்னு வந்து
1: போயிருத்தத்துல போயிட்டு ஆளு அதே தற்கொலை பண்ணிக்கிறாங்க.
0: அதனால முடிந்த அளவுக்கு இந்த கடன் வாங்கறதுக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கலாம், கடன் வாங்கறதுக்கு முன்னாடி நம்மளால அதை கொடுக்க முடியுமா? நம்மளால முடியுமா? அதாவது தலைக்கு மேல பாரத்தை ஏத்திட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம வந்து நம்ம கையளவு செஞ்சா போதும் அப்படி யோசிக்கணும். சரியா? சரி, நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் ஓலைக்காட்டிலிருந்து ராமசாமி.
0: சொல்லுங்கய்யா.
2: நான் யோசனை வீடு கட்டினீங்களா? யோசனை ஒரு 10 லட்சம் சொல்லி கட்டி 14 லட்சம் வந்துச்சு. அப்புறம் சரி லோன் போட சொன்னாங்க, வேண்டான்னு சொல்லி தனியார் கிட்ட வாங்கிங்க, தெரிஞ்சவங்கிட்ட வட்டி மட்டும் கட்டுற மாதிரி வாங்கிங்க. அது நாளை இப்போ கட்ட முடிய வட்டி மட்டும் கட்டி அந்த அசல் அப்படியே இருந்ததுங்க. அப்புறம் இப்போ மறுபடியும் சொல்லக்காடி இப்போ லோன் போட்டு மறுபடியும் இப்போ வந்து 10க்கு 20 ஆகி போச்சுங்க.
0: அதனால
2: யோசனை இல்லாத கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இப்போ அசனை ஏற்றி கட்டிட்டு வர மாதிரி கட்டிட்டு இருக்கிறேங்க.
0: அதான் எது செய்யறதுனாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும். நம்மளால முடியும் அப்படின்னா செய்யலாம், முடியாத பட்சத்தில் செய்யவே கூடாது. சரி, நிகழ்ச்சிக்கு இன்னொரு நேரம் நானும் வந்துட்டேன், தயவு செஞ்சு எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம். சொல்லுங்க. வாங்க.
3: யோசனை பண்ணாம செஞ்சது வந்து நம்ம அவசரப்பட்டு வேற முடிவு எடுத்துறோம் டக்குன்னு. எப்படின்னா அனாதாசனத்துல வந்து காசுன்னு கேக்குறாங்களே, அவங்க வேமா காசு கொடுக்கணும் துணி கொடுக்கணும்னு கேக்குறாங்க, நம்ம எடுத்து கொடுத்துறோம். அது காசு கொடுக்கற போல நம்ம ஐயோ கொடுத்துட்டோமே, சாப்பாடு கொடுக்காம விட்டோமே அப்படின்னு யோசனை இருக்கும். இனிமே காசு கொடுக்கூடாது, சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்னு அதுல இருந்து முடிவு எடுத்துக்கலாம்.
0: சரி, சிறப்பான முடிவுதான். இந்த மாதிரி நம்ம நிறைய வாட்டி யோசித்துருப்போம். அந்த துணி வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்லை காசு வாங்குறவங்களோ, அதை வந்து அங்கே தான் கொண்டு போகிறாங்களா இல்லை இவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்களான்னு நிறைய தடவை நமக்கு அதுக்கப்புறம் கேள்வி வரும், கொடுத்ததுக்கப்புறம். அதனால் எது செய்யறதுனாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும். சரி, நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். யோசிக்காமல் செஞ்சிட்டேன். ஒரு கதையோடு முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு பையன் வந்து ஒரு ஆற்றங்கரையில் நடந்து போயிட்டு இருந்தானோ, அப்போது அந்த தண்ணீரில் வந்து ஒரு பை மிதந்து வந்திருக்கு. அந்த பையில் என்ன இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்காமல் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டான். ஆற்றுக்குள்ளே குதிச்சோன்னே அந்த பையை திறந்து பார்த்தா அந்த பைக்குள்ளே வெறும் மணல். அவன் பணம் இருக்கும், ஏதாவது நகை இருக்கும் அப்படின்னு நினச்சி குதிச்சிருக்கான், ஆனால் வெறும் மணல் இருந்திருக்கு. அந்த பையனுக்கு ஒரு அதிர்ச்சி, சரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்தால் அவன் கையில் இருந்த பை, அவன் செருப்பு எல்லாமே தண்ணியோடு போயிடுச்சு. அந்த பையில் கொஞ்சம் பணம் இருந்திருக்கு, அவன் கையில் காசு இருந்ததும் போயிடுச்சு, செருப்பும் போயிடுச்சு. அப்போ அங்கிட்ட ஒரு முதியவர் வந்திருக்கார். அவர் சொல்லியிருக்கார், கிடைக்கும் என்று நினைத்ததை பெற அவசரப்பட்டாய், கையில் இறந்ததையே இழந்து விட்டாய். யோசனை இல்லாத வேகம் பல நேரங்களில் இழப்பை தான் தரும். கிடைக்கும் என்று நினைத்ததை பெற அவசரப்பட்டாய், கையில் இருந்ததையே இழந்து விட்டாய். யோசனை இல்லாத வேகம் பல நேரங்களில் இழப்பை தான் தரும். அது மாதிரி தாங்க, அவசர யுகத்தில் எதுவுமே யோசித்து செய்யணும். எல்லோரும் ஓடுறாங்கன்றக்காக நம்ம ஓடக்கூடாது. மெதுவாக ஓடிக்கூட நம்ம கடைசியாக வந்தால் பரவாயில்ல, கடைசியாக வர்றது கூட ஒரு நாள் வெற்றியாக முடியும். அதனால் எதையுமே நிதானமாக செய்வோம், யோசித்து செய்வோம். வெற்றி நம் கையில் தான் என கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே. நிகழ்ச்சியில் வந்து சிறப்பான பேசின ஒருத்தருக்கு வந்து நம்ம சிறப்பு பரிசு கொடுக்க காத்திருக்கோம். யாருக்கு அப்படின்னா, விருதுநகர் திருத்தங்கள் பாக்யலட்சுமி அவங்களுக்கு தான் அந்த சிறப்பு பரிசு. வாழ்த்துக்கள் நேயரே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன்கோ தங்கநகை மாளிகையின் பரிசு உங்களுக்கு காத்திருக்கிறது. வாங்க, நாமக்கலுக்கு அங்கே வந்து வாங்கிக்கோங்க.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: வழங்கிய வானவில்.
2: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், அனீஸ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கீதா. கணினியின் கைவண்ணம் ஆர் சிவகுமார். இனி கேட்கலாம் பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காளான் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: அமுத தமிழ் வணக்கங்களோடும், உங்களின் சிநேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா.

கவிதை என்பது கண்முன் நிகழ்வதையும் மனதில் நிகழ்வதையும் தொடர்பு படுத்தி சொற்சிமிழில் அடைக்கும் முயற்சி.

உயிரில் பூத்த தோழமை. இது கவிதையின் தலைப்பு. நட்புடன் ஒரு கவிதை காத்திருக்கிறது உங்களோடு கைகுலுக்க. ஒரு காத்திருப்பின் இடைவேளையில் நட்பில் கரைந்த ஞாபகங்கள். ஒரு காத்திருப்பின் இடைவேளையில் நட்பில் கரைந்த ஞாபகங்கள். தனக்கு வேண்டியதை தா என்று கேட்கவும் கேட்காமலே எடுத்துக்கொள்ளவுமான உரிமை பத்திரம். மௌனத்தின் பாஷை இத்தனை தெளிவாய் இருக்குமா? உயிரில் கேட்கிறதே. ஓவியம் வரைகையில் தூரிகையின் பெருமூச்சு. ஓவியம் வரைகையில் தூரிகையின் பெருமூச்சு. புரியும் நிதானம் புலன்களில் வண்ணங்களை வாரி இறைத்து எனக்கு மட்டுமாய் இயற்கை சந்தோஷிக்கிறது. வண்ணங்களை வாரி இறைத்து எனக்கு மட்டுமாய் இயற்கை சந்தோஷிக்கிறது. ஒரு சந்தோஷத்தின் வேதனையை, ஒரு வேதனையின் சந்தோஷத்தை இதயம் உணர்கிறது. தாய்மடி மேல் தலை வைத்தழும் சுதந்திரம் போல உள்ளார்ந்த தோழமையில் உயிர் சிலிர்கிறது. உன்னை நானும் என்னை நீயுமாய் பகிரும் பொழுதுகளில் பசியில்லை, தாகமில்லை, மனவெளியில் மகிழ்ச்சி. ஆயிரம் மழை துளிகளாய் வர்ஷிக்கின்றது நட்பின் சுகம். ஒரு புதிராய் அதிரும் மனதின் தலை தடவுகிறது. ஒரு நட்பின் புன்னகைக்கு உதடுகள் தேவையில்லை, இதயம் போதுமே. ஒரு நட்பின் புன்னகைக்கு உதடுகள் தேவையில்லை, இதயம் போதுமே. சமீலா யூசுப் அலியின் கவிதை இது. கவிதையின் தலைப்பு உயிரில் பூத்த தோழமை.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: தம்பிய பார்த்தா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிற ஒரு மாதிரி தெரியுது.
6: வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிக்கும் இதய முரளி. நாளை முதல்
7: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
9: கவுன்சிலிங் கோட் 2612.
10: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
11: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
12: That's right. வசந்தன்கோ, சரி சரி வசந்தன்கோ.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
12: That's right.
14: இது கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதையும் கானமும் கானமும் கானமும்.
15: அம்மாவின் சுருக்குப்பை, இது கவிதையின் தலைப்பு. நேயர்களே, அம்மாவின் சுருக்குப்பை. ஒரு கவிதை என்னை அழைத்து போகிறது ஊருக்கு. ஒரு கவிதை என்னை அழைத்து போகிறது ஊருக்கு. துண்டு மிட்டாஸ்காரனின் கிணுகிணுப்பிற்கு அவிழ்கின்ற அம்மாவின் சுருக்குப்பையை போல அவிழ்ந்து கிளம்புகின்றன ஞாபகங்கள். சிட்டுக்குருவியின் இறகுகளில் பின்னப்பட்டிருக்கிறது வாழ்க்கை. ஒரு வேட்டைக்காரனின் குறிக்குள் வீழ்ந்த பின் வரையறுக்கப்பட்ட வானத்திடம் அதிசயங்கள் ஏதுமில்லை. ஒரு வேட்டைக்காரனின் குறிக்குள் வீழ்ந்த பின் வரையறுக்கப்பட்ட வானத்திடம் அதிசயங்கள் ஏதுமில்லை. இறுகி கொண்டன தடங்கள். இது அம்மாவின் சுருக்குப்பை எனும் தலைப்பில் அமைந்த கவிதை. தந்திருந்தார் அகிலன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
6: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி.

0: வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலை 1.5 தந்து கொண்டிருக்கிறது. கவிதையும் கானமும் காற்றின் கரங்கள் மேடையாக கோடை பண்பலை 1.5 கவிதையும் கானமும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. இனி நான் எனும் நான், நான் எனும் நான், நீ என் மீது எப்போதும் அக்கறையோடு இருப்பதாக நம்புகிறேன். நீ என் மீது எப்போதும் அக்கறையோடு இருப்பதாக நம்புகிறேன் இப்போதும். அதனால்தான் நீ என் கால்களில் சுற்றிய சங்கிலியை கொலுசென அறிமுகம் செய்தேன். நீ எப்போதும் என் வளர்ச்சியை விரும்புவதாக நம்புகிறேன். அதனால்தான் நீ என் கைகளில் மாட்டிய விலங்குகளுக்கு வளையலென புதுப்பெயர் சூட்டிக்கொண்டேன். நீ எப்போதும் எனக்காக இயங்குவதாக நம்புகிறேன். அதனால்தான் நீ என் செயல் தடுக்கையிட்ட சிக்கல் முடிச்சுகளுக்கும் தாலியென சமாதானம் செய்து கொண்டேன். நீ எப்போதும் என் நினைவோடு இருப்பதாக நம்புகிறேன் இப்போதும். அதனால்தான் உன் மனசறிந்தும் சேவையற்ற கடமைப்பட்டவளாக இருக்கிறேன் நான். நீ எனக்கு முகமொன்று இருக்கிறதெனவும் ஏற்க மறுக்கிறாய். இந்த கவிதையின் தலைப்பு நான் எனும் நான். கவிதை தந்திருந்தார் ஈசாக்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தின்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: July 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

கோடை பண்பலை 1.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதையும் கானமும். அடுத்த கவிதையின் தலைப்பு வெயில் என்பது. வெயில் என்பது, வெயில் என்பது வெப்பமல்ல, தாக்கமல்ல, புழுக்கமல்ல, வியர்வை அல்ல, பிசுபிசுப்பு அல்ல, அனல் கொதிப்பு அல்ல, கொளுத்துவது அல்ல, தகிப்பும் அல்ல, வெறுப்பும் அல்ல, வெங்கொடுமையும் அல்ல. தரையில் கிடந்தாலும் தங்கப்பூக்களாய் ஒளிரும் நெருஞ்சியாய் நிலமெங்கும் பொன்மஞ்சள் துகளாய் பொழிந்து வரமாய் தரையிறங்கும் பூமிக்கான காதலது. இந்த கவிதை தந்தவர் சதீஷ்குமரன். கவிதையின் தலைப்பு வெயில் என்பது.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
4: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரீன்டெக் 2026, கொடிசியா, கோவை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11
8: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
9: That's right. வசந்தன்கோ, சரி சரி, வசந்தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
9: That's right.
11: இது கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதையும் கானமும்.
12: கானமும் கானமும்
11: இனி அடுத்த கவிதை. நாகரீகமெனும் நல்லதொரு முகம், நாகரீகமெனும் நல்லதொரு முகம். எவரும் இல்லை இரண்டு பேரை தவிர பேருந்து நிறுத்தத்தில், அறிந்த முகமென தெரிகிறது இருவருக்கும் தயக்கம், தவிர்ப்பது யாரெனும் தவிப்பில். அறிந்த முகமென தெரிகிறது இருவருக்கும் தயக்கம், தவிர்ப்பது யாரெனும் தவிப்பில். பெருநகரிலும் இருக்கிறது விழுங்கிவிட்டும் தொலைக்காத கிராமியம் அழகென. சொல்லியிருக்கலாம் இன்னார்தானே நீங்கள் என, சொல்லியிருக்கலாம் இன்னார்தானே நீங்கள் என. உதவிகள் செய்ய வேண்டுமென அவர் நினைக்கலாம் என்ற நினைவு வராமல் இருந்தால், உதவிகள் செய்ய வேண்டுமென அவர் நினைக்கலாம் என்ற நினைவு வராமல் இருந்தால். நாகரீகமெனும் நல்லதொரு முகம், இது கவிதையின் தலைப்பு. கவிதை தந்திருந்தார் ரவி.

0: ஊர்கோலம்.
1: ஊர்கோலமா? எங்கப்பா போற? சொல்லவே இல்ல.
0: நான் போறது இருக்கட்டும், இவ்ளோ நேரம் நீ எங்க போயிட்டு வந்த?
1: ஆமாப்பா, இந்த வானவில் நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலையில பேசிட்டு வந்தேன்.
0: அப்ப சேர்ந்து போவோமா ஊர்கோலம்?
1: இப்ப இவ்ளோ நேரம் ஊர்கோலம் போறேன்னு பண்ண, இப்ப என்னையும் கூப்பிடுற சேர்ந்து போலான்னு சொல்லி
0: வானவில் நிகழ்ச்சியில பேசிருக்கல்ல?
1: ஆமா.
0: பரிசு உனக்குதான்.
1: அப்படியா, பரிசு தரங்களா?
0: ஆமா, வர்ற ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்துல

0: 7வது உதய விழா கொண்டாட்டமா நடக்க இருக்கு. அதுல வர ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் வானவில் நிகழ்ச்சியில பங்கேற்கிற நேயர்கள் அனைவருக்கும் பரிசு. அது மட்டும் இல்ல, வண்ணத்துறிகளை சிறப்பா பங்கேற்கிற நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் காத்திருக்கு.
1: அப்ப எனக்கு கண்டிப்பா பரிசு இருக்கு.
0: நாமக்கல் வந்தாதான் அந்த பரிசு கிடைக்கும்.
1: அப்ப போயிடலாம்.
0: சரி.

0: கோடை பந்தலில் 1.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதையும் கானமும்.
1: இனி இரவின் நீட்சி எனும் தலைப்பில் வினோத் பரமானந்தன் அவர்களின் கவிதை. இரவின் நீட்சி. இரவுகளின் வலியை எழுதி கொண்டிருக்கிறேன். இரவுகளில் என் வலியை எழுதி கொண்டிருக்கிறேன். இரவுகளுக்குத்தான் எத்தனை பலம் நேசிப்பை கடந்த ஒரு நேசிப்பை கற்றுத்தருகிறது. இரவுகளுக்குத்தான் எத்தனை பலம் நேசிப்பை கடந்ததொரு நேசிப்பை கற்றுத்தருகிறது. இரவுகளுக்குத்தான் எத்தனை பயம் மறப்பதை நினைக்கவும் நினைப்பதை மறக்கவும் செய்கிறது. இரவுகளுக்குத்தான் எத்தனை நிறம் என் மீதான புகார் பெட்டியை திறந்தும் அடுத்தவர்களின் புகார் பெட்டியை நீட்டியும் போகிறது. இரவுகள் தன்னிறக்கம் கொள்பவை. இரவுகள் இரக்கமே இல்லாமல் கொள்பவை. இரவுகள் தன்னிறக்கம் கொள்பவை. இரவுகள் இரக்கமே இல்லாமல் கொள்பவை. கவிஞனாக்கும் பார்வையையும் பிச்சைக்காரனாக்கும் யாசிப்பையும் ஒரு சேர தர முடிகிறது இரவுகளால். இரவுகள் கருமை நிற வெளிச்சங்கள். இரவுகள் கருமை நிற வெளிச்சங்கள். இரவுகள் நினைவின் நிழல்கள். மொத்தத்தில் இரவென்பது சுயம் தொலைக்கும் சுகம். மொத்தத்தில் இரவென்பது சுயம் தொலைக்கும் சுகம். சுகம் தொலைக்காத சுயம். இரவின் நீட்சி எனும் தலைப்பில் வினோத் பரமானந்தன் அவர்களின் கவிதை இது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
2: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: That's right. வசந்தன்கோ, சரி சரி வசந்தன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
3: That's right.
5: இது கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதையும் கானமும். கானமும் கானமும்
6: அற்றமொழி எனும் தலைப்பிலான கவிதை. வார்த்தைகளை கலைத்து போட்டு அடுக்கி பார்க்கிற வாய்ப்பு கிடைத்ததனாலேயே ஒரு மொழி வசப்படுவதில்லை. வார்த்தைகளை கலைத்து போட்டு அடுக்கி பார்க்கிற வாய்ப்பு கிடைத்ததனாலேயே ஒரு மொழி வசப்படுகிறதில்லை என்ற உண்மை அறிந்தவர்கள் ஒருபோதும் சொல்லிக் கொள்வதே இல்லை மொழி வசப்பட்டது என்று. மாறாக மௌனிப்பதன் மூலம், அமைதியாயிருப்பதன் மூலம், பரஸ்பர புன்னகைகளின் மூலம் அவர்கள் ஒரு மொழி தம்மை கடந்து போவதை உற்று நோக்கியபடி இருக்கிறார்கள். மொழியைப் போல குதூகலித்து உட்புகுந்து வெளியேறும் உயிர்காற்றை தரிசித்தபடி. மாறாக மௌனிப்பதன் மூலம்

இருப்பதன் மூலம் பரஸ்பர புன்னகைகளின் மூலம் அவர்கள் ஒரு மொழி தம்மை கடந்து போவதை உற்று நோக்கியபடி இருக்கிறார்கள். மொழியை போல குதூகலித்து உட்புகுந்து வெளியேறும் உயிர் காற்றை தரிசித்தபடி. இது அற்ற மொழி எனும் தலைப்பிலான கவிதை. ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 வழியே.

இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்தோம் பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். இனி நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு விக்டோரியாவில் தற்போது நடைபெற்று வருகிறது. நேர்மறையான சிந்தனைகளும் தொடர் முயற்சிகளும் வெற்றியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை உடனடியாக வழங்க தேவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேவைக்கு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ,
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி.
2: தட்ஸ் ரைட்.
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
0: இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலையின் 1.5 பாட்டு பட்டாளம். இசையால் எத்தனை ஆனந்தம், மகிழ்ச்சி, சோகம், வலி, இப்படி எண்ணற்ற உணர்வுகளுக்கு மகிழ்வான தீர்வை தரவல்லது இசை மட்டுமே. கோடை பண்பலையின் 1.5 பாட்டு பட்டாளம். இன்று ஒரே நபரின் பாடல்களோடு நேர்கள் வந்து பாட போகிறாங்க. பாடவாங்க. இந்த எண்களில் அறிமுக நேர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, மற்ற அனைத்து நேர்களுக்கும் 24 24 26, மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 2. நிகழ்ச்சியோடு
6: தீபா நடராஜன்,
0: ஜி மேரி.
6: வணக்கம் நேர்களே.
0: வாழ்த்துக்கள் நேர்களே. ஒரே நபரின் பாடல் அப்படின்னு சொல்லியாச்சு.
6: எந்த நபர் அப்படின்னு நேர்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு பாடலோட அந்த நபர் யாருன்னு சொல்லிடலாம்.
0: சொல்லிடலாம்.
6: ராத்தோ

0: ஒரு காதல் பாட்டு, இந்த மாதிரி தாங்க. யாரோடது அப்படின்னா கேளுங்க, ஜெயமேரியா சொல்லுவாங்க.
1: அதாவது நடிகை ராதா,
0: இந்த பாடல் நடிகை வந்து ராதா.
1: ஆமா,
0: இப்ப ராதாவோட பாடல்கள், ராதா நடித்து வெளிவந்த திரைப்பட பாடல்கள் தான் இன்னைக்கு நேயர்கள் வந்து பாட்டு பாடல்களை பாட போறாங்க.
1: டக்கு டக்குன்னு பாடுவாங்க பாருங்க.
0: சரி, டக்கு டக்குன்னு பாடினாலும் சரி, கொஞ்சம் மெதுவாக பாடினாலும் சரி, ஏன்னா நான் மெதுவாக பாடினேன், அந்த மாதிரி பாடல்கள் பாடினாலும் சரி, ஆனால் நல்ல காதல் கீதங்களாக பாடுங்க. இன்னைக்கு பாட்டுப்பட்டாலும் வந்து அப்படியே இதமாக போகணும்,
1: பாடணும், படிக்கக்கூடாது.
0: சரி, இப்போ இணைப்பில் வரும் நேயர், முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: பேர் சொல்லுங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம், காந்தி கிராமம், சுரோன் காலனி, திருமலை அன்பரசி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் திருமலை ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குமா.
0: சரி, ராதா பாடல் பாடலாமா?
2: என்ன மேடம்?
0: நடிகை ராதா நடித்த திரைப்பட பாடல் பாட போறீங்க, பாடுங்க.
2: ராதா பாடின பாடம்.
0: ஆமா.
2: நம்பி இந்த ரோசா பூ இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லிக்குங்க
0: ங்க. சரிங்க, நீங்க தொடங்குறீங்க, நான் முடிக்கிறேங்க. வாழ்த்துக்கள், நல்லா பண்ணீங்க, நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம். கரூர்ல இருந்து சுதாமதி பேசுறேங்க மேடம்.
1: என்ன பாடல் பாட போறீங்கம்மா?
3: காதல் ஓவியம் அலைகளில் இருந்து.
0: பாடுங்க.

0: wedding bells, baby bells. Oh, hallelujah, பாடுங்காவியம்.
1: அவ்வளவுதானா? ஏங்க சுமதியம்மா, சுமதியா சுதாவா? இல்ல உங்க பின்னாடி ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கே, அது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கா?
2: இல்ல கூட வேற ஒரு கால் வந்துகிட்டு இருக்கு, அதனால.
1: நீங்க நல்லா பாடுறீங்கன்னு வாழ்த்து சொல்றதுக்கு ஒருவேளை கூப்பிடுறாங்க போல. சரி, இருந்தாலும் சிறப்பா பாடுனீங்க, நன்றிப்பா. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேருக்கு வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
3: சீதா.
1: திருப்பூர் சீதான்னு சொல்ல மாட்டீங்க. சீதா
3: விரும்பு
1: அழகன். சீதா இருந்தாலும் சிறப்பாக பாடினீங்க. என்ன உங்களோட தொலைபேசி தான் ஒத்துழைக்கலன்னு நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் சிறப்பாக பாடினீங்க. வாழ்த்துக்கள்மா. இப்போ கொடைப்பன்மலை 100.5.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிடுவார்கள்.

0: மங்களன் மங்களுக்கு
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: அன்னை டோரா செவிலியர் கல்லூரி சேவா நிலையம், ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம். 4 வருட பிஎஸ்சி நர்சிங் பட்டப்படிப்பு. அரசு நிர்ணயித்த கட்டணம், நன்கொடை ஏதுமில்லை. உணவு உறைவிடத்திற்கு மிக குறைந்த கட்டணம். 1000+ படுக்கைகளை கொண்ட மருத்துவமனைகளில் செயல்முறை பயிற்சி. உடனடி வேலைவாய்ப்பு. தொடர்புக்கு 9444339244.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை. டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா நடிக்கும் தமன் இசையில் இதயம் முரளி நாளை முதல்.
7: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
8: புதுசுதான்.
7: எப்படி வாங்கின?
8: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
7: அது எப்படி?
8: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
7: தங்க விலை ஏறனா?
8: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
7: அப்ப விலை குறைஞ்சா?
8: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
7: ஹே சூப்பர்.
8: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
7: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
9: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: கோடை பந்தலை நூறு புள்ளி ஐந்தில் பாட்டு பட்டாளம்
1: நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: நேரம் வந்து 11:17 ஆயிடுச்சு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இருக்கோம்.
8: இன்றைக்கி வந்து ஒரே நம்பரோட பாடல். இன்றைக்கி நடிகை ராதா நடித்து வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் வந்து நேயர்கள் பாடிட்டுருக்காங்க. இப்போ இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்
9: அனைவருக்கும். தமிழ் கடவுள் விற்பகல் வணக்கம்.
8: வணக்கம் சொல்வதெல்லாம் சரிதான். வானொலியை விட்டு தள்ளி வருவீர்களாக, இல்லைன்னா வானொலி அளவு குறைச்சிருவீங்களா?
7: வணக்கம் கம்மை வருது.
9: தீபா நடராஜனுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஜெயமேரிக்கும் வணக்கம்.
7: உங்களுக்கும் வணக்கம். பேர் சொல்லுங்க.
9: மாவட்டம் பிரியோளம், குளிச்சாமி, அமராவதி. குளிச்சாமி தான் ஜமே.
7: சரிங்க சரிங்க.
8: இருந்தாலும் உங்க பேரை நீங்களே சொல்லி நாங்க கேட்கணும்ல.
9: குளிச்சாமி, குளிச்சாமி.
8: சரி பாடுங்க ராதா பாடல்.
9: தீபா நடராஜன் குரல் வந்தேன்னு நீங்க பேரை கண்டுபிடிச்சிருவீங்களே அப்புறம்.
8: சரி, நான் கண்டுபிடிக்கலாம், நேயர்களும் கண்டுபிடிக்கணும்ல. அதுக்காக தான் உங்க வாயாலே உங்க பேர் சொல்லுங்கன்றோம்.
9: ஒரே
7: நபரோட பாடல்கள் தான்,
8: நடிகை ராதாவோட தான் பாடணும்.
7: சரி, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
10: இரு சகோதரிகளுக்கும் வணக்கம்.
7: உங்களுக்கும் வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
10: ராணி தேனியில நல்லா இருக்கீங்களா?
8: நலமா இருக்கும் ராணியம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
10: அருமையா இருக்கும்மா.
8: சரி பாடுறீங்களா ராதா பாடல்?
10: ஆனந்த ராகம் படமா? மேகம் கருக்குது மலை வர பாக்கு பாக்குது வீசி வீசி அடிக்குதுக்கா.
8: என்ன சிங்கிள் ட்ராக்ல பாடுங்களா? நான் நினைக்கிறேன் டபுள் ட்ராக்ல பாடுறீங்க. திரும்ப பாடு.

0: அதுக்கப்புறம் ராதாவுக்கு மறந்துடும், சிவகுமார் எடுத்து கொடுப்பாரு. அதானே
1: வேற ஏதாவது பாட போறாங்க.
0: நல்லா பாடுங்க. ஆனா மேகம் கருக்குதா தேனியில?
1: ராணியம்மா விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
0: சரி, மேகம் கருக்கல போல.
1: அடுத்த நேருக்கு வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், பேசுங்க.
2: தேனி மாவட்டம் தர்மராஜபுரத்துல இருந்து கோபால் சார் பேசுறேன்.
1: கோபால், என்ன பாடலுங்க பாட போறீங்க?
2: ஆனந்தில இருந்து ஆரோ ஆரியோ.
1: பாடுங்க.
2: ஆரோ

0: கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி வந்து பாடுங்களே கோபால். ஏன் கோபால் இப்படி செய்றீங்க? கோபால்
1: தாயாய் மாறி நான் பாடு
2: தள்ளி வரல, அவரு கேட்க மாட்டேங்க.
0: நீங்க ஆறாறன்றப்ப குழந்தை எந்திரிச்சு ஓடிடும், அந்த மாதிரி நீங்க வானொலி சத்தத்தை வச்சுட்டு பாடுறீங்க.
2: நீங்க பாடுறப்பே சவுண்டும் சேர்ந்து வருது.
0: அப்ப உங்க குரலை நீங்க கேட்கணும்னு முயற்சி பண்றீங்க போல, ஆனா எங்களுக்கு நீங்க பாடுறது கேட்க மாட்டேங்குது.
1: சரி,
0: கொஞ்சம் தள்ளி வந்து பாடுங்க.

நன்றிங்க, ஓரளவு முயற்சி பண்ணீங்க, இருந்தாலும் எங்களுக்கு என்னமோ சத்தம் கிடைச்சி என்னன்னு தெரியல. நேரம் 11:21 ஆயிடுச்சு.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
8: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
9: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் வந்து நேர்கள் அழகாக பாடிட்டு இருக்காங்க இல்லையா?
10: ஆமா, நடிகை ராதா நடித்த திரைப்பட பாடல்களை பாடிட்டு இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சி வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
9: வணக்கங்க.
11: வணக்கம் மேம்.
9: பேர் சொல்லுங்க.
11: நான் பெரிய குளத்துல இருந்து, செங்கரையில இருந்து உமா சதாசிவம் பேசுறேன்.
10: உமா, என்ன பாடல் உமா பாட போறீங்க?
11: நான் குழலுதும் கண்ணனுக்கு.
10: ஆ பாடுங்க.
11: கொஞ்சம் படபடன்னு இருக்கு. மொத மொத பாடல
10: அந்த குழலுதும் வந்து பண்பலையில போயிருச்சு. அந்த படத்துல வேற பாடல்
11: ஒரு சனம் பாடலாம்.
10: ஒரு சனம் பாடுங்க, அப்ப படபடன்னு வராது.
11: சரி ஓகே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காற்றும் அடிச்சிருச்சு, பவிமலம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காற்றும் அடிச்சிருச்சு, பவிமலம்
10: பாடுறாங்க.
9: ஒரு சனம் ஆரம்பிச்சாங்களே
10: இல்ல, அதுக்கப்புறம் அந்த சரணத்துக்கு போயிட்டாங்க. பல்லவியில சரணத்துக்கு போயிட்டீங்களா? சரணத்துல இருந்து பல்லவிக்கு வரீங்களா? ஒரு முடிவுக்கு வாங்க.
12: சரிங்க
10: செல்வராஜ் ஐயா, ராதா பாடல் என்ன பாட போறீங்க?
12: ஜல்லிக்கட்டு படத்துல சசிராஜ் ராதா நடிச்சது, நல்லா இருக்கு. அந்த பாட்டு வந்த புதுசு ரொம்ப ஃபேமஸ்.
10: பாடுங்க.
12: காதல் கிளியே, காதல் கிளியே, காதல் கிளியே, காதல் கிளியே, உன்ன நான் காதலிக்கலையே, காதலிக்க டூயட் பாடணும், கட்டி பிடிக்கணும், கண்டபடி

0: காதல் கிளியே காதல் கிளியே உன்ன நான் காதலிக்கலியே காதலிக்க டூயட் பாடணும் தொட்டு பிடிக்கணும் கண்டபடி ஓடி ஆடணும் தொட்டு அணைக்கணும் போதுங்களா
1: நல்லா இருந்துச்சுங்க செல்வராஜ் ஐயா. அப்படியே சத்யராஜும் ராதாவும் பாடுற மாதிரியே கண்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போகுது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நன்றிங்க.
2: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.

0: சந்தன் கோல தானே வாங்கினேன்.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
0: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: கோடை பண்பலை 100.5 27th உதய விழா கொண்டாட்டம் வருகிற ஜூலை 12th ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய் சிறப்பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேயர்களே, சங்கமிப்போம் கொண்டாட்டத்தில்.
6: நேரம் சரியாக முற்பகல் 11:32 ஆயிடுச்சு. இது கொடைபன்மலை 100.5 பாட்டுப்பட்டாலும் இன்னைக்கு பாட்டுப்பட்டாலும் நிகழ்ச்சியில் வந்து நடிகை ராதா நடித்த திரைப்பட பாடல்கள் தான் நேயர்கள் பாட, நாங்கள் கேட்க, நீங்களும் ரசிக்க அப்படின்னு போயிட்டுருக்கு. இப்போ இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
7: வணக்கங்க.
8: என் உயிரின் உயிரான கோடை பண்பலைக்கும் உயிரில் கலந்த உறவுகளான ரெண்டு சகோதரிகளுக்கும் என் அன்பு வணக்கம். கேரளா மாநிலம் கொழிஞ்சாம்பாறையில் உங்கள் அன்பு சகோதரன் சைஃபுதீன் பேசுகிறேன்.
6: என்ன பேர் சொன்னீங்க?
8: சைஃபுதீன்.
6: ஜெய்சுதீன், கரெக்டா? என்ன பாடல் பாட போறீங்க?
8: வானொலியில தீவிர பக்தன் ரசிகன் வெறியன்.
6: இப்ப அப்ப வெறித்தனமா பாட போறீங்க?
8: இல்ல, நாலு லைன் பாடுறேன். எனக்கு ஒரு ஆசை, நம்ம லைன் கிடைக்கிறது இல்லைங்க.
6: ராதாவோட பாடல் தான் பாடணும்.
8: நாலு பேர் பாடுறேன். ஓ நெஞ்சத்துக்கு சொல்லு
6: நடிகை ராதா நடித்த திரைப்பட பாடல்கள் நாங்க கேட்டோம். நீங்க ராதிகாவை புடிச்சிருக்கின்ற காலம் பாடக்கூடாது.
8: ராஜாவிராஜால
6: எங்க கிட்ட கேக்குறீங்களா இல்ல அங்கிட்டு யார்ட்டா கேக்குறீங்களா?
8: ராஜாதிராஜால
6: அப்படி ஒரு பாட்டே வராதே. நாங்க மீனம்மான்னு ஒரு பாட்டு போட்டோம்ல, அந்த படம் தானே ராஜாதிராஜா? ஜெய்சுதீன், சரி, அவர் இணைப்புல இருந்து போயிட்டாரு. நிகழ்ச்சிக்கு வரும் நேயருக்கு இன்னொரு தடவை சொல்றோம், நடிகை ராதா நடித்து வெளிவந்த திரைப்பட பாடல்கள் பாடணும். வேற நடிகை இல்லைங்க, அந்த நடிகை நடிச்சிருக்கணும், அந்த பாடல்லாம் அவங்க வரணும், அந்த மாதிரி பாடல் பாடுங்க. வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க? சரி, பாட்டு பட்டாலும் நிகழ்ச்சியில் நடிகை ராதா நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அம்பிகா கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க, அக்கா கூடயும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நிறைய படங்களில் வந்து இரண்டு நடிகைகளா, அதில் இவங்க ஒரு நடிகை, இன்னொரு நடிகை, ரெண்டு ஹீரோயின் இருக்க மாதிரி படங்களும் நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அவங்க நடித்த முக்காவாசி படங்கள் வெற்றி படங்கள் தான். நிறையா பாடல்களும் பிரபலமான பாடல்கள், அந்த மாதிரி பாடல்கள் தான் கேட்குறோம். இப்போது நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் வாங்க. வணக்கம். சரி, இணைப்பில் ஏதாவது

0: இனி பெண்மலை கோடை பெண்மலை 100.5 இது பாட்டுப்பட்டாலும் இன்றைக்கி ஒரே நபர் நடித்த திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். நடிகை ராதா நடித்து வெளிவந்த திரைப்பட பாடல்கள். ராதா கூட நதியா நடிச்சிருக்காங்க, அம்பிகா நடிச்சிருக்காங்க, ராதிகா நடிச்சிருக்காங்க. இதனால் நிறைய குழப்பங்கள்லாம் வருதுங்க. அதனால் முடிந்தளவுக்கு ராதா வர பாடல்களாக பாடுங்க, நாங்களும் ஓரளவு கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இணைப்பில் ஒரு நேயர் வாங்க. வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பாடி கொஞ்சம் செத்த நினைக்க
0: அடிக்குது போலயே, நான் அடி பாசவே வரல, அதுக்குள்ள ஆளை தூக்குது அத மாதிரி. சரிங்க, நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க. நேரம் 11:40. இப்போ இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். ராம்,
3: உங்களுக்கும் வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
3: முருகன், என்ன பாடல் பாட போறீங்க?
2: எனக்கு வந்து நான் வந்து மெல்ல திறந்த கதவு படத்துல இருந்து தனம் தூங்கிருச்சு அந்த பாட்டு.
0: அந்த பாடல் ஏற்கனவே
3: பாடிட்டாங்களே, நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்களா?
0: ஆமா, பாடிட்டாங்க.
2: ஒரு தனம் தூங்கிருச்சு, கூட காத்தும் அடிச்சிருச்சு, பாவிமானம் தூங்கலையே, அது மீனோ புரியலையே, மாமங்காரங்கோயில் நான்

0: என்னாச்சு
1: வார்த்தை தேடிட்டு இருக்காரு.
0: இல்லை இந்த இஞ்சி இடி பழகாத பாடல் கேட்டுக்கீங்களா, எனக்கு வெறும் காற்று தாங்க வருதுன்னு அந்த மாதிரி சொல்றீங்க. சரிங்க பரவாயில்ல, இருந்தாலும் முயற்சி பண்ணீங்கல்ல, நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நன்றிங்க.
1: அடுத்த நீர் வணக்கம்.
2: வணக்கம், உங்கள் இருவருக்கும் வணக்கம். கரூர் கோவை ரோடு அண்டாமல் வில்புதூர்ல இருந்து புவனேஸ்வரி ரங்கராஜ்.
0: புவனாமா, என்ன பாடல் பாட போறீங்க?
2: எங்க சின்னராசா படத்துல இருந்துங்க. கொண்ட சேவல் கோவும் நேரம்

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரின்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரின்டெக் 2026 கொடிசியா கோவை.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
3: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
4: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நேரம் வந்து 11:49 ஆயிடுச்சு இல்லையா.
1: இது கொடைப்பன்மலை நூறுபுள்ளியின் பாட்டு பட்டாலும் இன்னைக்கு பாட்டு பட்டாளத்தில் நேர்கள் ராதா நடித்த பாடல்கள் தான் தொடர்ந்து பாடிட்டு இருக்காங்க. நிறைய நல்ல நல்ல பாடல்கள் நேர்கள் பாடிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பாடல் பாட போறாங்க? வாங்க, வணக்கம்.
2: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள்ப்பா.
0: சொல்வது யாருங்க?
2: மதுரை ஜவகர்பத்துல இருந்து உங்கள் சந்தோஷம் நடத்தீங்க. எப்படி இருக்கீங்க ஜீபாஸ்தவர்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சவரி.
1: சரி, ராதா பாடல்
2: போராடிதான் வந்தேன். எனக்கு ரொம்ப பாட்டு பாட்டாலும் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி இதுல வருவேன், ஆனா பட் இணைப்பு ரொம்ப போராடிதான் வந்தேன் சார்.
1: சரி, இருந்தாலும் போராடி அப்படி என்ன பாடல் பாட போறீங்க? நாங்க ஆர்வமா இருக்கோம் கேட்க.
2: கண்டிப்பா இருந்தேன். நெஞ்சமில்லாம் நீங்க திரைப்படம் சவரி, அத வாணிஜலம் கொடுத்து தாதாமுக்கு குரல் கொடுத்துருப்பாங்க. தெரிந்த அளவுக்கு பாடுறேன். பாருங்களா சோதரி,
1: பாடுங்க.
2: யாரது சொல்லாமல் நெஞ்சல் நீ போவது, காத்தாலாத பெண்மை வாடுமே வாடுமே. யாரு சொல்லாமல் நெஞ்சல் நீ

0: பார்த்தால் பூ மேடை போடும் சென்றல் வரும் பார்த்தாலே போதை தரும். யாரது சொல்லாமல் நெஞ்சல் போவது தாளாத பெண்மை பாடுமே வாடுமே.
1: அவ்வளவுதானா, இன்னும் கேட்கலாம் போல இருக்கே. நல்லா பாடுனீங்க, சிறப்பா இருந்துச்சு, வாழ்த்துக்கள், நன்றிங்க. நேரம் 11:50 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.

0: வணக்கம்
1: தீபாவளி மேடத்துக்கும் ஜெயமேரி மேடத்துக்கும் சாலை வணக்கம்.
0: பேரு?
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேறு வட்டம் வெற்றிலை மாநகரமான பிரச்சனையிலிருந்து சித்ரா பேசுறேன்.
2: சித்ரா எல்லா முகவரையும் சொல்லிட்டாங்க. சித்ரா
0: சின்ன கோயில் சித்ரா மாதிரி பாடுவீங்களா இல்ல பெரிய கோயில் மாதிரி பாடுவீங்களா?
1: ஓரளவுக்கு பாடுவேன்.
0: சரி பாடுங்க, நான் சொல்றேன். குயிலா கிளியான்னு.
1: ஓகேங்க. பாத்தீங்களா மேம்?
0: பாடுங்க பாடுங்க.
1: மல்லு வேட்டி கட்டி இருக்கு, அது மேல மஞ்சள் வந்து ஒட்டி இருக்கு, முத்தலக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க மஞ்சள் வந்து ஒட்டி இருக்கு, மார்கழி மாசம் பார்த்து மாறுல சூடாக்கி போச்சு, மழவு கையில் தொழுதாச்சு,
0: முதல் மரியாதை படத்துல இருந்து பாடினீங்க. ராதா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க தான், ஆனா இந்த பாடல்ல வர மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு
1: பாடிட்டீங்க அப்படித்தானே?
0: ராதா பாடலா? சரி இரண்டு வரி மட்டும் பாடுங்க. சரிங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: நேரம் சரியாக முற்பகல் 11:53. இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
6: பட்டி தொட்டி எல்லாமே பாட்டு பறக்கும், எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் மாறாத மறையாத எங்கள் கோடை பண்பலைக்கும் அறிவிப்பாளர் ஜெயமேரிக்கும் தீபா நடராஜனுக்கும் முற்பகல் வணக்கங்கள் சகோதரிகளே.
0: வணக்கம். பேரை சொல்லிருங்க, அப்பதானே எல்லாத்துக்கும் தெரியும்.
6: ஆமா, நான் பாட்டு படிக்கிற பாருங்க.
0: அதுக்கு முன்னாடி பேரை சொல்லிருவீங்களா?
6: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நிறைவான பாடலை பாட்டு பட்டாளத்தில் படிக்க
0: வந்துள்ளேன்.
6: பாடுறமா, முதல் மரியாதை படத்துல இருந்து. ஏ குருவி, குருவி, ஏ குருவி, குருவி குருவி, ஜோடி எங்க அத கூட்டுக்கிட்டு, எங்க விட்டத்தில வந்து கூடு கட்டு, இது பொன்னான வீடு கொண்டாட்டம் போடு, கொண்டாட்டி இல்ல இப்ப வந்து என்னோடு பாடு. ஏ குருவி, அந்த ராதாமா பாட சொல்லுங்கம்மா.
0: ஏ குருவி, சிட்டுக்குருவி, ஏ எவடி இருந்தால் நிறைவா வந்து சிறப்பா பாடிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றிங்க.

0: நிறைவிற்கு வருகிறது கோடை பன்மலை 100.5 பாட்டுப்பட்டாலும். இன்னைக்கு நடிகை ராதா நடித்த திரைப்பட பாடல்களை நேயர்கள் அனைவரும் ஓரளவுக்கு சிறப்பாக பாடினாங்க,
1: அழகாகவும் பாடினாங்க இல்லையா.
0: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி நேர்களை. இனி கேட்கலாம் மகளிர் நேரம், கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியாகும்.

0: இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இணைந்திருக்கிறோம் கண்டுபிடி விளையாட்டுடன். இப்போ நம்ம வீட்டுல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அங்க போகும்போது அதை மறந்துடாதீங்க, இங்க வரும்போது இதை வாங்கிட்டு வாங்கன்னு நமக்கு ஞாபகப்படுத்துற மெமரி கார்டுன்னு சொல்லலாம். முக்கிய ஆவணத்தையோ பணத்தையோ பத்திரமா வச்சுக்கோங்கன்னு பாதுகாப்பா எடுத்து வைக்கிற லாக்கர்னு சொல்லலாம். வீட்டுல தேடி தேடி அழுத்து போன எந்த பொருளா இருந்தாலும் அசால்ட்டா வந்து ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குல்ல கில்லாடி இந்த மகளிர். அவங்களுக்காக இன்னைக்கு கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்துல கண்டுபிடி. இப்பதான் முதல் தடவையா பேசுறீங்கன்னா வாங்க 24 24 29 மற்றும் 29 சுழிய 3 3 3 அனைத்து மகளிரும் வரலாம். 24 24 26 முன் இணைப்பிற்கு சுழியம் 4 5 4 2 இணைத்த தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வாங்க முதல் மகளிர். இன்னைக்கான கண்டுபிடி விளையாட்டுல முதல் மகளிர் வாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: செந்துக்கல் மாவட்டம் சகாட்டில இருந்து சிவசங்கரி பேசுறேன்.
0: சிவசங்கரி அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: வேலை பாத்துட்டு இருக்கீங்க.
0: என்ன வேலை பாக்குறீங்க?
2: கிடுகு பின்றது.
0: கூரை வீடு இந்த மாதிரி எது எதுக்கெல்லாம் கிடுகு பின்னுவீங்க நீங்க?
2: பந்தல் அலங்காரம். கூடம் ஏறுது.
0: சரிங்கம்மா,
2: அது எனக்கு போகும். சரியான விஷயம் இல்லாம
0: மனிதர்களுக்கு மட்டும் பயன்படுத்தும் பொருள், அது எந்த வடிவத்துல வேணாலும் இருக்கலாம். மூன்று கேள்விகள் நீங்க கேட்கணும். அடையாளம்ன்றது எந்த வடிவில் வேணா இருக்கும் சொல்லிட்டேன். உறுப்புக்கு பயன்படுத்தப்படும். வட்டமா இருக்கலாம், சதுரமா இருக்கலாம், நிறைய வண்ணங்கள்ல கூட இருக்கலாம். நீங்க தான் என்கிட்ட கேள்வி கேட்கணும். மூணு கேள்வி கேட்கலாம் தாராளமா. நீங்க க்ளூ கொடுங்க, நான் சரியா தவறான்னு
2: சொல்றேன்.
0: கைக்கு உதவாது. முகத்துல இருக்க பாகங்களுக்கு உதவும் சொல்லலாம்.
2: முகத்துல இருக்கிறதுக்கு மாஸ்க்
0: கிடையாது. இன்னும் ஒன்னே ஒரு கேள்விதான் இருக்கு, கவனமா கேக்கலாம். சரிம்மா, நன்றி. அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லலாம்.
3: நம் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மற்றும் உங்களுக்கும் இனிமையான மதிய வணக்கத்துடன். ஈரோடு அத்தானி கள்ளிப்பட்டியிலிருந்து சுப்புலட்சுமி செந்தில்குமார் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கோங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
3: நல்லா இருக்காங்க மேம். நிலையத்தில் அனைவரும் நலம் தாங்க மேம்.
0: அனைவரும் நலம்
3: மேம். நாங்க அடுத்த வாரம் திருச்செங்கோடு வர்றாங்க மேம். உங்களால சந்திக்க போற சந்தோஷத்துல இருக்கிறாங்க மேம்.
0: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க.

0: மேம் சீக்கிரமா நாள் வரணும், உங்களை பார்க்கணும் எதிர்பார்ப்போம், ரொம்ப எதிர்பார்ப்படைங்க.
1: இன்னும் கவலையே படாதீங்க, ரெண்டே நாள் தான் அங்க வந்து சந்திக்கிறோம், நம்ம ஜமாய் பண்றோம், சரிங்களாங்கம்மா?
0: ஓகே, தேங்க்ஸ் மேம்.
1: இன்னைக்கு நம்ம விளையாட்டு, உங்களுக்கான ஒரு எழுத்து நான் வச்சிருக்கேன், ஒரு வார்த்தை வச்சிருக்கேன், அதுல நீங்க மூணு கேள்விகள் கேட்கலாம்.
0: சரிங்க மேம்.
1: வயதானவர்களுக்கு துணையா இருக்கும் இது
0: மேம், அதாவது அது அதாவது மேம் அது எதுக்காக பயன்படுங்க மேம்?
1: அவங்களுக்கு மூன்றாவது கால் போல இருக்கும் அந்த மாதிரி
0: மேம். அது பாதுகாப்புக்காக பயன்படுத்துங்க மேம்.
1: பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தலாம்
0: மேம். பதில சொல்லலாங்களா மேம்?
1: சொல்லலாம், தாராளமா.
0: ஊன்றுகோல் மேம்.
1: ஊன்றுகோல், அருமை அருமை, நன்றிமா, நன்றி நன்றி,
0: தேங்க் யூ மேம்,
1: நன்றி. அடுத்த நேயர் வாங்க.
2: வணக்கம்.
1: யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: கரூர் மணவாடிக்கு நம்ம பெருமாள்பட்டி இருந்து கீதாமணி பேசுறேன்.
1: கீதாமணி,
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும்
2: நல்லா இருக்காங்க.
1: வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
2: ஆறு பேர்.
1: ஆறு பேர், யார் யாரு?
2: எங்க அத்தை, மாமா, பசங்க ரெண்டு பேரும், வீட்டுக்காரர்.
1: பசங்க என்ன படிக்கிறாங்க?
2: பெரிய பையன் வந்து 6th படிக்கிறாங்க, தரணிஷ் பேரு. சின்ன பையன் வந்து ஆதித்ய ஸ்ரீவர்ஷன், யூகேஜி படிக்கிறாங்க.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா, விளையாட்டுக்குள்ள போயிடலாமா?
2: போயிடலாங்க.
1: என்கிட்ட ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கான ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன், நீங்க அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும்.
2: சரிங்க.
1: குறைய குறைய நமக்கு வயசாயிடும், அது நம்ம வீட்லயே இருக்கும், அது என்ன? மூன்று கேள்விகள் கேட்கலாம். வீட்லயே இருக்கும், மூன்றாவது கேள்வியில நீங்க பதில சொல்லலாம்.
2: அது என்ன சம்பந்தப்பட்டதுங்க?
1: வீட்லயும் இருக்கலாம், வேலை பாக்குற இடத்துல இருக்கலாம், எல்லா இடத்துலயும் இருக்கும். வழிவிட்டலாம் ஒரு சிறிய பாடல்களுக்கு அப்புறம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரிடெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
7: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
8: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
9: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
8: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
9: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
10: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: வணக்கம், அடுத்த நேயர் வாங்க. வணக்கம் வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கடையூர்ல இருந்து பேசுறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கடையூர்ல பேசுறோம்.
0: யார் பேசுறீங்க?
1: சரஸ்வதி பேசுறேன்.
0: சரஸ்வதி பேசுறீங்க, என்ன பண்றீங்கம்மா சரஸ்வதி?
1: வீட்ல தான்மா இருக்கேன்.
0: வீட்ல சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா? மதியானத்துக்கு
1: செஞ்சாச்சுமா.
0: இப்ப காலையிலயே செஞ்சிட்டீங்களா?
1: காலையும் பாப்பாவுக்கு செய்யணும் எல்லாம் சேர்த்து செஞ்சிருந்தோம். மத்தியானத்துக்கு
0: சேர்த்தே செஞ்சிருந்தோம். அப்ப மதியானம் என்ன பண்ணுவீங்க?
1: மதியானம் ஃப்ரீதான்.
0: மத்த வீட்டு வேலைகள்லாம் பாக்குறதுக்கே நேரம் சரியா போயிருதுங்க அப்படின்றீங்க.
1: ஆமா, மாடு பச்சை மாடு இருந்துச்சு.
0: சரிங்கம்மா, எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
1: ரெண்டு வச்சிருக்கோம்.

0: சரிங்கம்மா சரிங்கம்மா. மாட்டுக்கு பேர்லாம் வச்சிருப்பீங்களே?
1: ஆ வச்சிருக்கேன். ஆ
0: என்ன பேரு?
1: பவுலி.
0: ஆ
1: பயல்.
0: ஆ
1: சிம்பு.
0: சிம்பு
1: சிம்பு சிந்து.
0: ஆ சிந்து. சரிங்கம்மா சரிங்கம்மா. விளையாட்டுக்கு போயிடலாமா?
1: ஆ சரி.
0: இது சமையல் அறையில சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது. நீங்க மூன்று கேள்விகள் கேட்கலாம்.
1: சரிம்மா.
0: கேட்கலாமா?
1: வெள்ளையா இருக்குமா?
0: வெள்ளையா மட்டும் இருக்காது.
1: சமையல் அறையில்.
0: சமையல் அறையில பூந்து விளையாடுவீங்களே, நீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இத எல்லாத்துக்கும் பயன்படும்.
1: கடுகு. அம்மா
0: கடுகு பக்கத்துலயே ஒண்ணு வச்சிருப்பீங்களே.
1: உளுந்து.
0: கிடையாது. இது ஒரு பொடி வகையை சேர்ந்ததுன்னு சொல்லிக்கலாம். பொடி வகையாவும் இருக்கும், கிழங்கு வகையாவும் இருக்கும். வந்துட்டீங்க. அருமை அருமை. நன்றி நன்றிங்கம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த நேயர்களுக்கு ஒளி விட்டலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் ஊட்டுக்குழி வட்டம் காரவளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க மேடம்.
0: வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு திருப்பூர் மாவட்டத்துல?
2: நல்லா போயிட்டு இருக்கு மேடம். ஆடி மாசம் கொஞ்சம் டல்லு தானுங்க.
0: ஆடி மாசம் டல்லு, அதுக்கப்புறம் தூளு அப்படின்றீங்களா?
2: ஆமாங்க மேடம்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. இன்னைக்கு உங்களுக்கான ஒரு வார்த்தை எங்கிட்ட இருக்குது, அதுக்கான க்ளூ சொல்றேன். உருளை வடிவில் இருக்கும் இது.
2: என்னங்க மேடம்?
0: உருளை வடிவில் இருக்கும், தெருவுக்கு தெரு இருக்கும். நீங்க மூணு கேள்விகள் தாராளமா கேட்கலாம், அதுக்குள்ள பதில கண்டுபிடிச்சிடணும்.
2: உருளை வடிவில் நாம பயன்படுத்துற பொருளுங்களா மேடம்?
0: எல்லாரும் பயன்படுத்துறது. அலுவலகங்களுக்கு பயன்படுத்தலாம், பள்ளிகளுக்கு பயன்படுத்தலாம்.
2: உருளை வடிவில்.
0: உருளை வடிவில் இருக்கும், தெருவுக்கு தெரு இருக்கும், ஊருக்கு ஊருக்கு இருக்கும், எங்க போனாலும் இருக்குங்க.
2: என்ன கலருங்க மேடம்?
0: சிவப்பு நிறத்துல இருக்கும்.
2: விடை சொல்லலாங்களா?
0: சொல்லலாம்.
3: வளர்மதி
0: சொல்லுங்க, என்ன
3: பண்றீங்க?
0: மாணவர்கள் பயன்படுத்துவாங்க, முக்கியமா அலுவலகங்கள்லயும் பயன்படுத்துவாங்க. எத்தனை எழுத்து? ஆறு எழுத்து. புரியல. நான் ஆறு ஆறு ஆறு எழுத்து. ஆறு எழுத்து கூடியது. எந்த வண்ணத்துல வேணா நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம அதை அழகுபடுத்திக்கலாம். அந்த வண்ணங்களுக்கு ஏத்தாப்புல நம்ம அழகுபடுத்திக்கலாம். பள்ளி கல்லூரி அலுவலகங்கள் எல்லா இடத்துலயுமே பயன்படுத்துவாங்க, முக்கியமா அலுவலகங்கள். இன்னும் ஒரு கேள்வி. சதுர வடிவத்தில் இருக்கும். சதுர சதுர வடிவத்தில் இருக்கும். சொல்லுங்கம்மா. சரி நன்றிங்கம்மா நன்றி. நீங்க பாருங்க, அடுத்து நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் பாடல்கள் கேட்கலாம்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
6: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவ கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
7: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்கள் MRI, CT, Echo, TMT, ECG, Ultrasound, X-ray, Audiometry, BMD, PFT, Thyroid, Pap smear, Mammogram பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT scan இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
6: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை.

0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் நண்பகல் 12:27 ஆகுதுங்க. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. அடுத்த நேயர் வாங்க.
1: ஹலோ,
0: வணக்கம். யார பேசுறீங்கம்மா?
1: பிரியா பேசுறேன்.
0: பிரியா, என்ன பண்றீங்கம்மா?
1: டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
0: டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. வகுப்புகள் நடத்துறீங்களா?
1: இல்ல இல்ல, நாங்க வீட்ல நைட்டி ப்ளவுஸ் இந்த மாதிரி எல்லாம் தச்சிட்டு இருக்கோம்.
0: நைட்டி ப்ளவுஸ் மொத்தமா நீங்க வாங்கி தைக்கிற மாதிரி?
1: ஆமா.
0: சரிங்கம்மா. இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டுல பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படுத்தும் பொருள்னு கேட்டிருந்தோம்.
1: சரிங்க மேம்.
0: அதுக்கான 3 கேள்விகள் கேட்கலாம்.
1: பள்ளி கல்லூரி
0: அலுவலகங்கள்லயும் முக்கியமா பயன்படுத்துவாங்க, சதுர வடிவில் இருக்கும். நகர்த்தக்கூடிய பொருள் எங்க வேணா எளிதா கொண்டுட்டு போகலாம், படிச்சுக்கலாம், வேலை பார்த்துக்கலாம். தாராளமா சொல்லுங்க. நோட்டு புத்தகம் கிடையாது. சரி, அடுத்த நேயர் வாங்க. சகோதரிகள் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: தேவி மேடம்.
0: தேவி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி இருந்து பேசுறேன்.
0: தூத்துக்குடியில இருந்து. கடல் காத்து அங்க எப்படி இருக்கு?
2: அங்க வெக்கையா இருக்கு.
0: வெயில் கொளுத்துது இருக்கா? வெயில் கொளுத்துது இல்லையா? சரி, இன்னைக்கு அதை கேட்டிருந்தது பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்துவது அலுவலகங்கள்ல முக்கியமா பயன்படுத்துவாங்க, எளிதா எங்க வேணா கொண்டு போகலாம், இவ்வளவு சொல்லியாச்சு. அடுத்த சகோதரி வாங்க. வணக்கம். கொஞ்சம் மெதுவா சொல்லலாமே. அதே வேகத்துல நீங்க இப்ப பதில சொல்றீங்க, நம்ம பாட்டை போடுறோம். சரியா? எல்லாமே கேட்டாச்சு. நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்களா? நான் 3 இது நான் க்ளூ கொடுத்துட்டேன், நீங்க 3 கேள்விகள் கேட்கலாம். நன்றி நன்றிமா.

0: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
1: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
7: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
10: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
9: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒரு

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியிலிருந்து முத்தான நேயர் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அவி அகிலா அவர்களுடன் வளம் வருகிறது. வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்புல இணைஞ்சிட்டீங்க, வாங்க பேசுங்க. வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்கம்மா.
1: ஹலோ,
0: பேசுங்கம்மா. இணைப்புல வந்துட்டீங்க, உங்க பேர் என்ன?
1: முத்துமாரி. முத்துமாரி பேசுறேன்.
0: முத்துமாரி, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து.
0: தூத்துக்குடி மாவட்டம்
1: மருந்து
0: கிடையாது, இது ஒரு பொருள். நீர் பாய்ச்சறதுக்கு பயன்படுத்துவாங்க.
1: மண்ணை விளக்கி விடுறதா?
0: கிடையாது.
1: நன்றி
0: நன்றிங்கம்மா, முயற்சி செய்ததுக்கு நன்றி.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. இனியும் தொடரலாம். முன்பாக தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக.

மணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது

என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமைச் செயலதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 ஆக அதிகரித்துள்ளது.
மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 ஆக பதிவானது. இதனைத்

தொடர்ந்து 2 மணி தொடங்கி 3 மணி வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52,000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி ப்ரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உட்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 1 போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தல் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவளி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
3: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கி அல்லது நிதி நிறுவன பணப்பரிமாற்றங்களிலிருந்து மிகச்சிறிய தொகைகளை திருடும் விண்வெளி நிதி குற்றத்தினை சிறிய கையாடல் தாக்குதல் என்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் சலாமே அட்டாக்ஸ் என்பர். வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து மிக குறைந்த அளவு தொகையினை கையாடல் செய்திடும் வகையில் வங்கி சேவையகங்களில் செயல்படுத்தும் நிரல்களோடு வங்கி ஊழியர்கள் எவராவது தங்களது கையாடலுக்கான தீங்கிழைக்கும்

0: சிறிய நிரலை உள்ளீடு செய்துவிடுவர். இதன் மூலம் வாடிக்கையாளர் ஒவ்வொருவரின் கணக்கிலும் சிறிய அளவிலான பணம் பிடித்தம் செய்யப்பட்டு அந்த பணம் கையாடலுக்கான நிரலை உள்ளீடு செய்தவரின் வங்கிக் கணக்கில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கும். இதனை வாடிக்கையாளர்கள் சிறு தொகைதானே என்று கண்டுகொள்ளாமல் இருப்பர். ஆனால் நிரலை உள்ளீடு செய்தவருக்கு பெருமளவில் பணம் போய் சேர்ந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு பணப்பரிமாற்றத்தின் போதும் சிறிய தொகை என்பதால் வாடிக்கையாளர்களுக்கு இது குறித்து பெரிதாக சந்தேகம் எழுவதில்லை. தணிக்கை பிரிவு ஆய்வுகளின் போது கூட இந்த சிறு தொகை கண்டுகொள்ளப்படுவதில்லை. இருப்பினும் காலப்போக்கில் வாடிக்கையாளர்களுக்கு மொத்த பண இழப்பு அதிகரிக்கும். இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் தானியங்கி நிதி அல்லது தரவு அமைப்புகளை குறிவைத்தே நடத்தப்படுகின்றன. பணம் மட்டுமின்றி தரவு அல்லது வளங்களை திருடுவதும் சிறிய கையாடல் தாக்குதல் குற்றமாகவே கருதப்படுகிறது. வங்கி உள்ளிட்ட நிதி நிறுவனங்களில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் தங்கள் வாராந்திர பரிமாற்றங்களையும் மாதாந்திர வங்கி அறிக்கைகளையும் கண்காணித்து சரிபார்த்து கொள்ள வேண்டும். இந்த கண்காணிப்புகளின் வழியாக ஒவ்வொருவரும் கணக்கில் ஏற்படக்கூடிய கட்டணங்கள் அனைத்தையும் கண்டறிய வேண்டும். ஏதேனும் விசித்திரமான அல்லது புதிய பெயரிலான கட்டணமாக இருந்தால் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை உடனடியாக தொடர்பு கொண்டு அது குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். தவறு இருப்பதாக தெரிந்தால் உடனடியாக முறையீடு செய்திட வேண்டும். இதேபோன்று வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களும் இதுபோன்ற சிறிய கையாடல் தாக்குதலுக்கு உள்ளாகாத வகையில் தங்கள் பாதுகாப்பை மேம்படுத்தி வைத்திருக்க வேண்டும். வங்கிக் கணக்கில் எந்த ஒரு சிறிய அளவிலான பணப்பிடித்தமாக இருந்தாலும் அது குறித்து முழுமையாக வங்கியில் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகளும் தொடர்ந்து அறிவுறுத்த வேண்டும். வங்கிக் கணக்கில் தேவையில்லாத பிடித்தம் செய்யப்பட்டு வங்கி அதிகாரிகள் சரியான பதில் தெரிவிக்காத நிலையில் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு முறையீடு செய்யலாம். இதேபோன்று சிறிய கையாடல் தாக்குதலுக்கான தீங்கிழைக்கும் நிரல் உள்ளீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று கருதும் நிலையில் வங்கி நிர்வாகிகளும் மின்வெளி குற்றப்பிரிவில் முறையீடு செய்யலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீள வழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.

நேரம் நண்பகல் 12:55 ஆகுதுங்க. இன்னைக்கு நம்ம கோடை பண்பலை நொறுப்புளி 5 மகளிர் நேரத்துல கண்டுபிடி நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைத்து அன்பு மகளிர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். விடைபெறுகிறேன், நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி.

தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய வணக்கம் நேர்களே,

அந்த காலத்தின் நட்பு, அந்த காலத்தின் காதல், அந்த காலத்தின் வாழ்க்கை முறைகள், அந்த காலத்தின் மகிழ்ச்சி அனைத்தையும் கடித வழி விருப்ப பாடலில் நம் நினைவுகளில் கொண்டு வரும் தருணமாய் பழைய பாடல்களின் அணிவகுப்பாய் கோடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் பெருந்துறை, திருவாச்சி, சின்னியம்பாளையம், சோமசுந்தரம், வாணி, ரஞ்சித் இவர்களுக்காக எம்ஏ திருமுகம் இயக்கம் தர கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் பி சுசீலா தனித்து பாட 1964 ஜனவரி 14 வெளிவந்த வேட்டைக்காரன் படத்திலிருந்து பாடல்.

மணி 6 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். கடிதவழி விருப்பகானங்களாய் இது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி என் மகன் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது பாச நேயர்கள் தாராபுரம் ராஜேந்திரன், லலிதா, கீதா, ராம் பிரசாத், மித்ரபாரதி, முருகன் இவர்களுக்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாட இசை தந்துள்ளார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், இயக்கியுள்ளார் சி வி ராஜேந்திரன். கேட்போமா பாடல்? படம் வெளிவந்த ஆண்டு 1974 ஆகஸ்ட் 21.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriTech 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: AgriTech 2026 கொடிசியா கோவை.
7: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
8: புதுசுதான்.

0: பண்ணேன்?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறலாம்,
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கூடை பண்பலை 100 நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
5: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
4: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
6: அமுத கானங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியினை 1962 நவம்பர் 23 வெளிவந்த ஆலயமணி படத்திலிருந்து பாடலை விரும்பி காத்திருக்கும் நேயர்கள் தஞ்சாவூர் மணிமுத்து, ஜாகிர், காதர், சுல்தான், ஜின்னா இவர்களுக்காக கே சங்கர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இணைந்த இசையில், கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி இணைந்து பாட மாணிக்கம் வருகிறது.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
4: மதுர கானங்களால் நம்மை மயக்கிக் கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர் கேரளா வண்டல்மேடு ஜமால். இவருக்காக ஏசி திருலோக சந்தர் இயக்கம், எம் எஸ் விஸ்வநாதன் இதமான இசை, டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் மதுர குரல்களில் பாடல் வரி தந்துள்ளார் பாலி. என்ன படம்? அன்பேவா படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. படம் வெளிவந்த ஆண்டு 1966 ஜனவரி 14.

தேனிசை கானங்களை தவிட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது கொடி பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி 1978 மார்ச் 4 வெளிவந்த தியாகம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது அன்பு நேயர்கள் கொடைக்கானல், நாயுடுபுரம் சிந்து, ஜெசிந்தா, ஜெயபிரகாஷ், பிமல், ராணி இவர்களுக்காக கே விஜயன் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜாவின் தேனிசையில் கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் இதமாய் பாடியுள்ளனர் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி.

கோடை பண்பலையின் 27வது ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் வரும் சனிக்கிழமை வரை வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நேயர்களுக்கு பரிசும், வண்ணத்தூரிகையில் வெற்றி பெறும் நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கி கௌரவிக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நேயர்களே, பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். வாருங்கள் நேயர்களே, சந்திப்போம் கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில்.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஒரு மணி 30 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களின் விருப்ப காணங்களோடு. இது நெஞ்சில் நிறைந்தவை. இன்று பிற்பகல் 3 மணிக்கு வரக்காத்திருக்கிறது நேரின் பெயரோடு விருப்ப பாடல்களோடு பொழிப்புரையும் இணைத்து உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் திருப்பதி அவர்கள் வர காத்திருக்கிறார்கள். அவருடைய விருப்ப பாடலும் பொழிப்புரையும் இணைத்து கேட்போமா இன்று பிற்பகல் 3 மணிக்கு. நிகழ்ச்சியில் வரும் பாடல் யாருக்காக? கோவை முதலிப்பாளையம் கவிதா, முகில், தேவ் இவர்களுக்காக வி என் ரெட்டி, ஏஎஸ்ஏ சாமி இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் மெல்லிசையில், கண்ணதாசனின் வரிகளில் TM சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து இன்பமாய் பாட 1963 ஜூலை 5 வெளிவந்த ஆனந்த ஜோதி படத்திலிருந்து பாடல்.
4: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
2: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
5: நினைவோடு நினைவாய்க்க.

வந்த பாடல்களை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் இனிவரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர் ஈரோடு விசயமங்கலம் குணசீலன். இவருக்காக 1963 ஜனவரி 11 வெளிவந்த பணத்தோட்டம் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. படத்தின் இயக்கம் கே சங்கர், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன், இனிமையாய் பாடியுள்ளனர் TM சவுந்தரராஜன், P சுசிலா.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற

0: மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம்.
1: ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் எல்லாருமே கர்ப்பப்பையை எடுத்துக்கிறாங்களே சார், கர்ப்பப்பைக்கு யூஸ் இல்லையா? எல்லாரும் கர்ப்பப்பையை எடுத்து ஆகணுமா? சில பேர் கேன்சர் வந்துடும் பயப்படுறாங்க, அதனால எடுக்கணுமா? சில பேர் எடுத்தால் வந்துட்டு உடம்பு வீணாக போயிடும், ஹார்ட் அட்டாக்லாம் வரும்னு சொல்கிறாங்களே, என்ன சார் உண்மை? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பப்பைன்றது ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு நம்ம உடம்புல, ஸ்பெஷலி குழந்தை பிறக்கிறதுக்காக நம்ம உடம்புல கடவுள் கொடுத்துருக்க ஒரு உறுப்பு. அது குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அந்த உறுப்புக்கு ஆக்சுவலாக பயன் அவ்வளோவாக இல்லை. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே கர்ப்பப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுறது. சில நாடுகளில், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் பல நாடுகளில் வந்துட்டு கர்ப்பப்பை எடுப்பதற்கு நிறைய தயக்கமும் உள்ளது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ்லாம், அந்த ஊரில் பேஷண்ட் வந்துட்டு கர்ப்பப்பை எடுத்துருக்கிறதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கர்ப்பப்பை எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு வந்துட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணாமல் டக்குன்னு கர்ப்பப்பை எடுத்துறது முடிவை எடுத்துடுறாங்க. இப்போ சில காரணங்கள்னால கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு கம்பல்சரின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கேன்சர், ஒருத்தருக்கு வந்துட்டு தீட்டு நின்றுச்சு, அவங்களுக்கு தீட்டு நின்னதுக்கப்புறமும் ஒரு செட்டு ரத்தம் வந்தாலும் அது கேன்சராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை எடுக்கணும். டெஃபினட்டாக இதில் டவுட்டே கிடையாது, கர்ப்பப்பை எடுத்தால் தான் ட்ரீட்மெண்ட் நடக்கும். சில பேருக்கு என்ன இருக்கும், கடைசி அந்த 45 வயசில் வரும்போது சில டைம் ஸ்டார்டிங் ட்ரபுளும் என்டிங் ட்ரபுளும் இருக்கும். என்னென்னா, திடீர்னு அதிகமாக ப்ளீட் ஆகும், திடீர்னு டைம் கேப்போட ப்ளீட் ஆகும், சில டைம் என்னாகும் அடிக்கடி ப்ளீடிங் வரும். ஸோ இந்த ப்ளீடிங் வர்றதை பார்த்து பயந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ கர்ப்பப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற செல்ஸை வந்துட்டு ஒரு டைம் சாம்பிள் பண்ணி நம்ம ஆராய்ச்சி செஞ்சு தான் அந்த முடிவுக்கு வரணும் கர்ப்பப்பை எடுக்கிறத. அதனால் எல்லா காரணங்களுக்கும் கர்ப்பப்பை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கேன்சருக்கு கண்டிப்பாக அவசியம் எடுக்கணும். சில பேருக்கு ப்ளீடிங் வந்துட்டு அன்கண்ட்ரோல்டாக இருக்கும், எந்த மருந்துலேயும் கண்ட்ரோல் ஆகாத ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பை எடுக்கலாம்.
2: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
3: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம். ஒரு மணி 45 நிமிடத்தில் பாடலை விரும்பி காத்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி. இவர்களுக்காக 1964 ஜூலை 18 வெளிவந்த கை கொடுத்த தெய்வம் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இணைந்த இசையில் பாரதியார் வரிகளில் பாடலுக்கு குரல் தந்துள்ளனர் TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி, JV ராகவலு. படத்தின் இயக்கம் KS கோபாலகிருஷ்ணன்.

காவிய கானங்கள் காற்றில் கவி பாடிக்கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1958 அக்டோபர் 3 வெளிவந்த சபாஷ் மீனா படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றனர். புதுக்கோட்டை நிஜாமுதீன், ரஹிமா, ரிஸ்வானா, முகமது அஸ்பர் இவர்களுக்காக

பி ஆர் பந்தலு இயக்கம் தர, டிஜே லிங்கப்பா இசை தர, பாடல் வரிகள் தந்துள்ளார் மூப்பா பாலசுப்ரமணியம். பாடலை பாடியுள்ளனர் பி சுசிலா, டி ஏ மோதி.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு. யாதுமாகி யாதுமாகி நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் எம் முத்தமிழ் செல்லம் அவர்கள்.
1: அவங்களுக்கு ரிஸ்ட்ங்கிறதே கிடையாது மேடம், எல்லாருமே அந்த மாதிரி தான் மேடம். காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போனோம், அதுவும் டைமிங்னா நான் ஒரு 8 மாசம் இருந்திருக்கேன். 8 மாசத்துல அவங்க ஒரு நாள் கூட ஒரு 5 மினிட்ஸ் லேட்டா போனது இல்ல, ஒரு டைம் கூட போனதே இல்ல. அப்படி நைட்டு 2 மணி வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு வருவாங்க, காலையில திருப்பி 4 மணிக்குன்னா 3:50 போயிருவாங்க மேடம். எப்பயுமே
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
2: நிகழ்ச்சியின் நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் திருச்சி, முசிறி, செலந்திலிங்கபுரம், சிவகுமார், சரோஜா, தர்ஷன், சுபிக்ஷன் இவர்களுக்காக டி என் பாலு இயக்கத்தில், ஆர் கோவர்தனம் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில், 1969 ஜூன் 27 வெளிவந்த அஞ்சல்

0: 520 படத்திலிருந்து பாடல்.
1: 10 16 முத்தம் முத்தம்
2: நித்தம் நித்தம்
1: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
2: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டி தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் ஸ்வர்க்கம்

இனிய கானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை பகல் ஒரு மணிக்கு. இனி கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

0: பரிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினரா நம்மோட பேசுறதுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டி அகிலா அவங்க அவங்க கூட தான் இப்ப நாம பேச போறோம். வணக்கம்மா.
2: வணக்கம் மேடம்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம்.
1: எப்படி இருக்கு கொடைக்கானல்?
2: கொடைக்கானல் செம்மையா இருக்குது, ரொம்ப குளிராவும் இருக்குது மேடம்.
1: சரி, வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக நம்ம நிலைய அரங்குல நேரலையில அமர்ந்திருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த தருணம்?
2: இந்த தருணம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம்.
1: வார்த்தைகளே இல்ல மேடம். சொல்ல முடியல.

0: நிகழ்ச்சியில வெற்றி அடைஞ்சீங்க?
1: இது புகையிலையை பற்றி கேட்டிருந்தாங்க, 31/5/2026 எழுதியிருந்தேன். அதில் நான்
0: தங்கள் அன்புட நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதி முத்தான நேயரா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படிங்களா? எதிர்பார்த்தீங்களா?
1: ஆனா ஓரளவு எதிர்பார்த்தேன், கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்லாட்டியும் இல்லை, ஒரு இதாதான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப கிடைச்ச நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
0: சரி, நாம வந்து கருத்துக்களை வந்து கோடைப்பண்மலைக்கு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க
1: எழுதுனீங்க.
0: ஆனா எதிர்பாராத விதமா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு விருந்தினரா வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியமா. தொடர்ந்து நாம பேசலாம் நிகழ்ச்சியில. முதல் விருப்ப பாடலா என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்க அம்மா அப்பா நினைவாக, அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவங்க இப்ப இல்ல, அவங்க நினைவா அகத்தியர் படத்துல இருந்து தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்கு மந்திரம்.
0: பண்மலை கேட்கிற எல்லா நேயர்களுக்காகவுமே பாடல் ஒழிக்குது, கேட்போம்.

0: நேரம் 2:20 கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டி அகிலா, அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: நானும் என் பையனும் தான் இருக்கிறோம்.
0: சரி,
1: நான் டெய்லர் வேலை பார்க்குறேன். தம்பி காலேஜ் படிக்கிறேன்.
0: என்ன படிக்கிறாங்க?
1: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், தேர்ட் இயர் படிக்கிறேன்.
0: அவங்க பேர்
1: நந்தகவதமன்.
0: சாயந்திரமும்
1: பாட்டு போடுவாங்க. வீரசாமி சார் இருந்தாங்க, சவித்ரா சார் இருந்தாங்க, அவங்களே பாட்டெல்லாம் போடுவாங்க. அப்போ கேட்பேன்.
0: சரி,
1: அப்புறம் தான் நாங்கள் எல்லாம் சொல்ல சொல்ல தான் அப்புறம் மத்தியானம் வரைக்கும் வந்தாங்க, அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் வந்தாங்க, அப்புறம் நைட் 12 வரைக்கும் நிகழ்ச்சி தொடர்ந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், எனக்கு தொழிலுக்கும் உறுதுணையாகவும் இருக்குது.
0: சரி, எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து நம்ம பண்பலை கேட்க ஆரம்பிப்பீங்க?
1: காலையில் 6 மணிக்கு போட்டுருவேன்.
0: சரி,
1: போட்டு நைட்டு 11 மணி 12 மணி கூட ஆகும். அது வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். நான் அங்கிட்டு இங்கிட்டு போனால் கூட அது ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும், ஆஃப் பண்ண மாட்டேன்.
0: ம், அப்படியே அந்த பக்கம் போகிறப்ப கேட்டுக்கிற வேண்டியது, இந்த பக்கம் வரப்ப கேட்டுக்கிற வேண்டியது, அப்படியா
1: கேட்டுட்டு அப்புறம் நான் தக்கி உட்காந்துருவேனே.
0: ம்,
1: தச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பேன்.

0: ரேடியோ கேட்கணும்னு எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. அகில வீட்டுக்கு போனா ரேடியோ கேட்கலாம், நல்ல நல்ல பாட்டா போடுறாங்க.
1: அதுல கொடை பண்பலை 100.5 கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஏன்னா அங்க யார்கிட்ட ரேடியோ அவ்வளவு இல்ல,
1: சரி
0: இந்த சேனல் யார்கிட்ட இல்ல, அதனால என்கிட்ட வந்து கேட்கறதுக்காகவே வந்துருவாங்க. இப்ப ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க, நானும் இந்த ரேடியோ வாங்கிக்கிறேன், நல்லா பாட்டா போடுறாங்க,
1: சரி
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நீங்க சொல்லுங்க, கொடைப்பண்பலையில நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நல்ல நிகழ்ச்சிகளா இருக்கு, நீங்க தொடர்ந்து கேளுங்க அப்படின்லாம் சொல்லுங்க.
0: நல்லா சொல்லியிருக்கேன், நல்லா கேட்கறேன்லாம் சொல்லியிருக்காங்க. கேட்கறதுக்காகவே எங்க வீட்டுக்கு வருவாங்க, டிவி விட்டுட்டு கேட்கறதுக்காகவே வந்துருவாங்க.
1: சரி, நம்ம பண்பலையில எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு வந்து வானவில் பிடிக்கும். இந்த தக்க முக்கிய தர்பா இருக்குல்ல,
1: ஆமா,
0: அமைச்சர் மன்னர், எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் பேசுறது, ஆனா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதம் சொல்றாங்க,
1: ஒவ்வொரு கருத்து வரும் அதுல.
0: அதுல நிறைய தெரிஞ்சிருக்கேன் நானு, நல்ல விஷயங்கள்.
1: அதனால அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, நேரலையில எல்லாம் கலந்துருக்கீங்களா?
0: நேரலை இன்னும் கலந்தது இல்ல.
1: இன்னும் கலந்தது இல்லையா?
0: கலந்தது இல்ல.
1: இன்னமா இத்தனை ஆண்டு காலமா நீங்க நம்ம பண்பலை கேக்குறீங்க, நேரலைக்கு நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்க.
0: செய்யாம காதல கேக்குறதோட மட்டுமே இருந்தேன். இப்ப வந்து 11வது மாசம் 5ஆம் தேதி 11வது மாசம் 25ல தான் நான் ரேடியோவுக்கு முத இது பாட்டு போட்டாளத்துல வந்தேன்.
1: சரி,
0: ராமராஜன் பாட்டு போட்டிருந்தாங்க. அப்ப எனக்கு தச்சுக்கிட்டே இருந்தேன், யார் யாரோ பேசுறது, நம்ம இத்தனை வருஷமா இருக்கிறோம், நீ நம்ம பேசினாதான் என்ன. அது ராமராஜன் பாட்டு ரொம்ப பிடிக்கும். லைன் அப்படி பண்ணு போட்டேன், ரெண்டு தடவை மூணாவது லைன் வந்துருச்சு.
1: சரி,
0: அப்புறம் அன்னைக்கு வந்து அண்ணலட்சுமி மேடமும் அவரு சுரேந்தர் சார் தான் இருந்தாங்க. அப்புறம் அன்னைக்கு பாட்டு பாடினேன். ஆனா பஸ்ட் லைன் கிடைச்சு அவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு.
1: என்ன பாட்டு பாடுங்க, அப்படி பாடுங்க.
0: ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாய், அந்த பாட்டு பாடு மேடம்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அன்னைக்கு பூரா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல.
1: எத்தனை பேருக்கிட்ட சொன்னீங்க நான் கோடை பண்பலையில பேசிட்டேன் அப்படின்னு?
0: கடைக்கு வரவோட்டை எல்லாம் சொன்னேன், தக்க எங்கிட்ட வருவாங்க.
1: சரி,
0: ரோட்டு மேலே வீடு இருக்கனால எல்லாருமே வருவாங்க, நான் பக்கத்தில் தனிப்போம். எல்லாரும் நீங்கள் கோடைப்பள்ளம் பேசிட்டேன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம். அப்படியா பேசிட்டியா, பரவாயில்லையே, என்ன பாட்டு பாடுற, இந்த பாட்டு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் அடிக்கடி பேசுவேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
1: சரி, அன்னைக்கு வந்து தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு நேரலையில் பேசினீங்க, இன்னைக்கு நேராகவே பண்பலையில் வந்து உட்காந்து பேசிட்டு
0: சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, என்ன சொல்றதுன்னு தெரியல.
1: சரி, இதே மகிழ்ச்சியோட அடுத்த விருப்ப பாடலாம், உங்களோட விருப்பத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: கடவுள் மேலே அதிக நம்பிக்கை உண்டு, அதனால என் பிள்ளையார் என் முருகன் நினைவாக கந்தன்கரணி படத்திலிருந்து சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அந்த பாடலை போட முடியும்.
1: பாடலும் இப்ப இனிப்பாவே வருது, கேட்போம்.

0: ஊர்கோலம்.
1: ஊர்கோலமா? எங்கப்பா போற? சொல்லவே இல்ல.
0: நான் போறது இருக்கட்டும், இவ்ளோ நேரம் நீ எங்க போயிட்டு வந்த?
1: ஆமாப்பா, இந்த வானவில் நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலையில பேசிட்டு வந்தேன்.
0: அப்ப சேர்ந்து போவோமா ஊர்கோலம்?
1: இப்ப இவ்ளோ நேரம் ஊர்கோலம் போறேன்னு பண்ண, இப்ப என்னையும் கூப்பிடுற சேர்ந்து போலான்னு சொல்லி
0: வானவில் நிகழ்ச்சியில பேசிருக்கல்ல?
1: ஆமா.
0: பரிசு உனக்குதான்.
1: அப்படியா, பரிசு தரங்களா?
0: ஆமா, வர்ற ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்துல 27வது உதய விழா கொண்டாட்டமா நடக்க இருக்கு. அதுல வர ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் வானவில் நிகழ்ச்சியில பங்கேற்கிற நேயர்கள் அனைவருக்கும் பரிசு. அது மட்டும் இல்ல, வண்ணத்துறிகளை சிறப்பா பங்கேற்கிற நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் காத்திருக்கு.
1: அப்ப எனக்கு கண்டிப்பா பரிசு இருக்கு.
0: நாமக்கல் வந்தாதான் அந்த பரிசு கிடைக்கும்.
1: அப்ப போயிடலாம்.
0: சரி.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டி அகிலா அம்மா அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, 25 காலமாக நம்ம பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க, பண்பலைக்கு இந்த கடிதம் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது?
1: அப்படிங்களா, எனக்கு வந்து எப்படின்னா உயிர் எழுத்து நிறைய பேர் எழுதிருந்தாங்க, கேட்டுக்கிட்டே இருந்தேன். உயிர் எழுத்து எல்லாரும் எழுதியும், நம்ம ஒன்று எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டேன். இன்னொன்று வந்துருச்சு, வந்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதன் மூலியமாக வந்து எனக்கு நேயர்கள் ஒரு கிடைச்சாங்க.
0: சரி,
1: எப்படின்னா அவர் கீரங்குடி அசோக்குமார் கிடைச்சாரு. அவர் எப்படியே ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணார், நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு. அப்புறம் அவர் மூலியமாக இது இழுப்பூர் ஆண்டனி அவங்க கிடைச்சாங்க, அவங்க மூலியமா கோணாப்பட்டு பழனியக்கா கிடைச்சாங்க,
0: நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்காங்க உயிரெழுத்து நிகழ்ச்சி மூலமா,
1: அதனால அவங்க எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அப்புறம் செல்வி அக்கா, அவங்கள விட்டுறக்கூடாதுல, காரக்குடி செல்வி அக்கா இவங்க கிடைச்சிருக்காங்க.
0: சரி,
1: கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த நிகழ்ச்சி எப்படி இதில் நான் எழுதினேன்னா, அப்புறம் அவர் கீரங்குடி அசோக்குமார் சொன்னார், நீ இதெல்லாம் நல்லா எழுதியிருக்கியம்மா, அப்புறம் என்னம்மா தங்கல் அன்புலாம் எழுதலாம்லாம் அப்படின்னு, எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது சார் அண்ணா அப்படின்னு. ஒன்றும் தயக்கப்பட வேண்டாம், நீங்கள் நல்லா எழுதுங்க பண்ணுங்க, அவங்கள்ட்ட நல்லா எழுதுன்னு இருக்கு அப்படின்னு ஊக்கப்படுத்தினார்.
0: சரி,
1: அவர் கொடுத்த ஊக்கத்தில் நான் எழுதுனேன், நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
0: சரி, என்ன தொகுப்பில் நீங்கள் வந்து உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நீங்கள் கவிதையெல்லாம் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க?
1: காதல் தொகுப்பில் எழுதுனேன்.
0: காதல் தொகுப்பு. சரி, முதல் தெரிவி பாடலாக என்ன பாடல் எழுதி அனுப்பியிருந்தீங்க?
1: துணி தச்சுக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் தான் தெரியும். இப்போ இதில் வந்து யார்ட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், ஏன்னா ஒரு ஒரு மாதம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படிங்கும் போது அதை கேட்க கேட்க ரொம்ப இனிமையாக இருக்குது.
0: அதாவது நிறைய, நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய நேயர்கள் வந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகள் மூலமா நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, நீங்கள் வந்து யார்கிட்டயாவது பக்கத்துலலாம் சொல்லியிருக்கீங்களா, இந்த மாதிரி கோடை பண்பலைக்கு வந்து நான் கடிதம் எழுதினேன், என்னோட தொகுப்பு வந்துருச்சு, நீங்களும் கூட நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்,
1: சார் செய்கிறப்பா அப்படின்னு, ரேடியோ மேலே வாங்கிட்டு செய்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா உங்கள் வீட்லேயும் வந்து கேட்க முடியாது.
0: சரி
1: அப்படின்னாங்க. சரி வாங்குங்கப்பா, வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு எப்படின்னு கூட நான் சொல்கிறேன், என்ன சிலது தெரியாது, கொஞ்சம் சொன்னோம்னா கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
0: நாள்தோறுமே நீங்க நிகழ்ச்சி கேப்பீங்க அப்படின்னு சொல்லி கேப்பீங்க.
1: நான் இப்ப நீங்க வீட்டுக்கு வந்ததுனால வீடு பூட்டியிருக்கேன், இன்னைக்கு ரெண்டு நாளா ஓடாம இருக்கு ரேடியா, எங்க வந்துட்டேன்.
0: இல்லாட்டி வந்து எப்பயுமே நம்ம பண்பலை ஒழிச்சுட்டே இருக்கும். சரி, இந்த நிகழ்ச்சி வந்து நான் தினமுமே கேட்காம இருக்கவே மாட்டேன். இந்த நிகழ்ச்சி கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வராது.

0: நிகழ்ச்சியை சொல்லுவீங்க?
1: அது வந்து அவர் தக்கமுக்க தர்பார் அது கேட்கணும், அது அவசியம் கேட்டே ஆகணும்.
0: சரி,
1: வானவில் கேட்டாகணும். சாயந்தரம் வண்ண துதிக அது நான் கேட்டே ஆகணும்.
0: சரி,
1: இது எனக்கு மெயினாக வேணும். இது மூணு வேணும். சித்திரச்சவானம் அதுவும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆலய தரிசனம் சாயந்தரம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. கூடிய விரைவில் மகளிர் நேரத்திலே நீங்க பேசலாம்.
1: வரணும்னு எனக்கு ஆசை இருக்குது, ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்க, லைன் கிடைக்கல. கொஞ்சம்
0: அதான், நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கோம். உங்களோட ஆசை வந்து கூடிய சீக்கிரமே வந்து நிறைவேறும்.

0: புரியலை இல்லைன்னு சொல்லணும். அதுக்காக லவ் டுடே படத்துலேருந்து என்ன அழகு, எத்தனை அழகு, கோடை அழகு, கொட்டிய அழகு, அந்த பாட்டு.
1: சரி, அப்படியே உங்களோட இனிமையான குரலில் ஒரு இரண்டு வரிகள் பாடலாமே.
0: அப்படியா? என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி அழகு, கொட்டிய அழகு. போதும் மேடம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: நேரம் 2:39 கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டி அகிலாமா அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் இந்த தையல் வேலை பார்க்குறீங்க?
1: நான் 27 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம்.
0: என்னென்ன தப்பீங்க?
1: என்னென்ன தப்புன்னா, பெண்களுடைய இது ஜாக்கெட்டு, அப்புறம் சுடிதார், டாப்பு, எல்லாம் லேடிஸ் சம்மந்தமாக எல்லாமே நான் தப்பேன்.
0: சரி, என்னைக்காவது நீங்கள் தச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மெய் மறந்து நிகழ்ச்சி கேட்டு அப்படியே உங்கள் வேலையை அப்படியே பாதியில் விட்டுருக்கீங்களா?
1: இல்லை, ஒரு சில இது கேட்கும்போது எங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே நிப்பாட்டிடுவேன். அது கொஞ்சம் நல்லா கேட்டுக்குவோம்.
0: சரி,
1: அப்புறம் அதுக்கப்புறம்
0: அதுக்கப்புறமா நீங்கள் தப்பீங்க. சரி, என்னைக்காவது யாராவது உங்களுக்கு அவசரமாக வந்து அவங்க தைக்க கொடுத்த அந்த பிளவுஸ் வந்து கேட்க வரும்போது நீங்கள் மெய் மறந்து நம்ம பண்பலை கேட்ட அனுபவம் இருக்கா?
1: இருக்கு. ரெண்டாவது சிலவே கேட்டுட்டுக்கல, யார் வந்தாலும் எனக்கு சங்கடமாக இருக்கும். ஐயோ, நல்ல நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இந்த டயத்தில் வந்துட்டாங்களா, என்ன பண்ணுறது, அவங்களையும் சொல்ல முடியாது. சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு காது அங்கிட்டு அவங்க சொல்கிறது சரியாக கேட்காது. என்னப்பா நான் சொல்கிறேன்னு கேட்கு, ஆ கேட்குது கேட்குதுன்னு என்ன சொல்கிறான்னு
0: கேட்டு. ஆனால் உங்களோட கவனம் முழுக்க நம்ம பண்பலை நிகழ்ச்சி மேலேயே இருக்குன்றீங்களா?
1: அவங்களே சொல்லுவாங்க, நீ இதிலே மூழ்கிருவியே, நான் சொல்கிறதே கேட்க மாட்டியே அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, முக்கியமானதை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க அப்படின்னு கேட்டுட்டு
0: அப்புறம். சரி, என்னைக்காவது வந்து பையன் வந்து ஏதாவது உங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்டிருப்பாரு, நீங்கள் வந்து அவர் சொல்கிறத நீங்கள் கேட்காம நம்ம பண்பலை நிகழ்ச்சியில் மூழ்கி நான் அனுபவம்
1: மூழ்கிருக்கேன் இருக்குது திட்டம். ஏமா, நான் ஒன்று சொன்னேன், நீ என்ன ரேடியாவே கேட்டுட்டு இருந்தேன், நான் சொல்கிறது உனக்கு அதை கேட்காதம்மா, அடுத்து இருடா கொஞ்சம் நேரம் இருடா இடாமல் அப்படின்னா, அப்போ அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னோன்னே கேட்கறேன், கொஞ்சம் கோவம் தான் வரேன், அவசரம் இருக்குது முக்கியமாக, அப்புறம் இது போயிருமே நிகழ்ச்சி போயிருமே, அதை கொஞ்சம் வெயிட் பண்ணு.
0: சரி, என்னைக்காச்சும் அப்படி கேட்டிருக்கிறாரா? இவன் நான் பேசுறது கூட கேட்காம அப்படி நீ பண்பலையில என்னதான் நீ கேட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி
1: சொல்லுவான். ஏ, இதுல எவ்வளவு இது தெரிஞ்சுக்கிறேன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஓடுதுடா, என்னடா இதை பத்தி நீ உனக்கு என்ன, நீ கேட்டேன்னு உனக்கு தெரியுமாடா, நீ கேட்கல, நீ காலேஜ் போனவனுக்கு கேட்கல.
0: சரி,
1: கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆமாம் எனக்கு இதெல்லாம் கேட்க டைம் இல்லாமா அப்படின்ற, நீயே கேட்டுக்க, நீயே வச்சுக்க, எனக்கு டக்குன்னு சொல்லி அனுப்பிவிடுமா அப்படிமே, அப்புறம் அது முடிச்சு 2 நிமிஷம் பொறுத்து கிடக்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு.
0: சரி,
1: நைஸ் பண்ணிக்கிறது.
0: என்னைக்காச்சும் உங்கள் பையன் வந்து நம்ம பண்பலை கேட்பாரா?
1: அவன் சில கேட்பான், எப்படின்னா பாட்டு இந்த சாயந்தரம் சித்திர செவானம் அது கொஞ்சம் கேட்பான்.
0: சரி,
1: நைட்டு இந்த பசங்கள்லாம் பேசுவாங்கல்ல,
0: இளமை பேசி
1: பேசுது அது கொஞ்சம் கேட்பான். கேட்டுட்டு நான் உடனே நீ போன் எம்மா அதெல்லாம் பேச மாட்டேன், அவங்க சொல்கிறது மட்டும் கேட்டுக்க,
0: நான் வந்து கேட்கறது மட்டும்தான்மா, அப்படி பேசுறதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க,
1: பேச வரமாட்டேன், பயப்படா, எனக்கு இதே வேண்டாமா, நான் கேட்டுக்கிறேன்றேன், அது மட்டும் கேட்பான், அவ்வளோதான் போதுமான்றான். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருவான்.
0: சரிம்மா, நீங்கள் தொடர்ந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சியை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, நீங்கள் வந்து காலையிலேருந்தே வந்து எல்லா நிகழ்ச்சியுமே கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து தங்கள் அன்புடைய நிகழ்ச்சி ஆகட்டும், இப்போ வென்றார் வந்தார் ஆகட்டும், இப்போ மற்றவங்க பேர் வரும்போது அதை கேட்கும்போது நம்ம பேர்லாம் அதில் வராதா, நம்மளாம் போய் பேச மாட்டோமா அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க?
1: இல்லை, நம்மளும் இதில் வரணும், அவங்க இதெல்லாம் வந்திருக்கு, நம்மளும் முயற்சி பண்ண, நம்மகிட்டே திறமை இருக்குது, நம்மளும் முயற்சி பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எழுதுவோம். கேட்கும் போலாம், சரி இப்படியே கொஞ்ச நாள் கேட்டுகிட்டே இருந்தேன், அப்புறம் எனக்குள்ளேயே ஒரு மனசில் கேட்டு கேட்டு ரொம்ப இதாகிடுச்சு, நம்ம எழுதணும் வைக்கணும் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு இது வந்துதான் உயிரெழுத்து. நான் அதில் யாரும் எழுத சொல்லி எழுதுனேன்.
0: சரி,
1: இது மட்டும் தான் தங்கள் நண்பர்களுக்கு தான் அவர் எழுத சொன்னார், கீரங்குடி அசோக்குமார்
0: உயிரெழுத்து வந்து நீங்களா எழுத,
1: ஏன்னா தினமுமே பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, 3 மணிக்கு தினமும் போடுறாங்க, நம்ம எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே மனசில் பகிர்ந்துச்சு, எழுதி போட்டேன். எனக்கு வந்து அன்னைக்கு நிகழ்ச்சி, என்னோடய நிகழ்ச்சி வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒளிபரப்பு கேட்ட கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இதை கேட்டு ரொம்ப பேர் வந்து என்னையே, அகிலா இன்னைக்கு நீ இது எழுதி போட்டிருக்க, நான் உன்னோட நிகழ்ச்சி வந்திருக்க அப்படின்னு, அம்மனா அவங்க கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கிடச்சிச்சு, கோடை பொருளும் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷம் பட்டிருக்கேன்.
0: நீங்கள் முயற்சி செஞ்சு உயிரெழுத்துக்கு வந்து பாடல்கள் தொகுப்பு எழுதி அனுப்புனீங்க, உங்களோட தொகுப்பும் காற்றலையில் வந்துச்சு, அந்த உயிரெழுத்து நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பண்பலை சொந்தங்களும் நிறைய கூடியிருக்கு. சரி, இதே மகிழ்ச்சியோட உங்களோட விருப்பத்தில் என்ன பாடல் அடுத்த பாடல் கேட்கலாம்?

0: மக்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்மலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறனா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இணைந்து வழங்குவோர்
7: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
9: எங்க செலக்சன் சரி?
10: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள்
11: வழங்கும்
12: நேரம் 2:51. கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார். இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டி அகிலா அம்மா அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கோடை பண்பலை கேட்கறத தவிர பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்க?
13: எனக்கு இதுதான் சிறந்த பொழுதுபோக்கு. இது இல்லாட்டி எனக்கு பைத்தியமாயிரும்.
12: அப்படிங்களா?
13: கரண்ட் கட்டாமதான் ரொம்ப கஷ்டமாயிரும்.
12: அந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க?
13: அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும், அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு எதையாவது மனசுல வர நிகழ்ச்சியை இந்த டயத்துல இந்த நிகழ்ச்சி ஓடும் அப்படின்னு அதை மட்டும் நினைச்சுக்கிட்டு துணி வெட்டுவேன், துணி தச்சு விட்டுருப்பேன்.
12: அப்படியே போயிட்டே
13: இருக்கு.
12: சரி, இப்ப வந்து நீங்க ஒரு முக்கியமா வந்து ஒரு பிளவுஸ் வெட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிருவோம். இப்ப வந்து நம்ம பண்பலையில வந்து ஒரு கருத்து நீங்க சொல்லியே ஆகணும். அந்த கருத்தை வந்து நீங்க எழுதணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? உடனே போய் அந்த கருத்தை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு வந்துருவீங்களா? இல்ல
13: லட்சம்
12: முடிச்சுட்டு அதுக்கு எழுதிக்கலாம்.
13: அப்புறம் மறந்து போயிருவேன்ல, அப்பவே பக்கத்துல நோட்டு தான் வச்சிருப்பேன்.
12: சரி, பக்கத்துல ரெடியா
13: வச்சிருக்கேன். ரெடியா இருக்கு, இங்கனக்குலயே நான் இருக்கிறேன், எல்லாமே எங்களுக்குலயே இருக்குது. அதனால சொல்ல சொல்ல டக்குன்னு எழுதுவேன். அப்ப அந்த டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எழுதிட்டு அந்த நிகழ்ச்சி முடிச்சா இப்ப சொல்லுங்க.
12: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையா ரொம்ப மகிழ்ச்சியா பேசினீங்க. இந்த நேரத்துல கவிதை ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, சொல்லுங்க.
13: சின்ன கைப்பு தான் சொல்ல போறேன், கவிதை எழுதிட்டு வரல. சின்ன கைப்பு இங்க வந்தா
12: இப்ப உங்களுக்கு வந்து தோணுனது
13: சொல்லுங்க.

0: மக்களின் இதயத்தில் வந்து குடியிருப்பது நமது பண்பலையே.
1: நமது பண்பலை, நமது கோடை பண்பலை நிகழ்ச்சிகளை எப்பவுமே கேட்கணும். தொடர்ந்து நிகழ்ச்சி குறித்து கடிதங்களும் நீங்க எழுதணும் அப்படின்னு இந்த நேரத்துல நாங்க கேட்டுக்கிறோம். இந்த நேரத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக உயிரே உனக்காக படத்துல இருந்து பன்னீரில் நினைந்த பூக்கள் மெல்ல சிரிக்கும், அது மாதிரி மனசு சிரிக்குது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அது கடவுளை பிரார்த்தனைக்கிறேன்.
1: பாடல் ஒலிக்கிறது, இப்ப கேட்கலாம்.

நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. இவ்வளவு நேரமும் உங்களோட கருத்துக்களை ரொம்ப இனிமையா, ரொம்ப அழகா, ரொம்ப மகிழ்ச்சியா பகிர்ந்துகிட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பா புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டி அகிலாமா அவங்களுக்கு நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும்

கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களோடு பொழிப்புறையும் இணைந்து வளமரும் நிகழ்ச்சியாக உயிரெழுத்து நிகழ்ச்சி வருமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் உற்பத்தி ஆலையை அமைக்க விக்ரம் சோலார் நிறுவனத்துடன் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் 87 அடியாக உயர்ந்துள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃப்ரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இலங்கை அணி சற்று முன்வரை 9 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 33 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அன்பு வணக்கம் நேயர்களே. அம்மா என்றழைக்கும் உயிர், ஆசை தீர அணைக்கும் உயிர், இன்ப துளிர் சிரிப்பது உயிர், ஈகை குணத்தில் ஒளிர்வது உயிர், உண்மை வழியில் நடப்பது உயிர், ஊக்கம் கொண்டு எழுவது உயிர், என்ன அலைகளில் மிதப்பது உயிர், ஏற்ற பாதையை தேடுவது உயிர், ஐயம் நீங்கி தெளிவது உயிர், ஒற்றுமை பாலம் அமைப்பது உயிர், ஓயா கடலாய் உழைப்பது உயிர், ஔடதமாய் பிறருக்கு உதவுவது உயிர், அக்தன தமிழ் மொழியோடு நிலைப்பது உயிர். இந்த உயிரெழுத்துக்கள் போல நம்ம வாழ்க்கை பயணமும் அன்போடும் பாசத்தோடும் என்றும் புன்னகையோடும் தொடரட்டும். இன்றைய நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களோடு பொழிப்புரையும் இணைந்து வளம் வருகிறது. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்னைக்கான உயிரெழுத்து நிகழ்ச்சியில நாமக்கல் மாவட்டம் சின்ன காக்காபேரியிலிருந்து திருப்பதி அவர்களின் தெரிவில் நிலா என்ற தலைப்பில் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு. வளர்ந்து வரும் புது புது பாடல்களுக்கிடையே என்றும் நெஞ்சில் நிறைந்தவையாய் கருத்துக்களை எடுத்து சொல்வதில் சமரசம் இல்லாமல் பல இசை ஜாம்பவான்களின் இன்னிசை கானங்களை தெரிவு செய்துள்ளார் சின்ன காக்காபேரி திருப்பதி அவர்கள். மறந்து போன மயக்கும் பாடல்களை அனைவரும் கேட்டு ரசிக்கலாம். தமிழ் திரை உலகில் பல பாடல்களை கேட்டு மகிழ்கிறோம். ஆனால் இன்னும் சில பாடல்கள் வான் மழை பொழியும் போது மண்ணுக்குள் மறையும் மழை துளிகள் போல அற்புதமான வரிகளோடும் ஆன்மாவை தொடும் இசையோடும் பாடல் பல உண்டு. அவற்றில் திருப்பதி அவர்களின் நினைவழிகளை மட்டுமல்ல அனைவரின் நினைவழிகளை தூண்ட போகும் பாடல் இதோ. சிநேகிதி திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாரதி அவர்களின் குரலில் தங்க நிலவே நீ இல்லாமல் பாடல் இதோ.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர்
4: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்ஷன் சரி.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள்
8: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
10: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நமக்கு இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம குழந்தைகளோட கால் வளைவை பத்தி பார்க்க போறோம். நிறைய இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பசங்க வந்து இப்போ எங்கிட்ட வந்து இந்த கால் வளைவு இதுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. மெயின் என்னன்னா, நார்மலாக வளைஞ்சிருக்க காலே. சில இது பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா காலை உள்பக்கமே வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து நம்ம கரெக்டான மாவுக்கட்டு போட்டு சரி பண்ணணும். இல்லைன்னா ஃபிசியாலஜிக்கல் வேல்கஸ் வேரஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து நார்மலாக இந்தந்த பீரியடில் இந்தந்த வளர்ச்சியில் கால் உள்பக்கம் வளையும், வெளிப்பக்கம் வளையும். ஸோ லாஸ்ட்டாக வந்து வெளிப்பக்கம் ஆங்கிளில் வளைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் காமனான நடக்கிற க்ரோத் விஷயம். சில குழந்தைங்களுக்கு ரேராக, 10 குழந்தைங்க இருக்குன்னா அதில் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து கால் உள்பக்கம் வளைய வேண்டியது வெளிப்பக்கம் வளையும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அதை பயந்துக்கிட்டு கூட்டு வருவாங்க. ஸோ பயந்துட்டு இந்த மாதிரி வளைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அவன் ஓடும் போது தடிக்கு உழுவுறான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும். அது குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மேலே வளைஞ்சிருந்தால் தான் அது வந்து ப்ராப்ளம். அதுக்கு வந்து சின்ன ஸ்டேப்ளர் மாதிரி, சர்ஜரி மாதிரி பண்ணுவோம். அது வந்து பெருசாக

0: ஒன்றும் வளைவு இருக்க மைல்டாக தான் இருக்குன்னா அது நாளடைவில் 7 வயசோ 12 வயசோ சில 14 வயசில் இதெல்லாம் இந்த ஏஜில் தானே கரெக்ட் ஆயிரும். பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் வந்து உள்பக்கம் வளைஞ்சிருக்கும், சிடிவின்னு சொல்கிறது. அதில் வந்து கரெக்டான டைமில் மாவு கட்டு போடுறது. ஸோ சில பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதை வந்து ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணும்போது 3வது கட்டு 4வது கட்டில் கால் நேர் பண்ணிடுவோம். பட் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இதை நேர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா திரும்ப வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து இந்த எலும்போட வளர்ச்சி வந்து கரெக்டான ஷூஸ், இதுக்கு வந்து சிடிவி ஷூஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளின்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் இது நிரந்தரமாக சரி பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்னா கரெக்டாக இனிஷியல் பீரியடில் வரும்போது கரெக்டான ஸ்ட்ரெச்சிங்கோ எக்ஸசைஸ் பண்ணி அந்த மாவு கட்டு போட்டுவிடுவோம். மாவு கட்டு போட்டு பீரியடிக்கலாக சிலது 10 நாளோ சிலதில் 2 வாரமோ இந்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷனில் இதை வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஷூஸ் இந்த மாதிரி கொடுத்து அதை ரெகுலராக ஃபுல் டைம் ஷூஸ் போட சொல்லுவோம். அடுத்தது வந்து நைட் டைமில் மட்டும் போடுறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவோம். ஒரு 3rd இயரில் பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகிருக்கும், திரும்பவும் அது வந்து வரதோ இதோ இருக்காது. அவங்கள 1 இயர் 1 இயர் 1 வந்து ஃபாலோ அப் மட்டும் வர சொல்லிகிட்ருப்போம். நான் கொடுக்குற ஷூஸ் மட்டும் அவங்கள யூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ இதுதான் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வளைவுகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால சில இது வளைவுகள் கால் முட்டியில் வளைஞ்சிருக்கிறத பற்றி ஏதாச்சும் பெருசாக இருந்ததுன்னா மட்டும் மருத்துவரை கண்டிப்பாக நீங்கள் அணுகி அதை வந்து தீர்த்துங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு எந்த விதமான வளைவாக இருந்தாலும் சரி, எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் உடனே மருத்துவரை எலும்பு டாக்டரை அணுகி, ஸோ இது வந்து சரிதானா, நார்மல் க்ரோத்தில் இருக்கிறதா இல்லை ஏதாச்சும் இருக்கிறதான்னு உங்கள் எலும்பு டாக்டரோ உங்கள் குழந்தைகள் டாக்டர் யார் பார்க்குறீங்களோ அவங்ககிட்ட கேட்டு இதை தெரிஞ்சுக்கங்க. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

நம் கோடி பண்பலை 100.5 இணைந்திருப்பது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில நாமக்கல் மாவட்டம் திருப்பதி அவர்களின் தெருவில் வளம் வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் புது புது பாடல் வந்த உடனே பழைய பாடல்களை கேட்க மறந்துடுறோம். ஆனால் காலத்தாலையும் தொழில்நுட்ப மாற்றத்தாலையும் அழிக்க முடியாத சில அற்புத பாடல்கள் உங்களுக்காக. 70 ஆண்டுகளுக்கு முன் வெளியான மஞ்சள் மகிமை படத்திலிருந்து புகழ்பெற்ற காதல் பாடல் ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா, குரல் வண்ணம் கண்டசாலா மற்றும் சுசிலா.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சி உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறலாம்,
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இணைந்து வழங்குவோர்
7: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
9: எங்க செலக்சன் சரி?
10: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனின்கள் செட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
12: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் H. அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்துல வருகின்ற ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டுகளிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள் ஜூலை 12 அன்னைக்கு முற்பகல் 11 முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

ஒரு பாடகர் தன் தாய்மொழியில் பாடி புகழடைவது இயல்பு. ஆனால் மொழிகளை எல்லாம் கடந்து குரலால் கட்டி போட்ட ஒரு மாபெரும் ஆளுமை இவர். இவர் நம் தமிழ் மொழியில் பாடி வரப்போகும் பாடலுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா குரலில் கற்பூரம் திரைப்படத்திலிருந்து திருப்பதி அவர்களின் மனதுக்கு நெருக்கமான பாடல் நிலவே உனக்கு குறையேது.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தின்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
4: ஆரம்பிக்கலாம்.

0: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
3: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல நவீன தொழில்நுட்பங்களையும் எலக்ட்ரானிக் இசை கருவிகளையும் பயன்படுத்தி பல பாடல்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இன்றைய காலகட்டத்துல எந்தவித நவீன வசதிகளும் இல்லாம தபேலா, ஹார்மோனியம், புல்லாங்குழல்னு ரொம்பவே சாதாரண இசைக்கருவிகள் வச்சு பிரம்மாண்டமான அனைவர் மனதிலும் காலத்துக்கும் அழியாத பாடல்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஏ எம் ராஜா மற்றும் பி லீலா குரலில், எஸ் ராஜேஸ்வர ராவ் இசையில் மிஸ்ஸையம்மா திரைப்படத்திலிருந்து வாராயோ வெண்ணிலாவே.

இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். நாமக்கல் மாவட்டம் சின்னகாக்காபேரி இலிருந்து திருப்பதி அவர்களின் தெருவில் உயிரெழுத்து நிகழ்ச்சி. அடுத்த பாடலாக தன் மாய குரலால் தனி முத்திரை பதித்த பழம்பெரும் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம் மற்றும் பன்முக திறமையாளர் பழம்பெரும் பாடகி பானுமதி அவர்கள் பாடிய இப்பாடல் மலரும் நினைவாக இருக்கும். இப்பாடலை அனைவரும் கேட்க விரும்பி எழுதியிருக்கிறார் திருப்பதி அவர்கள். மணிமேகலை திரைப்படத்திலிருந்து கண்களில் வெண்ணிலா.

அவர்கள் பாடிய இப்பாடல் மலரும் நினைவாக இருக்கும். இப்பாடலை அனைவரும் கேட்க விரும்பி எழுதியிருக்கிறார் திருப்பதி அவர்கள். மணிமேகலை திரைப்படத்திலிருந்து கண்களில் வெண்ணிலா.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
3: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்கள் MRI, CT, Echo, TMT, ECG, Ultrasound, X-ray, Audiometry, BMD, PFT, Thyroid, Pap smear, Mammogram பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT scan இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர்
6: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்சன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
4: இன்று மாலை 4:30 பூமாக்ஸ் பனின்கள்.

0: செய்கின்றார்கள். வழங்கும் வண்ணத்தூரிகை
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்னைக்கான உயிரெழுத்து நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் சின்ன காக்காபேரியிலிருந்து திருப்பதி அவர்களின் தெரிவில் நிலா என்ற தலைப்பிலே எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து கேட்கலாம்.

0: விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர்
4: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
2: இன்று மாலை 4:30 பூமாக்ஸ் வணிகர் ஜெட்டிகள்
8: வழங்கும் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னவர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 நாமக்கல் மாவட்டம் திருப்பதி அவர்களின் தெருவில் நிலா என்ற தலைப்பில் உயிரெழுத்த நிகழ்ச்சி. தெலுங்கில் பல பாடல்கள் பாடி பரிசு பெற்ற இவர் தமிழ் மொழியிலும் பல பாடல்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இசைக்கு மொழியில் என்ன சொல்லுவாங்க, அதை நிஜமாக்கியவர். முதியோர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு அழகான தத்துவ பாடல். அவர்களுடைய கடந்த கால நினைவுகளையும் வாழ்க்கையின் அனுபவங்களையும் அழக வருடி செல்லும் பாடல் ஆக இன்ப நிலாவினிலே. மாயபசார் படத்திலிருந்து கண்டசாலா மற்றும் பீஸ் லீலாவின் மயக்கும் குரலில்

0: ருக்மணி வா.
1: என்னது எங்கே?
0: சொல்கிறேன், வா வா.
2: மகாபிரபு, ஸ்ரீ யுவராணியார் அபிமன்யு அவர்கள் ஓரத்தில் பாடிக்கொண்டே போகிறார்கள் பிரபு.
3: எப்படி சென்றார்கள் பாருங்கள்.

0: பாவம், இவர்களை பார்த்து காவலர்கள் நம் குழந்தைகள் என்று நினைத்து விட்டார்கள்.
1: கால மகிமை இல்லை என்றால் சிறிய பெண் போல் இந்த ருக்மணிக்கு இன்னும் எதற்கு இந்த விளையாட்டு?
0: கால மகிமை அல்ல, இயற்கையின் மகிமை. வெண்ணிலவிலே, வீசும் தெந்தலிலே, ஆஹா, இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். வா, சற்று உல்லாசமாக சென்று வருவோம்.

0: மகிமை இல்லாவிட்டால் என் தமக்கைக்கு இந்த வயதில் இந்த ஓட விளையாட்டதற்கு?
1: குதூகலமான கட்டத்தில் புதர்க்கம் கூடாது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இணைந்து வழங்குவோர்
5: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்ஷன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
3: இன்று மாலை 4:30 பூமாக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள்
9: வழங்கும்
10: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திருப்பதி அவர்களின் தெரிவில். நம் தமிழ் சினிமாவில் நிலாவை வச்சு எத்தனையோ 1000 பாடல்கள் இருந்தாலும் காதலுக்கு நிலா, தாலாட்டுக்கு நிலா, சோகத்துக்கும் நிலா, தத்துவத்திற்கும் நிலா, கவிஞர்களும் பாடல்களும் விந்தை செஞ்சிருக்காங்கல்ல. அதில் இந்த தங்கமான பாடலை அனைவருக்காகவும் கேட்டிருக்கிறார் சின்ன காகாபேரி திருப்பதி அவர்கள். மகேஸ்வரி திரைப்படத்திலிருந்து தங்க நிலாவில் கெண்ட 2 பாடல்.

அடுத்ததாக நமது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திருப்பதி அவர்களின் தெரிவில் அடுத்த பாடலாக தமிழ் திரையுலகின் பொற்காலம்னு சொல்லப்படுற தொடக்க காலகட்டத்தில் தங்களின் வெண்கல குரலாலும் தனித்துவ உச்சரிப்பாலும் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் வசம் ஈர்த்த கண்டசாலா பிலீலா அவர்கள் 72 ஆண்டுகளுக்கு முன் பாடிய இவரின் பாடல் தனி சிறப்பு பெற்றது. மனதுக்கு மகிழ்வை கொடுத்த பாடல். அனைவருக்காகவும் தெரிவு செய்துள்ளார் திருப்பதி அவர்கள். பிரேம பாசம் படத்திலிருந்து ஓஹோ வின்னிலாவே பாடல். இந்த இனிய பாடலை கேட்டு ரசிப்போமா?

கோடைப்பாட்மலை நொறுப்புழி ஐந்தின் உயிரெழுத்து நிகழ்ச்சியை நிலா என்ற இரண்டே எழுத்தில் இசையால் நம் அனைவரின் உள்ளம் கொண்டு சேர்த்த நாமக்கல் மாவட்டம் சின்ன காக்காபேரி திருப்பதி அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்கிறது கோடைப்பாட்மலை நொறுப்புழி ஐந்து. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், நான் உங்கள் பத்மா நீலமணி. இனி விறுவிறுப்பான கேள்விகளுடன் கொடைப்பண்பலை நொறுப்புள்ளி ஐந்தில் வண்ணத்தூரிகை.

0: கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்,
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
1: வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP College of Engineering and Technology, Autonomous.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்ஷன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
6: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP College of Engineering and Technology, Autonomous ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
9: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. Contact 8939 8085 74.

அறிவை தேடுபவர்களுக்கு உலகமே ஒரு புத்தகம். அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பக்கம், ஒவ்வொரு தகவலும் ஒரு புதிய பாடம், ஒவ்வொரு கேள்வியும் ஒரு புதிய சிந்தனை. சிந்தனைகளுக்கு சிறகுகளை கட்டி உங்கள் அறிவு பயணத்தை இனிமையாக்கிட இது நம் கோடை பண்பலை 100.5 பண்பலைக்கழகம். நிகழ்ச்சியில் அன்பு நேயர்கள் வரலாம். பண்பலையின் இந்த எண்களில் அறிமுக உள்ளங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமான நேயர்கள் 24 24 26 மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க 290 333 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5.

0: உங்களோடு இணைகின்றோம்.
1: நான் உங்கள் பத்மா நீலமணி.
0: அன்னலக்ஷ்மி இனிய வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் நேயர்களே.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பா பதில் சொல்லும் நேயருக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகை வழங்கும் சிறப்பு பரிசும், நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர்களுக்கு கோடை பண்பலை 100.5 வழங்கும் பரிசும் காத்திருக்கிறது. பரிசும் கொடுக்க போறோம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டும் தரப்போறோம், கேள்வியும் கேட்க போறோம். இப்போ யாரு இணைப்புல காத்திருக்காங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், வாங்க.

0: வணக்கம்
1: வணக்கம் ஹலோ
0: வணக்கம் இனிப்புல வந்துட்டீங்க பேசலாம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். இதே உற்சாகத்தோட உங்களுக்கான கேள்வி தயாரா இருக்கு, கேட்டுலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: 2026 ஆண்டில், அதாவது இந்த வருஷத்துல 52வது G7 உச்சி மாநாடு எந்த நாட்டுல நடந்துச்சு?
1: G7 உச்சி மாநாடு பிரான்ஸ் தலைவர் பிரான்ஸ் நடந்துச்சு.
0: சரிங்க, இந்த உச்சி மாநாடு எந்த தேதியில நடந்துச்சு?
1: நாடுகள்
0: உறுப்பினரா இருக்கிறாங்க. என்னது தெரிஞ்ச நாடுகளா சொல்லுமோ அதெல்லாம் வருதா? நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படிதானே தெரிஞ்ச நாடா சொல்றீங்க? அதெல்லாம் இருக்குதான்னு பாத்துக்கோங்கன்ட்டு சொல்லுங்க. G7 எத்தனை நாடுகள் இருக்காங்கன்றத சொல்லுங்க.
1: அமெரிக்கா இருக்கு மேடம்.
0: சரி, ஆமா,
1: அமெரிக்கா ஒண்ணு,
0: பிரிட்டன் சொல்லி கொடுக்கறாங்க உங்களுக்கு பத்மா. பிரிட்டன் இருக்குன்னு சொல்லி கொடுக்கறாங்க உங்களுக்கு பத்மபிரியா. பிரிட்டன், கனடா,
1: பிரிட்டன், கனடா. அவ்வளவு தெரியுது மேடம்.
0: பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி,
1: இதெல்லாம். ஜப்பான் ஒண்ணு, இன்னொன்னு ஜெர்மனி ஒண்ணு மேடம்.
0: சரிங்க, இந்த மாநாடு எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியுங்களா?
1: அதாவது உலகளாவிய சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காக இருக்கு மேடம்.
0: செயற்கை நுண்ணறிவு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, காலநிலை மாற்றம், எரிசக்தி பாதுகாப்பு. சரிங்க, இந்த மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா June 15 June 17 வரை நடந்தது. சரிங்களா, என்ன பாடலுங்கயா கேட்கலாம்?
2: பரிசு பாடல்களும் பரிசும் காத்துட்டு
1: இருக்கேன்.
0: என்ன பாடல் மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க.
1: பாட்டு வாத்தியார் படத்திலிருந்து நீதானே நாள்தோறும் நான் பாடுபாடும்.
0: சரி, உங்களுக்கான பரிசு காத்துட்டு இருக்கு. சரியா,
1: நன்றி, நன்றி.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriTech 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: AgriTech 2026, கொடிசியா, கோவை.
7: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் கையாடு நடிக்கும் இதய முரளி நாளை முதல்.
8: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
10: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
11: புதுசுதான்.
10: எப்படி வாங்க?
11: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
10: அது எப்படி?
11: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
10: தங்க விலை ஏறனா?
11: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
10: அப்ப விலை குறைஞ்சா?
11: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
10: ஹே சூப்பர்.
11: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
10: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
12: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
13: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை

0: உங்களுடைய பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: அனில் பாஸ்தா,
0: தாராபுரம், VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
6: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:15. நாம் இணைந்திருக்கின்றோம் வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம். இரண்டு அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் மேடம். புதுப்பாடு மாவட்டம் பொன்னமராசா கீரங்குடி கிராமத்துல இருந்து அசோக்குமார் பேசுறேன் மேடம்.
6: அசோக்குமார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
7: சொல்லுங்க மேடம்.
6: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கயா?
7: நான் டிசைன் ஒர்க்கரா இருக்கேன் மேடம். டிசைன் ஒர்க்கரா இருக்கேன் மேடம்.
6: ஆ, உங்களுக்கு தான் இந்த சரியான கேள்வி நினைக்கிறேன். சரி, சினிமாவுல உயரிய விருது எதுன்னு சொல்லுவாங்க?
7: சினிமாவுல
6: உயரிய விருது என்னவா இருக்கலாம்? இது ஒரு ஹிந்தி ஒரு பேர்னு கூட வச்சுக்கோங்களேன். தெரியலையா? சரி, எந்த ஆண்டு குடுக்க தொடங்கினாங்கன்னு தெரியுமா ஏதாவது? மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நடிகருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த நடிகர் பேரை சொல்லுங்க, நாங்க என்ன விருதுன்னு சொல்லிடுறோம். மலையாள நடிகருக்கு கொடுத்திருக்காங்க. கேரளா. அது யாருக்கு கொடுத்திருக்காங்க? பண்பலைக்கழகம் வாங்க. வணக்கம்.
8: வணக்கம் மேடம். கரூர் மாவட்டம் வாங்கப்பாளையம் தாமிநாதன் பேசுறேன் மேடம்.
6: பெயர் மட்டும் சொல்லுங்க. சாமிநாதன். உங்களுக்கான கேள்வி பிரியா வச்சிருக்காங்க, கேக்குறீங்களா?
0: சினிமாவில உயரிய விருது கேட்டிருந்தோம். சினிமாவில உயரிய விருது எது? சினிமா துறையில உயரிய விருது.
8: தேசிய விருதுங்களா?
0: தேசிய அவார்டு. அவார்டு மாதிரின்னு சொல்லுவாங்க. தேசிய விருது
8: அவார்டு மாதிரிங்களா?
0: தெரியலங்களையா? சரி, அந்த நடிகராவது சொல்லலாமே. 2025 எந்த நடிகருக்கு கொடுத்தாங்கன்ற அந்த நடிகரோட பேராவது சொல்லலாம். என்னங்கய்யா?
8: கேரளா.
0: கேரளா மாநிலம் சொல்லிட்டேன் நானு. இதை விட என்ன? அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, எல்லாரும் மம்முட்டியே சொல்றேன். ரொம்ப பிடிச்ச நடிகரோ.
9: ஒரே கூச்சம்
10: பல்படி.
11: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
12: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
11: எப்படிமா?
12: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
11: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாரா.

0: TVS சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறினா
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: Zenima Media and Entertainment Limited, Dinesh Raj தயாரிப்பில் பவிஸ் நாராயண் நடிப்பு லவ் ஓ லவ் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
1: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் நாமக்கல்.
2: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
3: எங்க செலக்சன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
0: வழங்கிய வண்ணத்து
2: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. Contact 8939 808574.

0: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ண தூரிகை.
3: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:32. நாம் இணைந்திருக்கின்றோம் வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
5: கோடை பண்பலைக்கு இனிய மாலை வணக்கங்க மேம்.
4: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
5: எடப்பாடியிலிருந்து எடப்பாடி வேமனையிலிருந்து யுவராணி பேசுறேங்க மேம்.
4: எப்படி இருக்கீங்க யுவராணி?
5: நல்லா இருக்கேங்க மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம் யுவராணி. நீங்க கேட்டீங்கன்னு எல்லார்ட்டே சொல்லிடுறோம், சரியா?
5: சரிங்க மேம், சரிங்க மேம்.
4: சரி, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, சாம்ப்ராட் சம்பிரதி சமண அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் யாரால் திறந்து வைக்கப்பட்டது?
5: மேம், அது நம்ம நாடுங்களா இல்ல வெளிநாடுங்களா?
4: நம்ம நாட்டுலதான்.
5: நம்ம நாட்டுலங்களா?
4: நம்ம இந்தியால இருக்க ஒரு மாநிலத்துலதான் ஒரு தலைவர் வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க அந்த அருங்காட்சியகத்தை.
5: அப்படிங்களா?
4: இது வந்து சமண அருங்காட்சியகம்.
5: சமண அருங்காட்சியங்களா?
4: பதில் கண்டுபிடிக்க முடியுதா யுவராணி? சொல்லுங்க.
5: முயற்சி பண்றேங்க மேம். இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா முயற்சி பண்றேங்க மேம்.
4: இன்னும் என்ன சொல்லணும்? நீங்க பதிலே சொல்லுங்கன்னு சொல்லாம சொல்றீங்க,
5: அப்படிதானே?
4: அதாவது சாம்ராட் சம்பிரதி அப்படின்றவர் யாருன்னா அசோகரோட பேரன். இதுக்கு மேல உங்களுக்கு இன்னும் குறிப்பெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. சரி, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். நன்றிங்க யுவராணி. இது கோடை பண்பலை 100.5 வண்ண தூரிகையில் பண்பலை கழகம். வாங்க, வணக்கம்.
6: மாலை வணக்கம்மா.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து ரங்கசாமிங்கம்மா.
4: ரங்கசாமி ஐயா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கோம்மா, நீங்களே எப்படி இருக்கீங்க?
4: நாங்க அனைவரும் நலமா இருக்கிறோம். சரி, இப்போ வந்து யுவராணி அவங்க கிட்ட கேள்வி கேட்டோம், அதே கேள்விதான். சாம்ப்ராட் சம்பிரதி சமண அருங்காட்சியகம் எந்த மாநிலத்துல யாரால திறந்து வைக்கப்பட்டது? ஒரு மாநிலத்துல வந்து ஒரு தலைவர் வந்து சமண அருங்காட்சியகம், அந்த அருங்காட்சியகத்தோட பேர் வந்து சாம்ப்ராட் சம்பிரதி. எந்த மாநிலம்னு கேக்குறோம், அவ்வளவுதான் கேள்வி. இந்தியால இருக்க ஒரு மாநிலம் தாங்க.
6: சாம்ராட்டுங்களா?
4: சாம்ப்ராட் சம்பிரதி சமண அருங்காட்சியகம்
6: கர்நாடகாவுலமா?
4: இல்லைங்களே.
6: இல்லைங்களா?

0: சரி, வர நேயர் சரியா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நேயரை கூப்பிடலாம் வாங்க. வணக்கம், பண்பலை சொல்லும் நேரம். மாலை 4:34.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணோம்.

0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
2: பூமக்ஸ் இனோவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:36. இது கோடை பண்பலை 100.5 வண்ண துறையில் பண்பலைக்கழகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: இசை வசந்தம் வீசிக்கொண்டிருக்க இனிய பண்பலை 100.5 மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ்.
0: பதில் சொல்லுங்க, கேள்வி உங்களுக்கு கேட்க வேணாம் அப்படிதானுங்க
1: மேடம்? குஜராத் மாநிலம் மேடம்,
0: குஜராத்ல
1: வந்து நரேந்திர மோடி பிரதமர் அவங்க வந்து திறந்து வச்சாங்க மேடம், மார்ச் 31.
0: சரியா சொல்லிட்டீங்க சுரேஷ். என்ன பாடலுங்க கேட்கலாம்
1: மேடம்? கருத்தம்மா படத்துல இருந்து பச்சை கிளி பாடும் பாட்டு, அந்த பாட்டு மேடம்.
0: ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ?
1: மியூசிக் ரொம்ப அருமையா இருக்கு மேடம் கேட்கவே.
0: சரி, ரெண்டு லைன் எங்களுக்காக பாடுங்களேன்
1: மேடம். பாட வராது மேடம், பாட்டா அப்புறம்
0: கேட்டு. ஜிகே க்வெஸ்சனுக்கு சரியா பதில் சொல்றாலும் ஒரு 4 லைன் பாட மாட்டீங்களா?
1: இல்ல மேடம், வேணாங்க மேடம், கேக்குறவங்களா அப்புறம் நிகழ்ச்சி கேட்காத ஆஃப் பண்ணிட்டாங்களா?
0: சரி, அருமையா பதில் சொன்னீங்க. அதாவது இந்த அருங்காட்சியகம் வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் குஜராத் மாநிலம் கோபா கிராமம் காந்தி நகர்ல தான் திறந்து வச்சாங்க. சாம்ராட் சம்பிரதின்றவர் வந்து அசோகரோட பேரன். அருமையா பதில் சொன்னீங்க சுரேஷ், நன்றிங்க. இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது கோடை பண்பலை 100.5.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவ கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
2: முகாமில் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ரா சவுண்ட், எக்ஸ்ரே பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்படும்.
1: இம்முகாம் July 20 வரை மட்டுமே நடைபெறும்.
2: காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவ கல்லூரி, இளையம்பாளையம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்

0: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:43. இது கோடை பண்பலை 100.5 வண்ண தூரிகையில் பண்பலை கழகம். நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்டுட்ருக்காங்க, சரியான பதிலையும் சொல்லிட்டுருக்காங்க. இப்போது யார் இணைப்பில் வந்திருக்காங்கன்னு கேட்டலாமா பிரியா? வாங்க.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம்.
1: தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் வடக்கு தருமூர் மாணிக்கவாசன் பேசுகிறேம்மா.
0: மாணிக்க வாசம்.
1: ஆமாம்மா, மாணிக்க வாசகம்.
0: ஆ சரிங்கய்யா. இன்னைக்கு பண்பலை கழகம்ல உங்களுக்கான கேள்வி இதோ வருதுங்கய்யா. கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் எந்த கவிதை படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? அதாவது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவரோட ஒரு கவிதை படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அது அந்த கவிதையோட பெயர் என்னன்னு கேட்குறோம். கவிதை தொகுப்போட பெயர் என்னன்னு கேட்குறோம். மனித வாழ்க்கையோட காதல், இயற்கை, ஆன்மீகம், மனிதநேயம், சமூக சிந்தனைகள், இதெல்லாம் வந்து ஆழமா பதிவு செய்த கவிதை தொகுப்பு.
1: அன்பு, பாசம், பண்பு எல்லாம் நிறைஞ்சி இருந்ததா இருக்கும்.
0: அதேதான், அப்படிதான். ஆமா, விடை கண்டுபிடிக்க முடியுதுங்களாயா? நம்மளா ஒரு தலை போச்சுக்கலாம்னு சொல்றீங்களா? சரி, இந்த புன்னகைக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். இப்போ அடுத்த நேயர் சரியான பதில் சொல்லுவாங்க, அவங்கள கூப்பிட்டுலாம். வாங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
2: நாமக்கல் மாவட்டம் பாண்டவங்கிலிருந்து வள்ளி பேசுறேம்மா.
0: வள்ளிம்மா, எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கிறோமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். சரியா,
0: வயல் புடிச்சு காட்டி போகும்போது நான் ஒரு வாரமா போட்டுட்டு இருக்கிறோமா.
1: பாத்தீங்களா, ஒரு வாரம் முயற்சி பண்ணி இன்னைக்கு பேசிட்டீங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட எந்த கவிதை படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? க்ளூ குடுக்கிறதுனா கவிதைக்கு புக்குக்கு பேருக்கலாம், எப்படி நம்ம க்ளூ குடுக்குது?
0: அந்த அளவுக்குலாம் நம்ம கவிதை படிக்கிற அளவுக்குலாம் நேரமும் இல்ல.
1: ஏதாவது யோசித்து சொல்லுங்களேன், கொஞ்சம் யோசித்து பாப்போம். இந்த பேரா இருக்குமோ அந்த பேரா
0: இருக்குமோன்ட்டு
1: நம்மளா ஒரு பேர் வச்சுக்கலாம்னு சொல்றீங்களோ?
0: கவிதையை பத்தி தெரிஞ்சாதானே அந்த பேரே சொல்ல முடியும்.
1: அதாவது வள்ளின் பேர் வச்சுட்டு நீங்க கவிதை மாதிரி சிரிக்கிறீங்க. சரியா, சரி, இப்ப அடுத்த நேராவது சரியா பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். வாங்க, வணக்கம். இது கோடை பண்பலை 100.5 மண்ண துருகியில் பண்பலைக்கழகம்.
2: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் ஹெச் அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்துல வருகின்ற ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டு களிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள் ஜூலை 12 அன்னைக்கு முற்பகல் 11 மணி முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தான். பூமெக்ஸ் இன்னர்வேர்.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்கின? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
4: தங்க விலையா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
4: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ்வோ லவ் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
7: ஆடி முடிக்கிற வரைக்கும் எவனுமே கிட்ட வரக்கூடாது, புரியுதா உங்களுக்கு?
8: ஆமா, பெரிய மேஜிக் ஆக்சன்.
7: ஆபீஸ் போக நீ என்னடா பண்றீங்க?

சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ். நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் வருகிற ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய் சிறப்பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேயர்களே, சங்கமிப்போம் கொண்டாட்டத்தில்.
1: இது கோடை பண்பலை 100.5 வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம். பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:54. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: சுபாஷினி பேசுறேங்க.
1: சுபாஷினி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. சுபாஷினி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரி, என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா? தெரியுது, உங்க குரல்லே தெரியுது. உங்களுக்கு கேள்விக்கான பதில் தெரியுமா? கேள்வி கேக்குறேன் அக்கா. பதில் சொல்லுங்க அப்போ. ஆலாபனை
2: என்ற
1: ஆலாபனை என்ற கவிதை தொகுப்பு தான். அருமையா பதில் சொன்னீங்க. சுபாஷினிக்கு வாழ்த்துக்கள்.

0: பிரியா,
1: உங்களுக்கான சிறப்பு பரிசனை வழங்குவோர் வந்து மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கு தங்க நகை மாளிகை வழங்கும் சிறப்பு பரிசு சேலம் சுபாஷினி அவர்களுக்கு தான்.
0: அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்ற நேயர்களுக்குமே பரிசு வந்து நம்ம கோடை பண்பலை 100.5 தருதுங்க.
2: வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையும் மொத்தமாய் வாங்கிட மணப்பெண்ணின் மாணிக்க தேர் மூவா மாணிக்கமன்கு நிலக்கோட்டை.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: சென்னை பிரிய பண்பலையில் காதோரம் பேசும் கவிதையாய் சித்திரச்செவ்வானம் வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாட்டின் வளர்ச்சிக்கு கடல்சார் பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புத்தாக்கத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக உலக முதலீடு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தொலைத்தொடர்புத்துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃப்ரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டாலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இலங்கை அணி சற்று முன் வரை 32.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. அழகான மாலை பொழுது, வெண்மேகங்களின் கொஞ்சலில் துளி துளியாய் விழும் மலைத்துளிகள். ஆதவனும் மேகங்களை கண்டு ஒளிந்து கொள்ளும் வேளையில் கோடை பண்பலை 100.5 சிவக்கிறது சித்திரச்ச வானம். நிகழ்ச்சிகள் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 100.5 சித்திரச்ச வானம் நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று கன்னியாகுமரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட நேர்கள் மட்டும் பங்கேற்கலாம். இன்றைய நினைவே சுகத்தில் இணைந்திருக்கின்றோம் சித்திரச்ச வானம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர்

0: தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
3: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
4: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
3: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
4: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
5: கவுன்சிலிங் கோட் 4959.
3: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
6: இசை பூந்தோட்டம் கோடை பண்பலை 100.5 பூத்துக் கொண்டிருக்கிறது சித்திரச் செவ்வானம். நேரம் மாலை 5:10. ஒவ்வொரு நாளும் உன் பேச்சு, ஒரு நாள் கூட பேசாமல் இல்லை. முதல் சந்திப்பிலே என்னை கவர்ந்து விட்டாயே.

நேரம் மாலை 5:15. காற்றோடு கவி பாடி கொண்டிருக்கிறது கோடை பன்மலையின் 1.5 சித்திர செவ்வானம். வழித்துணைக்கு அழைக்கின்றேன் துணை வேண்டுமென்று. காலங்களும் கடந்து கொண்டிருக்கிறது துணை வேண்டி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
2: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ரா சவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 தேதி வரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
3: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கின்றோம். சித்திரச் செவ்வானம் நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு ஆசை கானங்களின் அரங்கேற்றமாய் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் வளம் பெற 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் காற்றலையில் வளம் பெறும்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
5: வாழ்த்து தின்றல்,
6: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
7: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
5: 27ஆம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
6: வருகிற ஜூலை 12ஆம் தேதி
7: ஞாயிற்றுக்கிழமை
6: பிற்பகல் 2:30
7: உதய விழா கொண்டாட்டம்
4: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
6: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
5: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
7: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
6: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
7: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
6: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். காற்றோடு கவி பாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1:05 சித்திர செவ்வானம். நேரம் 5:30. பகலில் வந்துவிட்டாள் பகல் நிலவாய், என்றும் நீதான் வரவில்லை, ஆனால் பூக்களும் உன்னை காண எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
3: நமது கோடை பண்பலை 100.5 நாளைய நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக, காலை 9 மணிக்கு வானவில் தலைப்பு பாராட்டுங்கள் ஏன், நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி, மாலை 3 மணிக்கு உயிரெழுத்து திருப்பூர் மாவட்டம் மகாலட்சுமி அவர்களின் தெரிவில், மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. இணைந்தே இருங்கள் கொடை பண்பலை 100.5
4: ஊர்கோலம்.
5: ஊர்கோலமா, எங்கப்பா போற? சொல்லவே இல்ல.
4: நான் போறது இருக்கட்டும், இவ்ளோ நேரம் நீ எங்க போயிட்டு வந்த?
5: ஆமாப்பா, இந்த வானவில் நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலையில பேசிட்டு வந்தேன்.
4: அப்ப சேர்ந்து போவோமா ஊர்கோலம்?
5: இப்ப இவ்ளோ நேரம் ஊர்கோலம் போறேன்னு பண்ண, இப்ப என்னையும் கூப்பிடுற, சேர்ந்து போலான்னு சொல்லி
4: வானவில் நிகழ்ச்சியில பேசிருக்கல்ல.
5: ஆமா,
4: பரிசு உனக்குதான்.
5: அப்படியா, பரிசு தராங்களா?
4: ஆமா, வர ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்துல 27வது உதய விழா கொண்டாட்டமா நடக்க இருக்கு. அதுல வர ஜூலை 11 வரைக்கும் வானவில் நிகழ்ச்சியில பங்கேற்கிற நேயர்கள் அனைவருக்கும் பரிசு. அது மட்டும் இல்ல, வண்ணத்துறைகளை சிறப்பா பங்கேற்கிற நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் காத்திருக்கு.
5: அப்ப எனக்கு கண்டிப்பா பரிசு இருக்கு.
4: நாமக்கல் வந்தாதான் அந்த பரிசு கிடைக்கும்.
5: அப்ப போயிடலாம்,
4: சேர்ந்து போவோமா.
6: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: நற்றினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 15, திரும்பிய குதிரை தொடர்ச்சி. அருள்மொழி ராணி ஒரு சமயம் மாமல்லபுரத்திற்கு வந்திருந்த போது குந்தவி அவளுடன் இருந்தாள். ஆனாலும் இரண்டு பேரின் மனோநிலைகளும் வெவ்வேறாக இருந்தன. இனி ஒரு நாள் அருள்மொழி ராணி ஓரளவு தன் இருதயத்தின் கதவை திறந்தாள். குந்தவியின் தந்தைக்கு தன்னை மனம் செய்து கொடுப்பதாக பேச்சு நடந்ததையும், தான் அதை தடுத்து பார்த்திப மகாராஜாவை கல்யாணம் செய்து கொண்டதையும் கூறினாள். விக்ரமனுடைய பிள்ளை பிராயத்தில் அவனுக்கு குந்தவியை மனம் முடித்து வைக்க தான் ஆசைப்பட்டதையும் தெரிவித்தாள். அப்போது குந்தவியின் உடம்பெல்லாம் புளங்காகிதம் அடைந்தது. ஆனால் பிறகு ராணி, அதெல்லாம் கனவாய் போய்விட்டது. பாக்கியசாலியான வேறொரு ராஜகுமாரனை நீ மணந்து சந்தோஷமாய் வாழ்வாய் என்று சொன்ன போது குந்தவிக்கு கோபமே வந்தது. இல்லை அம்மா, எனக்கு இல்லறத்தில் பற்று இல்லை. உலகத்தை துறந்து நான் சிவவிரதையாக போகிறேன் என்றாள் குந்தவி. அவள் அவ்விதம் கூறியதன் கருத்தை ராணி அறிந்து கொள்ளவில்லை. பிறகு ஒரு சமயம் குந்தவி, இளவரசர் விக்ரமன் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு கப்பம் செலுத்த இசைந்தால் இன்னமும் திரும்பி வந்து சோழ நாட்டுக்கு அரசராகலாமே என்று சொன்னபோது அருள்மொழி ராணியின் முகம் அருவறுப்பினால் சினிங்கிற்று. அதை காட்டிலும் விக்ரமன் செத்துப்போனான் என்ற செய்தி எனக்கு சந்தோஷத்தை அளிக்கும் என்றாள். மாமல்லபுரத்தில் அருள்மொழி ராணி தங்கியிருக்கும் போதுதான் ஒரு நாளைக்கு பழைய சிவனடியார் வந்து மகாராணியை பார்த்து பேசினார். அவர் பேசிவிட்டு திரும்பி போகும் சமயத்தில் குந்தவி அவரை பார்த்தாள். உடனே பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ராணியிடம் சென்று அந்த சிவனடியார் யார் என்று கேட்டாள். யார் என்று ராணியினால் சொல்ல முடியவில்லை. யாரோ பெரியவர், என் பதி வீரஸ்வர்க்கம் சென்ற பிறகு இவர்தான் எங்களுக்கு குலதெய்வமாய் இருந்து வருகிறார் என்றாள். குந்தவி மனத்திற்குள் குல தெய்வம் இல்லை, குல சனியன் என்று நினைத்து கொண்டாள். பின்னால் அருள்மொழி தேவி காவேரி சங்கமத்தில் கடலில் மூழ்கிய செய்தியும், அவளை யாரோ தூக்கிச் சென்றதாக வதந்தியும் காதில் விழுந்த போது, தூக்கி கொண்டு போனவர் அந்த போலி சிவனடியாராய்த்தான் இருக்க வேண்டும், ஏதோ கெட்ட நோக்கத்துடன் அந்த வேஷதாரி இத்தனை நாளாய் மகாராணியை சுற்றி இருக்கிறான் என்று நிச்சயம் செய்து கொண்டாள். இந்த துர்ச்சம்பவத்திற்கு சில காலத்துக்கு முன்புதான் குந்தவியின் தமையன் இலங்கையை வெற்றி கொண்டு திரும்பி வந்திருந்தான். அவன் தன் சகோதரியிடம் அளவற்ற வாஞ்சை வைத்திருந்தான். குந்தவி தன் உள்ளத்தை ஓரளவு திறந்து காட்டுவதும் சாத்தியமாய் இருந்தது. தன் சகோதரியின் மனோநிலையை உணர்ந்து மகேந்திரன் தானே செண்பகத்தீவுக்கு போய் விக்ரமனை எந்த சாக்கிட்டேனும் திருப்பி அழைத்து வர தீர்மானித்தான். இந்த எண்ணத்துடனே அவன் சக்கரவர்த்தியிடம் சாவகம், காம்போஜம் முதலிய கீழ் சமுத்திர தீவுகளுக்கு படையெடுத்து செல்ல அனுமதி கேட்டான். சக்கரவர்த்தி இதற்கு சம்மதியாமல், தமக்கே கடற்பிரயாணம் செய்யும் உத்தேசம் இருக்கிறதென்றும், அதனால் மகேந்திரன் யுவராஜ பதவியை வகித்து பல்லவ சாம்ராஜ்யத்தை பரிபாலிக்கும் பொறுப்பை வகிக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தினார். மகேந்திரனால் இதை மறுக்க முடியவில்லை. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மாலை நேரத்தை இசையால் வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நேரம் மாலை 5:45 நிமிடம். தென்றல் காற்றாய் என் மனதுக்குள் சென்று மெய்சிலிர்க்க வைத்தாயே, உன் முகம் மட்டுமே இப்போதும் தெரிகிறது.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இசையால் மாலை நேரத்தை வர்ணித்து இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இன்று உங்கள் நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சை பணம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: நாகர்கோவில் திருவன் பரிசாரம் 7 ரிஷிகளின் ஏக்கம் தீர்த்த எம்பெருமாள்.

திருவன் பரிசாரம் என்ற இத்திருத்தலம் அந்நாளைய தேச வரைபடத்தின்படி மலைநாட்டு பகுதி, அதாவது இந்நாளைய கேரள மாநிலம். ஆனால் இப்போது தமிழ்நாட்டு எல்லைக்குட்பட்ட நாகர்கோவில் மாவட்டத்தில் உள்ளது. வருவார் செல்வார் பண்பரிசாரத்திருந்த என் திருவாள் மார்வர்க்கு எந்திரம் சொல்லார் செய்வது என் ஒரு ஆர் சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு ஒருபாடு உழல்வான் ஓரடியானும் உளனன்றே என்று ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வாரால் மட்டுமே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் திருவன் பரிசாரம். பிரதான வளைவை கடந்து கோயிலுக்குள் செல்வோமா? நேரே தோன்றும் கருவறை விமானத்தை பிரகார சுற்றாக தரிசிக்கலாம். இடப்புறம் மூலவர், பின்புறம் சாந்த யோக நரசிம்ஹர், வலுப்புறம் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் அந்த விமானத்தில் காட்சி அருள்கிறார்கள். திருவாள் மார்பன் என்று போற்றப்படும் பெருமாளின் கருவறைக்கு வலது பக்கம் ராமர் சீதை லட்சுமணர் மூவரும் தனிச்சன்னதியில் கொலுவிருக்கிறார்கள். இவர்களுடன் விபீஷணர் அனுமன் குலசேகர ஆழ்வார் அகத்தியரையும் சேர்த்து தரிசிக்கலாம். பெருமாளுக்கு எதிரே கருடாழ்வார். கருவறை சுற்றில் கன்னிமூல விநாயகர் தரிசனம் அளிக்கிறார். அருகிலுள்ள சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசி அன்று காலை 5:30 முதல் பகல் 1 மணி வரைதான் திறந்திருக்கும் என்கிறார்கள். மாலையில் திறப்பதில்லையாம். இங்கு பகல் 10 நிகழ்வு கிடையாது என்றும் ராப்பத்து மட்டும்தான் அனுஷ்டிக்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் இங்கே கருட சேவை என்பது சிறப்பு நிகழ்ச்சி.

இந்த வைணவ கோயிலில் நடராஜர் விக்கிரகம் இடம்பெற்றிருப்பது வியப்பாக இருக்கலாம். அது மைனர் ஜடையாபுரம் என்ற தளத்தில் உள்ள கோயிலில் இருந்தது. சில பல பாதுகாப்பு காரணங்களுக்காக இங்கே வைத்து பராமரிக்கப்படுவதாக சொல்கிறார்கள். கருவறையில் திருவாள் மார்பன் நான்கு கரங்களுடனும் சங்கு சக்கரதாரியாக அமர்ந்த கோலத்தில் நெடுதியர்ந்த தோற்றமாக காட்சியளிக்கிறார். அவரை சுற்றிலும் சப்த ரிஷிகள் அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே ரிஷிகள் எப்படி வந்தார்கள்? இந்த ஏழு ரிஷிகளும் திருமாலை தரிசிக்க வேண்டி தவம் இருந்தார்கள். மலைய பர்வதத்தின் தெற்கு பகுதியில் ஞானாரண்யம் என்ற வனத்தில் பிரக்ஞா நதி கரையில் அத்ரி முனிவரின் தவச்சாலை ஒன்று இருந்தது. அங்கேதான் இவர்கள் தவம் மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது ஓர் அசரேரி இங்கிருந்து வடமேற்கு திசையில் சென்றால் விஷ்ணு பாதம் என்று சொல்லப்படும் சோம தீர்த்தம் ஒன்று உள்ளது. அந்த கரையில் அரச மரத்தடிக்கு சென்று தவம் ஏற்றினீர்களானால் உங்கள் எண்ணம் ஈடேறும் என்று அறிவித்தது. உடனே முனிவர்கள் அந்த தலத்துக்கு சென்றார்கள். தவம் இருந்தார்

0: கண்டார்கள். அசரீரி பழிக்க கண்டார்கள். ஆமாம், அங்கே அவர்கள் எதிர்பார்த்தபடி மகாவிஷ்ணு நான்கு கரங்களுடன் அமர்ந்த நிலையில் அவர்களுக்கு தரிசனம் வழங்கினார். இந்த பெருமாள் திருவாள் மார்வன் என்று அழைக்கப்படுவதையும் அறிந்து கொண்ட அவர்கள் தங்களுக்கு காட்சி கொடுப்பதைப் போலவே அனைத்து பக்தர்களுக்கும் இதே திருவாள் மார்பனாக காட்சியளித்து அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு சாட்சியாக இப்போதும் அவர்கள் அவருடைய கருவறையில் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். ஹிரண்ய சம்ஹாரத்துக்கு பிறகு நரசிம்மமூர்த்தியின் அடங்காத கோபம் அவரை பல இடங்களுக்கும் அலைக்கழிக்க அப்படி இந்த தளத்துக்கு வந்த அவரை மகாலட்சுமி எதிர்கொண்டாள். உடனேயே சாந்தமானார் நரசிம்மர். அது மட்டுமல்ல, இதே தளத்தில் அந்த திருமகளை தன் மார்பகத்தில் ஏந்தி கொண்டார். அதனாலேயே திருவாள் மார்பன் என்ற பெயரும் கொண்டார். இப்படி பெருமாளோடு ஒன்றிவிட்டதால் இக்கோயிலில் தாயாருக்கென்று தனிச்சன்னதி இல்லை. திருநெல்வேலி நாகர்கோயில் பாதையில் நாகர்கோயிலுக்கு வடக்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவாள் மார்பன் திருக்கோவில்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5. பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கோவில்ல சிற்பங்களை பார்த்து ரசிக்கிறது ஒரு வகை, எல்லாத்தையும் விடாம தொட்டு கும்பிட்டுக்கிட்டே போறது ஒரு வகை, இவை எல்லாமே இருக்கட்டும். கல்கத்தாவுக்கு நான் ஒரு முறை போயிருந்தப்ப அங்கிருந்த அந்த ஒரு ஓவிய கூடத்தில் ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்து நான் ஒரு நிமிஷம் உண்மையிலே அதிர்ச்சியில் நின்னேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் மதுரையில் இருக்கக்கூடிய புதுமண்டபம்னு சொல்லக்கூடிய இடத்த பற்றிய படம் அது. இன்னைக்கு அந்த புதுமண்டபம் இருக்கிற நிலைமைக்கும் அந்த படத்தில் இருக்கிற நிலைமைக்குமான வேறுபாடு பார்த்து நான் வியந்து போனேன். இப்போ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தீங்கன்னா அந்த சிற்பத்தினுடைய அழகு அத்தனை இருக்குது. நாம் கோவிலுக்கு போகிறபோது சாமியை நோக்கி போகிறோம், வணங்குறோம், எல்லாம் பார்க்குறோம். ஒரு நிமிஷம் சிற்பத்தை பார்க்கணும். வெளிநாட்டுக்காரர்கள் வந்த உடனே சிற்பத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது, இது என்ன அருமையாக இருக்குது, இது எப்படி செஞ்சாங்கலாம் கேட்குறாங்க. நம்ம அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. நான் வெளிநாடுகளில் போகிறபோது என்னை கூப்பிட்டு போய் காட்டுவாங்க, இந்த சர்ச் இருக்கு பாருங்கள், இது வந்து 200 வருஷம் பழசு, அந்த நூலகம் இருக்கு பாருங்கள் 300 வருஷம் பழசும்பாங்க. நான் சொல்லுவேன், எங்கள் ஊருக்கு வாங்க ஐயா, தடிக்கு விழுந்தால் 1000 வருஷம் பழசு, நாங்கள் 1000 வச்சுருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே இந்த மாதிரியான சிற்பங்களை பார்க்குற போது எப்படி இதை செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு எண்ணம் வருது. கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊர் இருக்குதுங்க, ஆச்சரியமான இடம் வந்து. அது எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஸ்ரீவைகுண்டம் போகிற வழியில் பக்கத்தில் நடந்து கூட போயிடலாம், 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். கிருஷ்ணாபுரத்தை வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர் என்கின்றவர் வந்து இலங்கையை வெற்றி கொண்டு வர்ற போது அந்த கோயிலை நிர்மாணித்ததாக வரலாறு இருக்குது. அதில் அது ஒரு வைணவ தலம். அது சிற்பத்துக்கு பேர் போன ஊர்னா அது மாதிரி ஒரு ஊரை நீங்கள் பார்க்க முடியாது. என்ன சிற்பம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெண்ணை தூக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான், அவள் தோளில் உட்காந்துருக்கிறா ராஜகுமாரி. அப்போ அவன் மேலே கத்தியோ ஈட்டியோ கொண்டு பாய்ச்சிடுறாங்க. அந்த ஈட்டி பாய்ச்சப்பட்ட இடம் இருக்கு பாருங்க, அந்த இடம் மட்டும் கல் சிவப்பாக இருக்குங்க. அதாவது என்னென்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிற கிரானைட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கிரானைட் கல் அது. ஒரு அளவுக்கு மேலே அந்த கல்லை பாலிஷ் பண்ணுற போது சிவப்பாயிருது, அதாவது ரத்தம் கசியுதுன்னு அர்த்தமா. அது மட்டும் இல்லை, மன்மதனூர் அதிக

0: இருக்கிறாங்க. மன்மதன் கையில் கரும்பு வில்லு வச்சிருக்கிறார். கரும்பு வில்லும் சுரும்பு நாணுமாக அப்படிம்பாங்க. சுரும்புன்னா வண்டுன்னு அர்த்தம். அந்த கரும்பு வில்லு என்ன அப்படின்னா கணுக்கணுவாக இருக்குது, கல்லில் செஞ்சுருக்கிறாங்க. இதில் என்ன ஆச்சரியங்களா, இந்த கரும்பினுடைய மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி வரைக்குமான உள்ளீடாக ஒரு துவாரம் இருக்குங்க. அதாவது வெளிப்பக்கம் போடலை, உள்பக்கம் போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, அங்கேருந்து ஒரு கைடு என்ன பண்ணார், ஒரு கடுகளை ஒரு சின்ன கல் எடுத்து மேலே இருந்து இப்படி போட்டார், அது உள்ளே ஓடி ஓடி வந்து கீழே விழுந்தது. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இன்னைக்கு டெக்னாலஜியில் ஒரு சின்ன துவாரம் போடுறதுக்கு எத்தனையோ கருவிகள் நீங்கள் வச்சுருக்கிறோம், ஆனால் அன்னைக்கு எப்படி அதை போட்டிருப்பாங்க? இதை நான் அங்கே இருக்க ஒருத்தர் கேட்டேன், இது எப்படி போட்டிருப்பாங்கன்னு. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, இந்த மேல் பகுதியில் சின்னதாக குழி பண்ணி அதில் சக்கரப்பாக தினம் தொட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அது என்ன ஆகுமா, அந்த எறும்புகள் வந்து அதை அப்படியே உள்ளே ஓடி போய் இந்த கட்டட வேலைகள் முடிகிற போது கீழே அந்த ஹோல் வந்துடுவான். நூலை இது பண்ணோம்னா எறும்புகள் அது வழியாக கொண்டு போய் கீழே கொண்டு வருவான். இப்போ எறும்பு ஊற கல் தேயும் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அந்த சிற்பங்கள்லாம் எடுத்துக்காட்டு. இப்போ நான் சொன்னது லண்டன்லேயோ பாரிஸ்லேயோ இல்லைங்க, நம்ம ஊரில் திருநெல்வேலி பக்கத்தில் சிறிவைகுண்டம் போகிற இடத்துல இருக்குது. இப்போ அதையும் பாருங்க, இதையும் ஒரு பார்வை பார்த்துவாங்க.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026, கொடிசியா, கோவை.
5: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்கின?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறனா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
7: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: இனிய மாலை வணக்கம் அன்பு நேயர்களே. மாலையின் இனிய பொழுதில் மனங்களை இணைக்கும் இசையோடு மலர்களின் இனிய நறுமணம் போல மலர்கின்றது நேயர்களின் அன்பலை. கோடை பண்பலை நூறுபுலியாயந்தின் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
1: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். பண்பலை செல்லும் நேரம் மாலை 6:24 நிமிடம்.

0: தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியினர் இடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்போர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார்.
1: வணக்கம் மெல்போர்ன்.
0: சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது பயணம் இது என்று கூறிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ், இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மென்பொருள், ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில்பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின்போது மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு விஜயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். லால்குடி சட்டப்பேரவைத் தொகுதியில் இன்று சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவமனையில் எலிகள், பெருச்சாளிகள் தொல்லைகளை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமின்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு

0: அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கை

0: வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். எலிகளால் பல புதிய தொற்று நோய்களும் உபாதைகளும் ஏற்படும் பேராபத்து உருவாகி இருப்பதாகவும், மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க தவறிய மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலின் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதனிடையே சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மாலை மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக்கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் சத்துணவு கூடங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டோலில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: தமக்கை தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனுக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தங்களுக்கெல்லாம் தமக்கை என்பதை விளங்க வைத்து கொண்டிருந்தாள். அதற்கு பதிலுரைத்த போது அருள்மொழிவர்மன், அக்கா, இதெல்லாம் எப்படி நேர்ந்திருக்கும் என்று உனக்கு ஏதாவது தெரிகிறதா? நம் பெரியம்மா இறந்து விட்டதாக தந்தை எண்ணுவதற்கு காரணம் என்ன? நந்தினி அனாதையைப் போல எங்கேயோ யார் வீட்டிலோ வளர்ந்து இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்ன? அதை பற்றியெல்லாம் நான் இரவும் பகலும் யோசித்து வருகிறேன். ஆனால் இன்னமும் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த ரகசியங்களை அறிந்தவர்கள் இப்போது இரண்டு பேர் நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பாட்டி செம்பியன் மாதேவிக்கு ஏதோ விஷயமும் தெரிந்திருக்கிறது. முதல் மந்திரி அனிருத்தருக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்கும் என தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் இரண்டு பேரிடமிருந்தும் நாம் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது. அனிருத்தருடைய சீடன் ஆழ்வார்க்கடியானுக்கும் ஓரளவேனும் தெரிந்திருக்க வேண்டும். அவன் குருவை மிஞ்சியவன், வாயை திறக்கவே மாட்டான். தம்பி, அதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இப்போது அவசரமும் இல்லை. நந்தினியினால் நம் குலத்துக்கு விபரீதமான அபாயமும் அபகீர்த்தியும் ஏற்படாமல் தடுப்பதுதான் இப்போது முக்கியம். வந்தியத்தேவர் சொன்னார், பழுவூர் ராணி மீன் சின்னம் பொறித்த மின்னலைப் போல ஒளிரும் வாள் ஒன்றை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறாள் என்று. அதை கேட்டதிலிருந்து என் நெஞ்சு பதைத்து கொண்டே இருக்கிறது. தான் பிறந்த குலம் சோழகுலம் என்பதை அறியாமல் பழுவூர் ராணி ஏதாவது செய்துவிடப் போகிறாளோ என்று கவலையாயிருக்கிறது. பழுவூர் ராணியிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள் என்ன? சொன்னாலும் என்ன பயன் ஏற்படுமோ தெரியாது. நம்மிடமெல்லாம் அவளுடைய கோபம் அதிகமானாலும் ஆகும். ஆனால் நமது கடமையை நாம் செய்துவிட வேண்டியதுதான்.
1: அதற்காக வந்தியத்தேவரை நீ அனுப்பியிருப்பது சரிதான். ஆனால் தந்தையிடமும் தெரிவிக்க வேண்டாமா? அவர் எதற்காக உடல் வேதனை போதாதென்று மனவேதனையும் பட்டு கொண்டிருக்க வேண்டும்? நாம் உடனே தஞ்சைக்கு புறப்படலாம் அல்லவா?
0: கூடவே கூடாது தம்பி. இரண்டு நாளில் தஞ்சைக்கு நான் புறப்படுகிறேன். ஆனால் இந்த சூடாமணி விகாரத்தில்தான் நீ இன்னும் சில காலம் இருக்க வேண்டும்.
1: ஏன் அப்படி சொல்லுகிறாய்? தந்தையின் கட்டளையை மீறி என்னை இங்கே இன்னமும் ஒளிந்து மறைந்து வாழச் சொல்லுகிறாயா?
0: ஆம், நீ இப்போது தஞ்சைக்கு வந்தால் நாடெங்கும் ஒரே குழப்பமாகிவிடும். மக்கள் மதுராந்தகர் மீதும் பழுவேட்டரையர்கள் மீதும் ஒரே கோபமாகியிருக்கிறார்கள். உன்னை சிறைப்பிடித்து கொண்டு வரச் சொன்னதற்காக சக்கரவர்த்தி மீது கூட ஜனங்கள் கோபமாயிருக்கிறார்கள். உன்னை இப்போது கண்டால் மக்களின் உணர்ச்சி வெள்ளம் பொங்கிப் பெருகும். அதன் விளைவுகள் என்னாகுமோ தெரியாது. உடனே உனக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று ஜனங்கள் கூச்சல் போட்டாலும் போடுவார்கள். தஞ்சை கோட்டையையும் அரண்மனையையும் முற்றுகை போடுவார்கள். ஏற்கனவே மனம் புண்பட்டிருக்கும் தந்தையின் உள்ளம் மேலும் புண்ணாகும். தம்பி, ராஜ்யத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று உன்னை நான் வரச் சொல்லி ஓலை எழுதினேன். அதே காரணத்துக்காக இப்போது நீ திரும்பி இலங்கைக்கு போய்விட்டால் நல்லது என்று நினைக்கிறேன்.
1: அக்கா, அது ஒரு நாளும் இயலாத காரியம். நம் தந்தையை பார்க்காமல் நான் திரும்பி போக மாட்டேன். தஞ்சைக்கு நான் ரகசியமாக வருவது நல்லது என்று நினைத்தால் அப்படியே செய்கிறேன். ஆனால் சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். அவரிடம் என்னை காப்பாற்றிய காவேரி அம்மன் யார் என்பதை சொல்ல வேண்டும்.
0: அதையெல்லாம் நானே சமயம் பார்த்து சொல்லிவிடுகிறேன். நீ வந்துதான் தீர வேண்டுமா?
1: நேரில் பார்த்த நானே சொன்னால் தந்தைக்கு பூரண நம்பிக்கை ஏற்படும். என் மனமும் ஆறுதலடையும். பெரியம்மாவை அழைத்து கொண்டு வருவதற்கு அவருடைய அனுமதியையும் பெற்றுக்கொள்வேன்.
0: அருள்மொழிவர்மா, உன் இஷ்டத்துக்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் இன்னும் ஒரு வாரகாலம் சூடாமணி விகாரத்தில் இரு. நான் முன்னதாக தஞ்சைக்கு போகிறேன். நீ வந்திருப்பதாக தந்தையிடம் அறிவித்துவிட்டு செய்தி அனுப்புகிறேன். தம்பி, நான் இங்கே உன்னை தேடி வந்தது உன்னை பார்ப்பதற்காக மட்டுமல்ல, உன்னிடம் ஒரு வரம் கோரி பெறுவதற்காக வந்தேன். அதை நிறைவேற்றி வைத்துவிட்டால் பின்னர் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆண் பிள்ளைகள் அபாயத்துக்கு உட்பட வேண்டியவர்கள்தான். வீர சௌரிய பராக்கிரமங்களின் இணையில்லாதவன் என நீ புகழ் பெற வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஆனால் மறுபடி நீ உன்னை அபாயத்துக்கு உட்படுத்திக் கொள்வதற்கு முன்னால் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும்.
1: இவ்வளவு பெரிய பீடிகை எதற்கக்கா? நீ சொல்லுவதை என்றைக்காவது நான் மறந்ததுண்டா, மறுத்ததுண்டா?
0: மறுத்ததில்லை.

0: இந்த நம்பிக்கையோடுதான் இப்போதும் கேட்கிறேன். ஆதித்த கரிகாலன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை, கல்யாணம் செய்து கொள்வான் என்றும் தோன்றவில்லை. சுந்தர சோழரின் குலம் உன்னால்தான் விளங்க வேண்டும். என் விருப்பத்தை இந்த விஷயத்தில் நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும். உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் சம்மதித்தால் எனக்கு பிரியமான பெண்ணை மணந்து கொள்ள நீ சம்மதம் கொடுப்பாயல்லவா? இது என்ன இப்படி கேட்கிறாய்? 20 ஆண்டுகளாக நம் விருப்பங்கள் மாறுபட்டதில்லை. இதிலே மட்டும் தனியாக எதற்கு சம்மதம் கேட்கிறாய்?
1: அக்கா, அதற்கு காரணம் இருக்கிறது. நான் மணந்து கொள்ளும் பெண் நான் காணும் பகற்கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒத்தாசையாயிருக்க வேண்டும் அல்லவா?
0: தம்பி, உன் பகற்கனவுகளை ஒரு பெண்ணின் ஒத்தாசை கொண்டு நிறைவேற்றிக் கொள்ளவா ஆசைப்படுகிறாய் என்றாள் குந்தவை.
1: அந்த சமயத்தில் ஐயோ ஐயோ அக்கா அக்கா என்ற அபயக் குரல் கேட்டது.
0: குரல் வானதியின் குரல்தான். நந்தி மண்டபத்தில் அமர்ந்து இளவரசனும் குந்தவை தேவியும் பேசிக் கொண்டிருந்தபோது, வானதி தூணோரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தபோது, கால்வாயில் படகில் காத்து கொண்டிருந்த பூங்குழலிக்கும் சேந்தன் அமுதனுக்கும் முக்கியமான சம்பாஷணை நடந்து கொண்டிருந்தது.
2: அமுதா, ஒன்று நான் உன்னை கேட்கப் போகிறேன், உண்மையாகவே பதில் சொல்வாயா என்றாள் பூங்குழலி.
3: உண்மையை தவிர என் வாயில் வேற ஒன்றும் வராது பூங்குழலி. அதனாலே தான் 4 நாளாக நான் யாரையும் பார்க்காமலும் பேசாமலும் இருக்கிறேன் என்றான் அமுதன்.
2: சில பேருக்கு உண்மை என்பது வாயில் வருவதில்லை. இளவரசருக்கு ஓலை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு போனானே அந்த வந்தியத்தேவன் அப்படிப்பட்டவன்.
3: ஆனாலும் அவன் ரொம்ப நல்லவன். அவன் யாரையும் கெடுப்பதற்காக பொய் சொன்னதில்லை.
2: உன்னை பற்றி அவன் ஒன்று சொன்னான், அது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்.
3: என்னை பற்றி அவன் உண்மை இல்லாததை சொல்றதுக்கு காரணம் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவன் சொன்னது என்னவென்று சொல்.
2: நீ என்னை பற்றி ரொம்ப புகழ்ச்சியாக பேசினதா சொன்னான். அது முற்றிலும் உண்மை. நீ என்னிடம் ஆசை வைத்திருப்பதாக சொன்னான், என்னை நீ மணந்து கொள்ள விரும்புவதாக சொன்னான்.
3: அவ்விதம் உண்மையில் அவன் சொன்னானா?
2: ஆமாமுதா,
3: அவனுக்கு என் நன்றியை தெரிவிக்க வேண்டும்.
2: எதற்காக?
3: நானே உன்னிடம் என் மனத்தை திறந்து தெரிவித்திருக்க மாட்டேன், அவ்வளவு தைரியம் எனக்கு வந்திராது. எனக்காக உன்னிடம் தூது சொன்னான் அல்லவா, அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
2: அப்படியானால் அவன் சொன்னது உண்மைதானா?
3: உண்மைதான் பூங்குழலி, அதில் சந்தேகமே இல்லை.
2: உனக்கு என்னிடம் ஏன் ஆசை உண்டாயிற்றமுதா?
3: அன்பு உண்டாவதற்கு காரணம் சொல்ல முடியுமா?
2: யோசித்து பார்த்து சொல்லேன், ஏதாவது ஒரு காரணம் இல்லாமலா இருக்கும்?
3: அன்பு ஏன் ஏற்படுகிறது, எவ்வாறு ஏற்படுகிறது என்று இதுவரை உலகில் யாரும் கண்டுபிடித்து சொன்னதில்லையே பூங்குழலி.
2: ஒருவருக்கொருவர் அழகை பார்த்து ஆசை கொள்வதில்லையா?
3: அழகை பார்த்து ஆசை கொள்வதுண்டு, மோகம் கொள்வதும் உண்டு. ஆனால் அதை உண்மையான அன்பு என்று சொல்ல முடியாது. அது நிலைத்திருப்பதும் இல்லை. சற்று முன் வந்தியத்தேவன் என்று சொன்னாயே, அவன் என்னை பார்த்தவுடன் என்னிடம் சிநேகிதம் கொண்டு விட்டான். அவனுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க சித்தமாயிருக்கிறேன். என் அழகை பார்த்தா என்னிடம் அவன் சிநேகிதமானான்?
2: ஆனால் உன் சிநேகிதன் என் அழகை பற்றி ரொம்ப ரொம்ப வர்ணித்தான் இல்லையா?
3: உன் அழகை பற்றி வர்ணித்தான், ஆனால் உன்னிடம் ஆசை கொள்ளவில்லை. பழுவூர் ராணியின் அழகை பற்றி 100 பங்கு அதிகம் வர்ணித்தான், அவளிடமும் அன்பு கொள்ளவில்லை.
2: அதன் காரணம் எனக்கு தெரியும். அது என்ன?
1: அதோ இளவரசருடன் பேசிக்கொண்டிருக்கும் இளைய பிராட்டியிடம் அந்த வீரனின் மனம் சென்று விட்டதுதான் காரணம்.
3: இதிலிருந்து அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஏற்படுகிறது அல்லவா?
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriTech 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
6: AgriTech

0: 26 கொடிசியா கோவை.
1: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: ஹே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறலா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
6: ஒரு கூற்றை உறுதிப்படுத்த மூணு வழிகளை முன்னோர் வரையறுத்து வச்சிருக்காங்க. ஆட்சி, ஆவணம், காட்சி. ஒன்றின் உரிமை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இதை ஆராயிறது ஆட்சி. எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை பரிசீலிப்பது ஆவணம். நேரில் பார்த்த சாட்சியை நேரடி ஆதாரமாக எடுத்துக்கொள்வது காட்சி. அருள்மொழிவர்மனை சிறைப்பிடிக்க 2 கப்பல்கள் வந்திருக்கிற செய்தியை இலங்கை சேனாதிபதி தெரிவித்தாலும், நேரில் பார்த்த பூங்குழலியே கொஞ்சம் சிரமப்பட்டாலும் சொல்ல வச்சதை பார்த்தோம். தஞ்சாவூர் அரண்மனையில் பராந்தக தேவர் நாடகம் நடந்த இரவு சக்கரவர்த்தியின் படுக்கை அறையில் பெரிய பழுவேட்டரையர் முன்னிலையில் நந்தினி நடத்தின நாடகத்தை நேரில் கண்ட வானதியை இளவரசருக்கு விவரமாக சொல்ல சொன்னா குந்தவை. நண்பர்களோ உறவினர்களோ ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த ஆட்சி, ஆவணம், காட்சி. இந்த மூணு வழிகளை அல்லது அவற்றில் ஏதாவது ஒன்றை பின்பற்றி நிலைநாட்டுறதுல அவங்க காட்டின அக்கறை மெய்சிலிருக்க செய்யுது இல்லையா? வானதியை உலாவி விட்டு வர அனுப்பின பிறகு குந்தவை உரையாடலை தொடர்ந்தது எங்க வனிச்சோம். நந்தி மண்டபத்துக்கு அருள்மொழிவர்மர் வந்து சேர்ந்ததும் அவரை வரவேற்க குந்தவை போன போது நாணத்தின் காரணமாக வானதி தூணுக்கு பின்னால் மறைஞ்சும் மறையாமலும் நின்றுகிட்டு இருந்ததை பார்த்தோம். அழகுக்கும் வீரத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்பதை அறிவேன். இந்த இடத்துல குறுக்கிட்டு, இல்லாவிடில் இந்த பெண் வானதி எதற்காக உன்னை தூண் மறைவிலிருந்து கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள்? அதோ அந்த படகில் சேர்ந்த நமுதன் பூங்குழலியை ஏன் கண்கொட்டாமல் பார்த்து பரவசமடைந்து கொண்டிருக்கிறான்னு சொல்கிறா குந்தவை. இதே சமயத்தில் கால்வாயில் படகுல காத்துக்கிட்டு இருந்த பூங்குழலிக்கும் சேந்த நமுதனுக்கும் நடந்த உரையாடலை தமக்கே உரிய பாணியில் சொல்கிறார் ஆசை. வந்தியத்தேவனை பற்றி பேச்சு வருது. உன் அழகை பற்றி வர்ணித்தான், ஆனால் உன்னிடம் ஆசை கொள்ளவில்லை. பழுவூர் ராணியின் அழகை பற்றி 100% அதிகம் வர்ணித்தான், அவளிடமும் அன்பு கொள்ளவில்லை. அதன் காரணம் எனக்கு தெரியும். அது என்ன? அதோ இளவரசருடன் பேசிக்கொண்டிருக்கும் இளைய பிராட்டியிடம் அந்த வீரனின் மனம் சென்றுவிட்டதுதான் காரணம். இதிலிருந்தே அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்று ஏற்படவில்லையா? நல்லது. அக்கா சொன்ன விஷயங்கள்ல எதை முதல்ல செய்ய போறார் பொன்னியின் செல்வர்?
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய பாடல்களை ஒருமுறை பெயரோடு வான்வழியே வளம்பராதா என்று காத்திருக்கும் நேயர்களுக்காக வளம்பர காத்திருக்கிறது இன்றைய ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். உங்களுடைய பாடலும் வளம்பர 94 86 28 24 24 என்ற கட்சவியனிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் இந்த ஒரு மணி நேரத்தில் வளம்பரும். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்திரைக்காடு டி கருப்பசாமி.

0: இப்போ யாருடைய பாடல்?
1: கோடி எஃப்எம்க்கு வணக்கம். 27ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் மலை இளவரசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விருதுநகர் பாத்திமா நகர்லேருந்து ஜெனோவி பேசுகிறேன். நேயர் விருப்பத்தில் எனக்கு பிடித்த பாடல் அமராவதி என்ற படத்தில்
0: ஏதோ உங்களுடைய விருப்ப பாடல்.

0: நேரம் இரவு 7:06. விருப்பங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த விருப்பம் யாருக்காக?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் திண்டுக்கல் சௌராஷ்டிர காலனி மகாலட்சுமி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சந்தா ஓ சந்தா, படம் கண்ணெதிரே தோன்றினாள். நன்றி.
0: இதோ உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலையில்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
5: இசையின் ஊற்றாய் கோடை பண்பனையின் 100.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் வளம் பெற உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரலிலேயே பதிவு செய்து 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணிற்கு அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் வளம் பெறும். நேரம் 7:13. இப்போ யாருடைய பாடல் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கிறது, கேட்டு விடலாமா?
6: வணக்கம் கோடை பண்பலை, நான் கரூர்ல இருந்து சுதாமணி பேசுறேன். எனக்கு வந்து காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து ஒரு பட்டாம்பூச்சி அந்த பாட்டு வேணும். ரொம்ப தேங்க்ஸ்.
5: இதோ உங்களுடைய விருப்ப பாடல்.

வருகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே, ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்ற

0: ஒரு வட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர் ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற July 11 மற்றும் 12 சென்னை நீலாங்கரை ஆர்கி கன்வென்ஷன் ஹாலில் 30க்கும் மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 ஆண்டை கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
5: பிரகார் சிங் PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேரம் இரவு 7:24. இணைந்திருக்கின்றோம் ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது, யாரு கேட்டிருக்காங்க?
2: வணக்கம் கோடை பண்பலை, நான் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டியில் இருந்து நாகலட்சுமி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் மின்சார கண்ணா என் மண்ணாயினானே ஏற்று. இந்த பாடல் மீண்டும் படையப்பா படத்தில் இருந்து.
1: இதோ பாடல்.

தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகதின் தகத

0: கோடை பண்பலை நூற்பிள்ளையில் இது சொந்தபந்தம். சொந்தபந்தம் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக நம்ம பண்பலையை தேடி ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வாங்க சார், வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் சேகர், நான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து வரேங்கம்மா. இருக்கிற தூத்துக்குடியில தான் இருக்கிறேன்.
0: சரிங்க சார்.
1: ஆசிரியரா பணி செய்யறேன் தூத்துக்குடிக்கு அருகில. கோடை எஃப்எம் வந்து நான் ரொம்ப விரும்பி கேட்குற ஒரு எஃப்எம் பார்த்துக்கோங்க. காலையில் நான் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போகும்போது ஒரு அரை மணி நேரம் பயணம் பண்ணுவேன். அதே மாதிரி திரும்பவும் அதே மாதிரி இந்த நேரங்களில் கோடை எஃப்எம்லாம் தவறாமல் கேட்பேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா கோடை எஃப்எம் கேட்பேன். ப்ரோக்ராம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்.
0: நீங்கள் சொல்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிகழ்ச்சியில் எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பண்பலையில்?
1: எனக்கு நான் பெரும்பாலும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்குறது காலையில் இந்த 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் உள்ள நிகழ்ச்சி அந்த ப்ரோக்ராமை கேட்பேன். அதே போல் 5 மணிக்கு போடுற நீங்கள் அந்த பாடல்கள் அதை ரொம்ப விரும்பி கேட்பேம்மா.
0: சரிங்க சார். நீங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா இல்லை நண்பர்களாக சேர்ந்து வந்திருக்கீங்களா?
1: நானும் நண்பர்களோடு சேர்ந்து கொடைக்கானல் வந்திருக்கிறேன். நேற்று வந்தேன்.
0: சரிங்க சார்.
1: எல்லா இடங்களையும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். நல்ல வெயிலும் இருக்குது, குளிரும் இருக்குது. இந்த இதமான சூழல் ரொம்ப நல்லா இருக்குது மேடம்.
0: தூத்துக்குடி வெயிலுக்கு நம்ம ஊர்
1: ரொம்ப, எங்களுக்கு எப்பவும் வெயிலா பாக்குற மாதிரி இருக்கிறதுல இது ஒரு அந்த வெயிலோட அந்த குளிரையும் அனுபவிக்கிறது ரொம்ப புதுமையாவும் நல்லாவும் இருக்கு மேடம்.
0: ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சிங்க சார் உங்கள்ட்ட பேசினது. குடும்பத்துல உள்ளவங்களை பத்தி எல்லாம் சொல்லிருங்க.
1: எனக்கு என்னுடைய மனைவி அவங்க எல்ஐசியில ஒர்க் பண்றாங்க.
0: சரிங்க சார்.
1: எனக்கு ரெண்டு பசங்க, ரெண்டு பசங்களும் படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மூத்தவர் பேர் வந்து நளின்குமார், ரெண்டாவது பையன் சந்துரு.
0: என்னுடைய
1: மனைவியோட பேர் வந்து சாந்தா.
0: ஓகேங்க சார். நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு விடுதலை படத்தில் காட்டுமல்லி அந்த சாங் வந்து ரொம்ப பிடிச்ச சாங் மேடம்.
0: சரிங்க சார்.
1: அதை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்.
0: உங்களுக்கு பிடிச்ச அந்த பாடலே கேட்கலாம். நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ மேம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரீன்டெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
5: நேரம் 7:39. வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேயர்களின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது, யாரு கேட்டிருக்காங்க, கேட்கலாமா?
6: கோடை பண்பலைக்கு இனி இரவு வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோஷன்முக சுந்தரம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எமக்கு பிடித்த பாடல் ஜூலி கணபதி படத்திலிருந்து. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே என்ற பாடலை தரங்கள். நன்றி, வணக்கம்.

0: 7:44 இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த பாடலை யாரு கேட்டிருக்காங்க?
1: கோடை பந்தலைக்கு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு. தூத்துக்குடியிலேருந்து தேவி பேசுகிறேன். படம் என்னலை சாங், வெண்மதி வெண்மதி ஏ நெல்லு.
0: இதோ பாடல்.

கூடைப்பந்தலுக்கு இனிய மாலை வணக்கம். சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் மாங்குளூர்ந்து எஸ் கண்ணன் கூடைப்பந்தலுக்கு 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி, எனக்கு பிடித்த படம் ராஜாதி ராஜா என்ற படத்தில் மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி என்ற பாட்டை ஒளிபரப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்.

மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்பு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேசனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டும் அல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 18 00 42 50 11. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 94 98 34 53 50 என்ற எண்ணை

0: தொடர்பு கொள்ளலாம்.
1: நேயர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி இனிது நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. விருப்பங்களை தந்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். என்று முங்க நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: மீண்டும் ஆசையில் ஒரு குக்கு வலம்பெறும் நாளை இரவு 7 மணிக்கு. இனி கேட்கலாம் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்போர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார். சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது அரசுமுறை பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மென்பொருள் ஆராய்ச்சி மேம்பாடு புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.

நாகை மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சுயதொழில் தொடங்க தேவையான உபகரணங்களை அரசு வழங்கும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமின்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலித் தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

அந்த இளமை பருவத்தில் துடிப்போடும் உற்சாகத்தோடும் பயணிக்கும் மாணவ கண்மணிகளின் உற்சாக பங்களிப்போடு உங்கள் மனம் கேட்கும் இசையின் முகவரி நம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு அறிமுக மாணவ கண்மணிகள் வரலாம். 24 24 24 வழக்கமாக வரக்கூடிய மாணவ கண்மணிகள் வரலாம். 24 24 29 முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5.

இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி. இஸ்கு இஸ்கு, ரிஸ்க்கு ரிஸ்க்குன்னு இரண்டு விளையாட்டுகள் இருக்குது. மாணவ கண்மணிகள் வரலாம் இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கு. நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: பண்பலை செல்லும் நேரம் 8:16. நாம் இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது. நம்ம கூட பேச இப்ப இணைப்பில் காத்திருக்க மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருப்பா பேசுறீங்க? உங்க அலைபேசி கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதே. தம்பி பேசுறது சரியாவே கேட்க மாட்டுதே.
1: என்ன
0: படிக்க போறோம்? வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்து பிஜி படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா?
1: சங்கிலி
0: விளையாட போறோம் கைலாஸ்.

0: சரிக்கா.
1: சரி, உங்களுக்காக தர வார்த்தை வந்து குளிர் பிரதேசம். குளிர் பிரதேசமா என்ற எழுத்திலிருந்து ஒரு வார்த்தையை நீங்க உருவாக்கணும்.
0: மத்திய பிரதேசம்.
1: குளிர் பிரதேசத்துக்கு போட்டியா மத்திய பிரதேசம் வந்துச்சா? சரி, அப்போ மயில் தோகை. மயில் தோகை. கை என்ற எழுத்திலிருந்து நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லணும்.
0: கைக்குட்டை.
1: கைக்குட்டை. டால சொல்லி முடிச்சிட்டீங்க, டமாரம் சொல்லலாமா? டமாரம்.
0: ரால சொல்லணுமா?
1: மால தான் சொல்லணும். மறுபடியும் மான்ற எழுத்துல தானே முடிஞ்சிருக்கு, அதுல இருந்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம்.
0: மடந்தை.
1: மடந்தை. சரி, குளிர் பிரதேசத்தில் ஆரம்பித்தோம், மடந்தையில் முடிச்சிருக்கோம். அருமையாக விளையாண்டிங்க கைலாஷ். உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 ஒரு பாடல் தருது. நன்றிப்பா.
0: நன்றிங்கா.
2: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் ஹாலில். 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
4: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, Echo, TMT, ECG, Ultrasound, X-ray, Audiometry, BMD, PFT, Thyroid, Pap smear, Mammogram பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 தேதி வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.

0: ஹலோ, நான் சியான் விக்ரம் பேசுறேன். கோடை எஃப்எம்.
1: நாம் பாஞ்சா புல்லட்டுதா சிக்லட்டுதா.
0: சந்தோஷமா கூட எஃப்எம் கேட்டுட்டு இருக்கோம்.
1: என் கண்ணில் லட்சம் இல்ல, என் போல உச்சம் இல்ல.
0: எப்பவுமே சந்தோஷமா இருக்க கோடை எஃப்எம் கேளுங்க. பாய்.
2: பண்பலை செல்லும் நேரம் 8:25. நாம் இணைந்திருக்கின்றோம் இளமை பேசுகிறது. இன்று வார்த்தை சங்கிலி இஸ்க இஸ்க ரிஸ்க் ரிஸ்க்னு இரண்டு விளையாட்டுகள். அருமையா மாணவ கண்மணிகள் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்க மாணவ கண்மணி வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: சிவகங்கை மாவட்டம் கானடி காத்தான் ராஜா அண்ணாமலை நகரிலிருந்து அன்புமணி பேசுறேன்.
2: அதாவது ஒரு ரைமிங்கா சொல்லணும், ராஜா அப்படின்னு சொல்லி அன்புமணின்னு.
3: ராஜா அண்ணாமலை நகருக்கா.
2: சரி, முழு முகவரியும் சொல்லியாச்சு, அப்படிதான் அன்புமணி.
3: அக்கா, கோடை பண்பலுக்கான ஒரு கவிதை சொல்லுங்கக்கா.
2: சொல்லுங்க அன்புமணி, கேட்போம்.
3: பூஜைக்குத்தான் பூக்கள் மலருது, என் பூவான மனதில் பூத்து குலுங்குது, பிரிவில் ஒன்று சேர்ந்தால் தோலை ஆகுது, இந்த பூமியே
2: இனிமையானது.
3: கோடை பண்பலை மனிதன் வாழ்வில் துணை போன்றது.
2: என்ன போன்றது?
3: துணை போன்றது.
2: துணை போன்றதா? சரி சரி, உங்களுக்கு உற்ற நண்பன்
3: அப்படித்தானே?
2: சரிம்மா, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வந்து இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டு விளையாட போகிறோம், சரியா?
3: ஆ, சரிக்கா.
2: சரி, வானில் என்னென்ன தெரியும் அதான் வந்து கேட்குறேன், சரிங்களா?
3: ஆ, சரிக்கா.
2: மேகம்.
3: இஸ்கு இஸ்கு.
2: மின்னல்.
3: இஸ்கு இஸ்கு.
2: ஜன்னல்.
3: ரிஸ்க் ரிஸ்க்.
2: குடை.
3: ரிஸ்க் ரிஸ்க்.
2: நிலவு.
3: இஸ்கு இஸ்கு.
2: சூரியன்.
3: இஸ்கு இஸ்கு.
2: செல்போன். இதே அருமையோட உங்க வாழ்க்கை தொடரட்டும். உங்களுக்காக கொடை பண்பலை 100.5 ஒரு பாடல் தருகிறது. நன்றிப்பா.
3: நன்றி, வணக்கம்.

0: கோலம்மா, எங்கப்பா போற? சொல்லவே இல்ல.
1: நான் போறது இருக்கட்டும், இவ்வளவு நேரம் நீ எங்க போயிட்டு வந்த?
0: ஆமாப்பா, இந்த வானவில் நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலையில பேசிட்டு வந்தேன்.
1: அப்ப சேர்ந்து போவோமா ஊர்கோலம்?
0: இப்ப இவ்வளவு நேரம் ஊர்கோலம் போறேன்னு பண்ண, இப்ப என்னையும் கூப்பிடுற, சேர்ந்து போலான்னு சொல்லி
1: வானவில் நிகழ்ச்சியில பேசிருக்கல்ல.
0: ஆமா,
1: பரிசு உனக்குதான்.
0: அப்படியா, பரிசு தரங்களா?
1: ஆமா, வர ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்துல 27வது உதய விழா கொண்டாட்டமா நடக்க இருக்கு. அதுல வர ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் வானவில் நிகழ்ச்சியில பங்கேற்கிற நேயர்கள் அனைவருக்கும் பரிசு. அது மட்டும் இல்ல, வண்ணத்துறைகள சிறப்பா பங்கேற்கிற நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் காத்திருக்கு.
0: அப்ப எனக்கு கண்டிப்பா பரிசு இருக்கு.
1: நாமக்கல் வந்தாதான் அந்த பரிசு கிடைக்கும்.
0: அப்ப போயிடலாம்.
1: சரி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பண்பலை சொல்லும் நேரம் 8:34. நாம் இணைந்திருக்கின்றோம் இளமை பேசுகிறது. இன்று வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்குன்னு இரண்டு விளையாட்டுகள் மாணவ கண்மணிகள் அருமையா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ யாரு இணைப்பில் பேச காத்திருக்காங்க? வாங்க. வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: பவித்ரா, கரூர்ல இருந்து
3: பேசுறேன். பவித்ரா, எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்கம்மா?
4: உறவுமுறை
3: சொல்லிட்டீங்க அப்படிதானே? மனிதம், மாமனிதன் சொல்றேன் நான், மாமனிதன் சொல்றேன். நீங்க மான் தானே சொன்னீங்க? மாமனிதன். யோசிச்சாச்சா பவித்ரா? நட்பு சொல்லலாமா? லட்டு இல்ல, நட்பு. மாமனிதன் சொன்னேன், அதனால நட்புன்னு சொல்லியாச்சு. சரியா? காத்திருப்புல ஆரம்பிச்சு நட்புல முடிஞ்சிருக்கு அப்படிதானே? சரிம்மா, உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிம்மா.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இது நம் கோடை பண்பலை 100.5 நிலைமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி வாங்க. வணக்கம்.
1: மதுரை மாவட்டத்துல இருந்து டிஜிலிருந்து காயத்ரி பேசுறேன்க்கா.
0: காயத்ரி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
0: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். ஏற்கனவே பேசிருக்கீங்களா பண்பலையில?
1: பேசிருக்கேன்க்கா.
0: சரிமா, இப்போ வந்து இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டு விளையாட போறோம், சரியா?
1: அக்கா 27வது உதயம் நான் நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா. சரி, இப்போ எது வந்து ஊருன்னு சொல்லணும், சரியா? ஊர்கள் பெயர் சொல்றேன், சரியா? எது பொருந்துதோ அதை இஸ்கனும், பொருந்தாததை வந்து ரிஸ்க்னும் சொல்லணும், சரியா? மதுரை, தேனி, நட்சத்திரம், நிலா, திருவண்ணாமலை, ராமநாதபுரம், பென்சில், பேனா, கோவை, ஈரோடு. ஒருவேளை

0: மாத்தி கேட்டிருந்தேன், மாத்தி மாத்தி சொல்லிருப்பீங்களோ. சரிம்மா, உங்களுக்காக பாடல் தருகிறது பண்பலை. நன்றிம்மா.
1: நன்றிக்கா.
2: நெடுங்க ஆகாசங்கிடுங்க, சென்னை தங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்க, காரைக்குடி கரகாட்ட

பாட்டி

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.
4: அதிருதா நெஞ்சா அதிரணும் மாமே, பதறுதா உள்ள பதறண்டா, உதறுதா காண்டு உதறணும் மாமே, வருவது
5: கோடை பண்பலை 100.5.
3: உதய விழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
1: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
0: கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
3: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: பண்பலை சொல்லும் நேரம் இரவு 8:51 நாம் இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது. எனபில் காத்திருக்கும் மாணவ கண்மணி வாங்க. வணக்கம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் கிராமம் கெங்கியூர்ல இருந்து
0: பேர் மட்டும் சொல்லுங்க தம்பி.
1: பிரவீன்குமார்.
0: பிரவீன்குமார்.
1: ஆமாங்க.
0: சரி, இப்போ நம்ம வார்த்தை சங்கிலி விளையாட்டு விளையாட போறோம். சரியா தம்பி? வானவேடிக்கை.
1: கை.
0: கையில இருந்து கையே சொல்லியாச்சா?
1: ஆமாங்க.
0: சரி, கைபேசி சொல்லவா?
1: ஆ சொல்லுங்க.
0: நீங்க சி என்ற எழுத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க.
1: சின்னத்திரை.
0: சின்னத்திரை. ரால இருந்து வருது, அப்போ ராகம் சொல்லலாமா?
1: மரம்.
0: மரம். மல்லிகை. கைத்திறமை சொல்லலாமா? கைத்திறமை, கைபேசி, கைக்குட்டை. வானவேடிக்கையில ஆரம்பிச்சு கைக்குட்டையில சொல்லி முடிச்சிருக்கோம், அப்படிதானே?
1: ஆமாங்க.
0: சரிப்பா தம்பி, உங்களுக்காக ஒரு பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிப்பா.
1: நன்றிக்கா.

இதயம் பேசும் மொழியாய் காதுகளில் பாயும் தேனாய் மகிழ்ச்சியின் விதையை விதைத்து நிறைவுக்கு வருகின்றது இன்றைய இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. அழகான இரவு நேரம், இரவும் இசையும் இணைந்து செவியோரம் இதம் சீர்க்கும் இனிய நேரத்தில் இரவு நேரத்தை தாளாட்ட கோடை பன்மலை 100.5 வருகிறது கொடை தென்றல். தென்றலோடு பயணிக்கின்றேன் என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

நேரம் இரவு 9:05. இசையால் இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றலானது எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஎஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல்கள் உங்கள் செவியோரம் ஒழிக்க காத்திருக்கிறது. உன் இருவெளி பார்வையில் தடுமாறிக்கொண்டிருக்கிறது என் இதயம். தினமும் உன் பார்வை மட்டுமே வந்து செல்கிறது. மெதுமெதுவா

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஒன்பது மணி 11 நிமிடம். இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருப்பதுதான் உயிர் போன்ற காதலோ?

நேரம் இரவு 9:21. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று கன்னியாகுமரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்றைய கொடை தென்றல் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல்கள் உங்கள் செவியோரம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதயத்தில் இணைந்தேன், அதனால்தான் என்னவோ இதயம் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடுகிறது.

என் விழிகள் தேடும் முதல் முகம் நீ, காதலை உன்னிடம் சொல்ல துடிக்கும் இதயம், உன் பார்வையில் மௌனமாகிவிடுகிறதே.

நேரம் இரவு 9:32. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5. எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல்களோடு கொடை தென்றல்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது கோடை பன்மலையின் 100.5 கொடை.

இன்றல். இன்றைய கொடை தென்றலானது எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல்கள் உங்கள் செவியோரம். நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் அறிமுகங்கள் 24 24 24 வழக்கமாக பேசக்கூடிய நேயர்கள் 24 24 29 வரலாம். இன்றைய நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில்

0: நீ கடந்து செல்லும் போதெல்லாம் உன்னை மட்டுமே தேடுகிறது என் மனது. எனக்கென பிறந்தவள் நீதானோ என்று.
1: I love.

0: அழுக்கில குழுக்குல இவளுக்கு இழ சொல்ல எவதான்.
1: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் ஹெச் அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்துல வருகின்ற ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டுகளிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள் ஜூலை 12 அன்னைக்கு முற்பகல் 11 மணி முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம்.

நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும், எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும், கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

நேரம் இரவு 9:49. இசை பூந்தோட்டம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கின்றோம். கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றலானது எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல்கள் உங்கள் செவியோரம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேயர்களின் இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று அவர்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் வரவேண்டிய எண்கள் 24 24 24. எந்த ஒரு நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கு பெறாத அறிமுகங்கள் மட்டும் வரலாம். மற்ற வழக்கமாக பேசக்கூடிய நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட நேயர்கள் 24 24 29 வரலாம். முன் இணைப்பிற்கு 0 45 42 முன் இணைத்து வாருங்கள். இன்னும் 10 நிமிஷத்தில் நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் காற்றோடு இசைத்து கொண்டிருக்கிறது கொடை தென்றல். இதழ்கள் பேசாத வார்த்தைகளை விழிகளால் பேசிக்கொள்கிறது. இரு விழிகளும் காதலித்ததால்

ஜிங்க. என்ன நேர்களே, இன்றைய கொடை தென்றல் உங்கள் செவியோரம் ஒழித்துச் சென்றதா? இன்றைய கொடை தென்றலானது எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல்கள் உங்கள் செவியோரம் ஒழித்துச் சென்றது. பாடல்களை தந்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. மீண்டும் கொடை தென்றல் வளம் வரும் நாளை இரவு 9 மணிக்கு. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிமையான இரவு வணக்கம் அன்பு நேயர்களே, காலம் எழுதாத கவிவரிகளை இதயம் எழுதுகிறது, இதயம் எழுதிய கவிவரிகளை இசை வாசிக்கிறது, அந்த இசைதான் நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்று எந்த மாவட்ட அன்பு நேயர்களின் நினைவுகளை மீட்ட வருகின்றது என்று தெரிந்து கொள்வோமா நேயர்களே? சுற்றுலா நகரம் 3 கடல்களும் சங்கமிக்கும் நகரம், தென்கோடி முனை எனவும் அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்ட அன்பு நேயர்கள் வரலாம் இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு. அறிமுக நேயர்கள் வரலாம் 24 24 26, வழக்கமாக வரக்கூடிய நேயர்கள் வரலாம் 24 24 29. முன்னிணைப்பிற்கு 0 45 42 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5. இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். கோடை இயக்கும் இணையர் வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: 27வது பிறந்த நாள் விழா காணும் கோடை இயக்கும் இனிய வாழ்த்துக்கள். இனியும் 1000 ஆண்டுகள் நறுமணம் வீச கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சார்பாக வாழ்த்துகிறேன்.
1: நன்றி. உங்க பேர் சொல்லுங்க, உங்களோட விருப்ப பாடலையும் கேளுங்க.
2: நான் வன்னீர் செல்வன், கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலையில இருந்து பேசுறேன். எனக்கு இணைந்த கையில் படத்திலிருந்து அந்தி நேர தென்றல் காட்டு அந்த பாடல் வேண்டும்.
1: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை நிருபுலியாய்ந்தி நினைவே சுகம். இன்று கன்னியாகுமரி மாவட்ட அன்பு நேயர்களின் பங்களிப்பில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கன்னியாகுமரி மாவட்டத்துல கண்டன் விழாயிலிருந்து ஜான் பேசுறேங்க.
0: ஜான், என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: பாரதி கண்ணம்மா படத்துல இருந்து செந்திலுக்கு தெரியுமா.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கின்றது கோடை பண்பலின் உறுப்புள்ளி ஆய்ந்த நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: கோடை பண்பலின் அன்பு அறிவிப்பாளர் அன்னலட்சுமாவுக்கு இனிய இரவு வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க?
1: கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சதீஷ்குமார்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து சந்தித்த வேலைமா. பாடல் வந்து
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். பண்பலை செல்லும் நேரம் 10:18. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம், விஜேந்திரன் கேட்டவன்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: உங்களுக்கு நினைவு தோக்கும் நேரம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: செவியோரம் கவி பாடிக்கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்து நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அன்னலட்சுமி மேடம், நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம் சந்திரன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க
1: மேடம்? பாடலை கேட்பதற்கு முன்

0: 7வது உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க.
0: மேடம், படம் வந்து குபேரன், பாடல் வந்து வானம் வாழ்த்த வசந்தங்கள் வாழ்த்த. அந்த பாடலை அன்பு நேயர்களோடு சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்ற பண்பலை. நன்றிங்க.

0: வணக்கம். இன்று கன்னியாகுமரி மாவட்ட அன்பு நேயர்களின் பங்களிப்பில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பகுதியில இருந்து லீலாவதி பேசுறேன்.
0: என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: காதல் படத்துல இருந்து தொட்டு தொட்டு என்னை அந்த பாடல் வழங்க.
0: இதோ உங்களுக்காக,
1: அனைத்து நேயர்களுக்காகவும்
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

கதை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் ஹெச் அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்துல வருகின்ற ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டுகளிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள் ஜூலை 12 அன்னைக்கு முற்பகல் 11 முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

0: இசை காற்றோடு இதமாய் இது நம் கோடை பண்பலை நெருப்புள்ளி ஆய்ந்தின் நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: 27 மார்ச் நம் பண்பலை நல்வாழ்த்துக்கள் சொல்வது என்னம் சுப்பிரமணி.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: இப்ப வந்து கும்பகர தங்கையோட
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: பண்பலை சொல்லும் நேரம் இரவு 10:40 நாம் இணைந்திருக்கின்றோம். நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கன்னியாகுமரி மாவட்டம் நார்கோயில் நேசமணி நகர்ல இருந்து ஜோ பேசுறேன்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: எனக்காக காத்திரு படத்துல இருந்து ஓ நெஞ்சமே பாடல்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் வருகிற ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய் சிறப்பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேயர்களே, சங்கமிப்போம் கொண்டாட்டத்தில்.

நினைவுகளுக்கு இசை சீர்க்கும் அன்பின் அலைவரிசை 100.5 இதுவரை ரசித்தோம் நினைவே சுகம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. இரவின் மடியில் இசையின் தாளாட்டாய் செவிகளுக்கு இதம் சேர்க்கும் இனிய நேரமாய் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது வருகிறது. இடைவிடா கானங்களோடு இரவு சிறகு இடைவிடா பாடல்களை காற்றலையில் தர காத்திருக்கிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இரவு சிறகு மீண்டும் சிறகெடுத்து விரியும். நாளை முன்னிரவு 11 மணிக்கு இடைவிடா கானங்களோடு இதுவரை இணைந்திருந்தோம். பாடல்களை வழங்கிய மகிழ்வில் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்திரை காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடைப்பான்மலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடிகள், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா, 6:30 அனில் பாஸ்தாவின் வசந்த விடியலில் சேவை செய்திகள், 6:35 கரூர் தைலாஸ் சில்க் சென்டரின் பூந்தலி நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 போமாக்ஸ் பலேன்கள் ஜட்டிகள் ஷயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன் சினர்வாரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம் நாளை அறிமுக நேர்களுக்காக, 8:10 பூமக்ஸ் பலேன்கள் ஜட்டிகள் ஷயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன் சன்பிரீப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்பிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில் நாளை தந்திருக்கும் வண்ணம் பாராட்டுங்கள் ஏன், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நாளை சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி அருகில் உள்ள புக்கம்பட்டி மாரியம்மன் கோவிலிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி சிறப்பு விருந்தினர் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ஆ மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் எம் முத்தமிழ் செல்லம் அவர்கள், 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவலி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக, 2:15 டோல் தமாகா தூள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நாளை திருப்பூர் மாவட்டம் மகாலட்சுமி அவர்களின் தெரிவில், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகட் ஷயர்களின் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, 5 மணிக்கு இடைக்கால மட்டுக்களோடு சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம மலர்கள், 6:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகட் ஷயர்களின் ஒளியேற்றம் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்தபந்தம், 8:00 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, 8:05 இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவே சுகம் நாளை தேனி மாவட்ட நேயர்களுக்காக, 11:00 கேட்கலாம் இரவு சிறகு, இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள், இணைந்தே இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள், நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 1103.

0: நாம் காணாத தாமரை கண்ணானுடைய உலகம் தாம் விரும்புகின்ற காதலியரின் மெல்லிய தோளின் மீது துயிலுகின்ற இன்பத்தை விட இனிமையானதோ? குறள் எண் 1103 அதிகாரம், புணர்ச்சி மகிழ்தன்.
1: தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு.
0: நாம் காணாத தாமரை கண்ணானுடைய உலகம் தாம் விரும்புகின்ற காதலியரின் மெல்லிய தோளின் மீது துயிலுகின்ற இன்பத்தை விட இனிமையானதோ? குறள் எண் 1103 அதிகாரம், புணர்ச்சி மகிழ்தன்.
2: இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் யாவும் எளிதே நிறைவு பெறும் தருணம் இது. மீண்டும் எமது நிகழ்ச்சி நாளை அதிகாலை 4:51 இதே அலைவரிசை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

இனிய வணக்கம் நேயர்களே. இசை காற்றோடு இதமாய் புலர்ந்துள்ள இந்த காலை பொழுதை உற்சாகமாய் வரவேற்கின்றது நம் கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் இனிதே ஆரம்பமாகும் எமது இனிய நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 அலைவரிசையிலும் மற்ற அனைவரும் எமது வளமையான அலைவரிசை 100.5 கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, ஆசாத 19, பராபவ ஆணி 26, திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 வருடம் ஜூலை மாதம் 10 வெள்ளிக்கிழமை, நேரம் காலை 4:57.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் அன்பு நேயர்களே. கவலைகளை இறைவனிடம் ஒப்படைத்து அமைதியை இதயத்தில் நிறுத்தி அன்பையும் அருளையும் மனதில் நிரப்பிக்கொண்டு இன்றைய அருள்மாலை நிகழ்ச்சியில் ஒன்றாக பயணிப்போம் அன்பு நேயர்களே.

நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை நெருப்பலி ஆய்ந்தின் அருள் மாலை. ஒவ்வொரு விடியலும் இறைவன் மனிதனுக்கு கொடுக்கும் ஒரு அற்புத நல்வாய்ப்பு.